0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: எஃப்எம் 1

0: 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: இந்தியாவின் தென்கோடி முனையிலிருந்து புறப்படும் காற்றலை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 தேதி திங்கட்கிழமை. பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை மணி 5:55. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி குலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா குலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போ காலை மணி 6:02. மலைமுகடுகளில் கருமேகங்கள் புடைசூழ மழை துளிகள் மண்ணை முத்தமிட அழகாய் புலர்ந்து கொண்டிருக்கிறது பொன்காலை பொழுது. கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. பண்பலை 101 இன்று வரப்போகும் நிகழ்ச்சி பூக்களும் அவை மலரும் நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிற முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். காலை 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரை இசை போதறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09:10, முற்பகல் 11, பிற்பகல் 3, மாலை 4 மற்றும் 5. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசீறு உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சக்தி உலா, வாழ்வளிக்கும் வனதுர்க்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிரமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 8:45 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் உளம்பிறது.

நிகழ்ச்சி 8:50 3-in-1 தொடர்ந்து திரை இசை. காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். முற்பகல் 11:02 வசந்தன்கோ வழங்கும் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சியில் 12:10 மனநனை மதுரமழை தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய வாழ்வு மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் சளி மற்றும் இருமல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
1: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு ஒழுகுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றத்தார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால் வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடை இல்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியன் பூங்கன்னான் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டுக் கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குலாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று குறட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்கச் செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரை இல்லாத குளத்தில் நீர் தேங்காததை போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையை மறந்து இன்பம் அடைவதை போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் கவார் மகக்கொண்டு தாய் மறந்தாங்கு அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாலடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவ்வியல் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை முகனுடு ஐவரானோம் முன்பு பின் குண்டு சூழ்வான் மகனுடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய நின்னுடைய எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதனும் உயர்நிலைக்கு செல்லலாம்.
0: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: நேரம் இப்போ காலை மணி 6:15. குளிர் மெல்ல விலகத் தொடங்க மழை மேகங்களிடையே கதிரவன் சிறு சிதறல்களில் ஒளிர்ந்திட பிறந்து கொண்டிருக்கும் புதிய காலை பொழுதில் நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இருவரிகளில் உலகளந்த உலக புதுமறை இங்கே மலர்கிறது குரல் அமுதமாய்.

0: பிற மனிதனைப் போல உறுப்புகள் ஒத்திருப்பது மட்டும் ஒருவனை மனிதனாக கருத இடம் தராது. சிறந்த பண்புடைமை என்னும் ஒழுக்கம் நிறைந்து இருப்பதே ஒரு மனிதனை உண்மை மனிதனாக்கும். குறள் எண் 993 அதிகாரம் பண்புடைமை.
1: உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு என்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு.
0: பிற மனிதனைப் போல உறுப்புகள் ஒத்திருப்பது மட்டும் ஒருவனை மனிதனாக கருத இடம் தராது. சிறந்த பண்புடைமை என்னும் ஒழுக்கம் நிறைந்து இருப்பதே ஒரு மனிதனை உண்மை மனிதனாக்கும். குறள் எண் 993 அதிகாரம் பண்புடைமை.
2: குமரி பண்பலை 101 கேட்டது குறள் அமுதம்.

தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய விடியலை நல்விடியலாக மாற்றிட உங்களுடன் இணைவது ஆர்ஜி ஜிலிஜூ.

பொற்கடலும் முத்தமிடும் குமரி முனையில் அலையோசையில் பகலவன் உதயமாகும் வேளையில் காலை நேர திறவுகோல வருகிறது குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை. தமிழ்நாட்டின் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது திருச்சி அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். இங்குள்ள மூலவர் சிலை மண் மற்றும் மூலிகைகளினால் ஆனது. உலக நன்மைக்காக அம்மனே 28 நாட்கள் பச்சை பட்டணி விரதம் இருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. ஆன்மீக சாரல் நினைத்திட வரும் பக்தி பாடல் பாடியிருப்பது எஸ் ஜானகி.

ஒவ்வொரு பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. சிதம்பரத்தில் இருக்கும் அருள்மிகு தில்லை நடராஜர் திருக்கோவில் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தை குறிக்கிறது. இங்கு சிவபெருமானை நடராஜர் உருவமாகவும் ஸ்படிகலிங்க அரு உருவமாகவும் சிதம்பர ரகசிய வெற்று விண்வெளி அருவமாகவும் மூன்று நிலைகளில் வழிபடுகிறார்கள். பக்தி மாலை அலங்கரித்திட வரும் பக்தி பாடல் கேட்கலாம் கே வீரமணியின் குரலில்.

அருணோதய பொழுதில் அருளின் அமுத சுரபியாய் ஆன்மீக மடையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. நேரம் இப்போது காலை மணி 6:27. தஞ்சாவூர் பூண்டி மாதா பேராலயம் வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட வரலாற்று பின்னணி கொண்டது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நேரடியாக கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மேரி மாதா சிலைகளில் ஒன்று இங்கு உள்ளது. இரு கரம் கூப்பி ஜெபிக்கும் மேரி மாதா நின்ற கோலத்தில் இங்கே அருள் பாலிக்கிறார். அருள்மழையில் நனைத்திட வருகிறது ஜிக்கி பாடியிருக்கும் பக்தி பாடல்.

குமரி பண்பலை 101 இது பக்தி மாலை. கேரள மாநிலம் கொச்சியில் இருக்கும் தூய பிரான்சிஸ் சிஎஸ்ஐ தேவாலயம் இந்தியாவில் ஐரோப்பியர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான தேவாலயம் என்ற தனிச்சிறப்பை பெற்றது. அருள் பிரவாகமே வரும் பக்தி பாடலை பாடியிருப்பது வின்சென்ட்.

இப்போது காலை மணி 6:36. இளம் காலை பொழுதில் பக்தி பூக்களை கோர்த்து பக்தி மாலையாக தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. புதுடெல்லியில் மெர்ராலியில் இருக்கும் கோவத் உல் இஸ்லாம் மசூதி டெல்லி சுல்தானகத்தை தோற்றுவித்த குத்புதீன் ஐபக் என்பவரால் கட்டப்பட்டது. இது புகழ்பெற்ற குதுப் மினார் வளாகத்தில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தி மனம் கமழ வர இருப்பது நாகரிகம் ஹனீஃபா பாடியிருக்கும் பக்தி பாடல்.

பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. டெல்லியில் உள்ள மிக பழமையான சூஃபி தர்கா குத்புதீன் பக்தியார் காகி தர்கா. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் போல் வாலோ கி சைர் என்ற திருவிழா இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பறைசாற்றும் விழாவாக நடைபெறுவது தனி சிறப்பாகும். பக்தி மாலை தன்னை நிறைவு செய்ய வருகிறது. எம்.ஏ. உஸ்மான் பாடியிருக்கும் பக்தி பாடல்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

வெற்றியும் தோல்வியும் அற்ற அமைதியான சமநிலையான மனநிலையை கொண்டிருப்பவர்களே எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்கிறார் புத்தர். ஆம், இந்த வாரம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. நேர்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 8:30 சக்தி உலாவில் வாழ்வளிக்கும் வனதுர்கை தஞ்சாவூர் மாவட்டம் கதிரமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து சிறப்பு நிகழ்ச்சி. இன்று மாலை 5:30 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆலயத்திலிருந்து நேரலை கேட்கலாம்.

0: இனி உலக நிகழ்வுகளின் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின்போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின்போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச்சிறப்பு என்று திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின்கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின்கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பட சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என் பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்துல அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
1: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: மின்சாரம் தட்டுப்பாடு சரி செய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரி செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ் வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
1: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்து

0: இவன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த 10 நாள் கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கோலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2ஆம் நாளான 12ஆம் தேதி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், 13ஆம் தேதி நாளான கோலாட்டம், 4ஆம் நாள் விழாவாக பட்டாபிஷேக திருக்கோலம் என வரும் 20ஆம் தேதி வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலைவிழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமைதோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் கர்நாடகா 3ஆம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்போ காலை மணி 6:55.
2: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: ரம்யமான புத்தம் புது காலையில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமர் FM 101. இது நம்ம FM-ங்க. இன்று பராபா வருடம் புரட்டாசி மாதம் 25 நாள் திங்கட்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 17.1 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதிகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS-3, CR-1009-1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.
0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தரும்.

0: அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101 குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை. நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நவராத்திரி விழாவில் பங்கேற்க புறப்பட்ட சாமி சிலைகளுக்கு குமரி கேரள எல்லையில் உற்சாக வரவேற்பு. இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் 31 கடைசி நாள். மாவட்ட ஆட்சியர் தகவல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமில் 4,259 பேர் விண்ணப்பித்தனர். உணவு விற்பனை நிறுவனங்கள் குப்பையை தரம் பிரித்து வழங்காவிட்டால் நடவடிக்கை. நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் பங்கேற்க புறப்பட்ட சாமி சிலைகளுக்கு குமரி கேரள எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நவராத்திரி விழாவில் பங்கேற்க பத்மநாபபுரம் அரண்மனை தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன், குமாரகோவில் வேலிமலை முருகன், சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை அம்மன் ஆகியோர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இவ்வாண்டும் ஊர்வலம் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு குழித்துறை, திருத்துவபுரம், படந்தாலுமூடு வழியாக குமரி கேரள எல்லையை சென்றடைந்தது. அங்கு கேரள தேவசம் போர்டு சார்பாக சாமி சிலைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் அணிவகுத்து நின்று மரியாதை செலுத்தினர். இதில் தமிழக மற்றும் கேரள அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் மற்றும் சீர்மரபின மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியரின் மொத்த குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேலும் 2025-26 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருக்க வேண்டும். https://scholarship.gov.in என்ற தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி தேதி அக்டோபர் 31 அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் பெறலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் ஆள் சேர்ப்பு முகாம்களை மாவட்ட தேர்தல் அலுவலரான மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். இம்முகாம்களில் 2,633 பெயர் சேர்த்தலுக்கும், 206 பெயர் நீக்கலுக்கும், 1,420 பேர் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் விண்ணப்பித்துள்ளனர். நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் அனைத்து உணவகங்கள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட உணவு நிறுவனங்கள் குப்பையை மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்து வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதனை நடைமுறைப்படுத்த 1 வார காலம் அவகாசமும் அளிக்கப்படுவதாகவும், இதனை மீறும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இத்துடன் வட்டார செய்திகள் நிறைவடைந்தன. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஏற்படுவோம்.
1: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
1: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
1: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
1: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
1: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டுப் பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
1: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது குமரி வாய்ஸ். இதுதான் ஸ்மார்ட் சாய்ஸ். ஒரு கையில ஒரு கப் காஃபியோட, இல்ல கட்டன் காஃபியோட, இன்னொரு கப் டீயோட, இல்ல இன்னொரு கையில நியூஸ் பேப்பரோட இருக்கிற இந்த நேரத்துல நம்ம அண்ணனும் தம்பியும் என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு கேக்கலாமா?
2: ஏக்கண்ணா, நம்ம தம்பிய பாத்தியாப்பா, சிவா தம்பிய. என்னது, 2-3 சோர்வா தான் சுத்திட்டு இருந்தான், அந்த அளவுல பழைய விழிப்பு இல்ல. ஏய் சுப்பையா, இந்த பக்கம் வாப்பா. ஏ டீ வேண்டாண்டி, ஒன்னு கேட்டுட்டு போடு. நம்ம தம்பிய காணலப்பா, எனக்கு ஒரே பரிதவிப்பா இருக்கு. எனக்கு வலது கையாச்ச. என்னது, பழைய இடத்துல போய் பாருமா? திண்ணை பக்கமா? என்னப்பா சொல்ற, திரும்பியும் திண்ணைக்கு போயிட்டானா? ஏ அவன்கிட்ட பரப்புற ரீதியா எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் திண்ணையில இருப்பான்னா என்னால நம்ப முடியலப்பா. ஓய் தேவையில்லாம என்ன போட்டு பாடா படுத்தாதையும் போய் அங்க போய் பாரும் அப்படிங்கிறியாப்பா. என்ன, யார்ட்டையுமே பேச முடியல. எல்லாருமே ஒரு விதமா இல்ல சொல்றாங்க. ஏன் தம்பி திண்ணையில இருப்பானா? இருக்க வாய்ப்பு இல்லையா? எதுக்கும் திண்ணை பக்கம் போய் ஒண்ணு பாப்போமா? ஏ அலாப்பண்ண, நம்ம தம்பி சிவா இந்த பக்கம் வந்தானே. நீங்க திண்ணையில அப்பதே இருக்கீங்களா? இப்பதான் வந்தேளா? நான் தம்பிய ஒன்னும் பாக்கலையே. ஆனா ஏதோ ஒரு ஆளு மூடிக்கிட்டு அப்படி உள்ளுக்கு படுத்து கிடக்குது. ஏ இது ஒருவேளை நம்ம தம்பியா இருக்குமா? அந்த நெளிவு சுழிவு எல்லாம் பார்த்தா, ஏ இவன் சத்தம் தான்ப்பா, இவன் சத்தம் தான். தம்பி ஏய், எந்தே புதப்பாயிடப்பா.
3: யாரப்பா இது, நிம்மதியா உறங்க வழி இல்ல.
2: ஏ தம்பி, என்னப்பா திரும்ப திண்ண பக்கம், என்ன காரணப்பா?
3: ஏனே உங்க அளவுக்கு என்னல சம்பாதிக்க முடியலன்னு.
2: ஏய் அதுக்கு நான் தான் கிடைச்சனப்பா. என்னதான் உதாரணம் சொல்லணுமா? நீ வேலை செய்யல, திண்ணையில படுக்கிற. அண்ணனை பாரு, அதிகாலையில 4:30 எந்திக்கிறேன். அண்ணனுடைய திட்டமிடல் எப்படி இருக்குது தெரியுமா?
3: ஏனே இருந்தாலும் உங்ககிட்ட வர முடியலன்னு. பழைய மாதிரி இப்போ வேலையே இல்லன்னு. முன்னாடியாவது உங்க பரப்புரைகளுக்கு வருவேன், அதுல ஏதாவது செலவு ஆவது ஓடும். வீட்டுல வேற எப்ப பார்த்தாலும் வேலைகளுக்கு போங்க. ஒரு 1000-2000 சம்பாதிச்சுட்டு வந்தா தானே பிள்ளைகளை பார்க்க முடியும், சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்க முடியும்னு சொல்றா. அவளுக்கு சல்லியும் தாங்க முடியாம இதுல வந்து படுத்தா. நீங்க எதுக்குன்னே வந்து என்ன பாடாப்படுத்துறீங்க?
2: ஏன் தம்பி திண்ணையில படுத்து கிடக்கும் போது என்னால எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்?
3: ஏனே நிலத்தை வாங்கும் போது அதுக்கு பக்கத்துல ஒரு குளம் கிடந்துன்னு அதை கூட சரிப்படுத்துறதுக்கு எனக்கு நேரம் கூட இல்லன்னு.
2: நேரம் இல்லையா, பணம் இல்லங்கிறியா?
3: ஏனே ரெண்டும் தானே பிரச்சனை. 2 லட்சம் கடன் தர முடியுமானே?
2: என்னப்பா கேக்குற, உனக்கு வந்து ஒரு ஒத்தாச பண்ணி உன்ன ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தன்னா கடன் வாங்கி கடனாளி ஆகணும்னு பாக்குறியா?
3: ஏனே நீங்க கடன் தராட்டும் பரவாயில்லன்னு, பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது வழியாவது சொல்லுங்கண்ணே.
2: ஏய் அந்த புதப்ப ஒண்ணு மடக்கி அழகா பக்குவமா திண்ணையில வைக்க போறையா அல்லது கையில வச்சுக்கிட்டயா?
3: ஏனே உங்ககிட்ட பேசுறதுக்கு பிறகு ஏதோ ஒரு பவர் வந்த மாதிரி இருக்குண்ணே. புதப்பாம் புதப்பு தூரத்துக்கு போடுவோம்னே.
2: அழா பண்ணே, ஏதா தப்பா நினைக்காங்க? தம்பி கொஞ்சம் விழிப்பாயிட்டான். தம்பி வாப்பா, ஒரு 3 இட்லியும் ஒரு ரசவடையும் சாப்பிடு.
3: ஏனே புண்ணியமா போச்சுண்ணே, 2 சாப்பிடவே இல்லன்னு தண்ணிய தண்ணிய கோரி குடிச்சிட்டு இருக்கோம்னே.
2: தம்பி நீ வாங்கி போட்ட இடம் எல்லாம் சிதில் அடைஞ்சு கிடக்குங்கிற, அதுவும் உன்னுடைய இடத்துக்கு நடுவுல ஒரு குளம் இருக்கு அப்படிங்கிற. நீ ஆப்பா ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற மாதிரி பல தொழில்கள்லயும் வேளாண் சார்ந்த ஈடுபாடு காட்டலாம.
3: ஏனே என்னன்னே சொல்றீங்க, ஒண்ணுமே புடி கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்னன்னு?
2: ஏன் அந்த தரிசா போட்டிருக்கியா அந்த நெல் வயலு, அதுல பயிர் செய்யப்பா. நெல் வயல்ல குளத்துக்கு மேல ஒரு பரன் அமைக்கணும், அதுல ஆடுகள் வளர்க்கறது ஒரு பக்கம், எல்லாத்துக்கும் கடன் வசதி அப்படிங்கிற மாதிரி அரசு ரீதியா திட்டங்கள் 1000 இருக்குப்பா. கோழி வளர்ப்பு அப்படிங்கறது குளத்துக்கு மேல பரன் அமைக்கும் போது அந்த கோழி கழிவுகள் அப்படிங்கறது கீழே வளரக்கூடிய அந்த குளத்துல உள்ள மீன்களுக்கு ஒரு உணவாகும்.
3: ஏனே அப்போ மீனும் கொஞ்சம் வாங்கி விடணும்னு சொல்றீங்களான்னு? வளர்ப்பு மீன்

0: பாரியன் தம்பி, வார்த்தை லேசா பொறித்தட்டு மாதிரி தான் சொன்னேன். பற்றியறிய மாதிரில வார்த்தைகள் வருது
1: தம்பி.
0: கால்நடைகளுக்குன்னு தீவனத்துக்காக நீ எந்த இடத்துக்குமே போக வேண்டிய அவசியம் இல்லையே.
1: என்னவா சொல்லு, பசுமாடு வளர்க்கணுமா? தீவனம் போடாம எப்படி போய் வளர்க்க முடியும்?
0: பொறப்பா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு இருக்கான் தம்பி. ஆகாரத்துக்காக நெல் வயல் அறுவடைக்கு பின்னால அந்த வைக்கோல தீவனமா பயன்படுத்தலாம. அந்த தீவனத்தை தின்னுட்டு அது போடக்கூடிய சாணத்தை நிலத்துக்கு உரமா போடலாம.
1: ஏன் அப்பா இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லாரு? இவரே போய் சத்தம் போட்டுட்டேன்.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. பிஞ்சு விரல்களின் கைப்பிடித்து நம் செல்ல குழந்தைகளின் உலகத்துக்குள்ள போலாம் வாங்க.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
1: நம்ம நிகழ்ச்சியில வண்ண கிளிகளோட கொஞ்சம் குரலை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு மஞ்சள் காட்டு மைனா. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து அழகா இருக்குது, தேவதை போல இருக்காங்க. அந்த தேவதை கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் என்ன?
3: ரக்ஷிதா.
1: ரக்ஷிதா குட்டிமா, எங்க இருந்து வரீங்க
3: பிள்ளை?
1: அச்சங்குளத்துல இருந்து வரீங்களா? சரி, பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா?
3: அம்மா, அப்பா, அக்கா, நான்.
1: அப்படியா? சரி, அவங்க பேர்லாம் சொல்றீங்களா பிள்ளை?
3: அம்மா பேரு ஏன்கவடி, அப்பா பேரு நாகராஜன், அக்கா பேரு சுஷ்மிதா.
1: வாவ், சூப்பர். பிள்ளைக்கு வந்து அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா.
1: நீங்களும் அக்காவும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க?
3: விளையாடுவோம்.
1: என்ன விளையாட்டு விளையாடுவீங்க பிள்ளை?
3: டீச்சர் வச்சு.
1: டீச்சர் வச்சு விளையாடுவீங்களா பிள்ளை? சரி மக்களே, பிள்ளை என்ன படிக்கிறீங்க?
3: அங்கன்வாடி.
1: அங்கன்வாடி போறீங்களா நம்ம செல்லக்குட்டி? சரி, பிள்ளைக்கு அங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: டான்ஸ், பாட்டு, கதைகள்.
1: அப்படியா? சரி பிள்ளை, பாட்டு பாடுறீங்களா அக்காக்காக?
3: தேனி.

0: எல்ல எல்ல நூல்களே நாடி நாமும் பயிலுவோம். அம்பு தண்ட அன்னையே, அறிவு தந்த தந்தையே, நாளும் வணங்கியே நானும் அங்கு வாழ்வேன்.
1: வாவ், சூப்பர். நம்ம செல்லக்குட்டி அழகா சொல்றீங்களே. பிள்ளைக்கு வந்து டீச்சர் வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
0: திருக்குறள்.
1: திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி, பிள்ளைக்கு எத்தனை திருக்குறள் தெரியும் மக்களே?
0: ஏழு.
1: ஏழு திருக்குறள் தெரியுமா? இந்த மழை குஞ்சும் குரலால அந்த திருக்குறளை பிள்ளை வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க, கேட்கலாம்.
0: மண்டுக்கள் மாசில நாடார் அனைத்தாளன் அகுல நீல பிள அல்கால அகவுகளி இன்னா சொல் நாங்கும் அறம் அலத்தான் வருபடேன்பாம் மச்சையெல்லாம் புலத்த புகழும் இல புலினிது யாழினிது எம்பத்த மக்கள் மல்லி சொல் கேளாரவ மக தண்டைக்கு ஆத்து முடவி இவன் தண்டை என்னொட்டான் கொள்ளும் சொல் இந்த பொழுதினும் பிழி துவக்கும் தன் மகனே சான்றும் கேட்ட தாய் மக தண்டைக்கு ஆத்து முடவி இவன் தண்டை என்னொத்தான் கொள்ளும் சொல்.
1: அழகா சொல்றீங்களே, இத பிள்ளை வந்து எப்படி மனப்பாடம் பண்ணீங்க?
0: அம்மா சொல்லி தந்தாங்க.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி மக்களே, 1330 திருக்குறள்ல பிள்ளைக்கு வந்து 7 திருக்குறள் இந்த சின்ன வயசுலயே அழகா தெரிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய குறள் படிக்கணும், சரியா?
0: சரி
1: சரி. நம்ம லட்சித குட்டி பெரிய பொண்ணானதான் என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணுமா? ஏன் பிள்ளைக்கு இந்த ஆசை வந்துச்சு?
0: மக்களுக்கு சேவை பண்ணணும்.
1: சின்ன வயசுலயே வந்து அழகான ட்ரீமோட இருக்கீங்க. உங்களை ட்ரீம் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. வருவது தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து.

0: அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் இட்டாநகரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர் மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தார். அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணிதான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிலாம் இல்லை, அவங்கள வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்கள் வந்து வாங்கணும்.
2: என் பேர் அக்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், சோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இது எல்லாமே பே பண்ணேன். அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
3: வணக்கம், என் பேர் இளமதி, விழுப்புரம்ல இருந்து வரேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல வந்துட்டு 3இ முடிச்சிருக்கேன். 2025 பேட்ச் பிரகதி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை

0: ஃபோர் இயர்ஸுமே எனக்கு இது வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நான் நல்ல பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன். என்னோட ஃபீயை நானே பே பண்ணியிருக்கேன்.
1: என் பேர் தவிப்பிரியா. நான் ஜிசிஏல மெட்டலர்ஜி முடிச்சிருக்கேன். நான் பேசிக்காவே எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிக்கிட்டேன்.
2: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 மாத கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும் 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியகோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீல்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
2: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக் கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்து

0: பல தகவலும் தந்து
1: உங்களை நேச மழையில் நனைய வைப்பது
0: உங்கள் குமரி பண்பலின் 101.
2: நேரம் இப்போ காலை மணி 7:26. எப்பொழுதும் இது உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.
1: கல்லீரல்
0: கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
0: செய்திகள். மேலச்சூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று இரவு 7:30 தீபாராதனை. புலவர் விளை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெருந்திருவிழாவில் இன்று காலை 8:00 தீபாராதனை. மாலை 6:00 கொலு பூஜை, 6:30 திருவிளக்கு பூஜை, இரவு 8:00 சங்கரி அலங்கார பூஜை, நாளை காலை 6:00 தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு அபிஷேகம். பத்மநாபபுரம் அருள்மிகு தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் நவராத்திரி திருவிழாவில் இன்று மாலை 6:00 பூஜை துவக்க விழா, நாளை காலை 6:30 நாராயணிய பாராயணம். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் சிறப்பு வழிபாட்டில் இன்று அருள்மிகு ஸ்ரீ தேவி புவனேஸ்வரி அம்மன் ஆலய நவராத்திரி விழாவில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். நாளை காலை 7:00 அபிஷேகம் நடைபெறும். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசத்தின் மூலம் தீர்வு காண மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி 1/10/2026 முதல் 31/12/2026 வரை சிறப்பு சமரச தீர்வு முகாம் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு சமரச தீர்வு முகாமில் குடும்ப பிரச்சினை வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு வழக்குகள், குடும்ப வன்முறை வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், வர்த்தக பிரச்சினை வழக்குகள், சமரசத்திற்கு உட்பட்ட குற்றவியல் வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள், வாடகை தகராறு வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், இதர உரிமையியல் மற்றும் தொழிலாளர் நல வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் சமரச தீர்வு மையத்தின் மூலம் தீர்வு காணப்பட உள்ளன. மாவட்ட சமரச மையம் நாகர்கோவில், துணை சமரச மைய குழித்துறை பத்மநாபபுரம், இரணியல் மற்றும் பூதப்பாண்டி ஆகிய தாலுகாக்களில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வருகின்றன. சமரச தீர்வு மையத்தில் வழக்குகள் முடிப்பது சம்பந்தமாக வழக்காடுபவர்களோ அவர்களின் சார்பில் வழக்கறிஞர்களோ வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் செயலாளர், சமரச மையம், கன்னியாகுமரி மாவட்ட மாற்றுமுறை தீர்வு மைய கட்டிடம், மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் 1 என்ற முகவரியிலோ அல்லது நேரடியாகவோ அல்லது 04652291744 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தினை தெரிவிக்கலாம். இதன் மூலம் தங்கள் வழக்குகளை விரைந்து தீர்வு காணலாம் என மாவட்ட சமரச மையத்தின் தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் செயலாளர், சார்பு நீதிபதி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கேட்டது சேவை செய்திகள்.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம் நேரம் இப்போ காலை மணி 7:30. சிரிக்க சிந்திக்க இதோ உங்களுக்காக.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து நமது இளவரசர் ஏதோ பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாராமே.
0: அதை ஏன் கேட்கிறீர்கள்? தங்கள் தம்பியும் இளவரசருமான சந்திரசேனனுக்கு பிடித்தமான நிறம் பர்பிள் என்பதால் அவரது அறையில் இருக்கும் பொருட்களை எல்லாம் பர்பிள் நிறத்தில் வைக்க வேண்டும் என்று கூறினார்.
1: வைத்து விட்டீர்களா?
0: வைத்து விட்டார்கள் மன்னா. அவரது அறையில் திரை சீலைகள், மெத்தை விருப்புகள், மேஜை நாற்காலிகள் என்று எல்லாவற்றிலும் பர்பிள் நிறத்தில் இருக்கும்படியாக வைத்து விட்டோம். ஆனால் ஒரு படி மேலே போய் உணவுகளும் அந்த நிறத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதனால் தான் பர்பிள் நிறத்தில் காய்கறிகள் பழங்கள் கிடைக்குமா என்று தோட்டத்திலும் காட்டிலும் பணியாளர்களை இறக்கி தேடுதல் வேட்டையை தொடங்கி இருக்கிறோம்.
1: என்ன, பர்பிள் நிறத்தில் உணவுகளா? என்ன மந்திரியாரே, உமக்கு பித்து கித்து பிடித்து விட்டதா? இதற்கு என் மந்திரியாரே தேடுதல் வேட்டை? பேசாமல் ஃபுட் கலர் கிடைக்கும் அல்லவா, அதில் பர்பிள் நிற பொடியை வாங்கி சிறிது அவன் சாப்பிட வேண்டிய உணவில் சேர்த்து சமைத்து விடுங்கள். அப்போது உணவு பர்பிள் நிறத்தில் வந்துவிடும் அல்லவா?
0: ஐயோ என்ன மன்னா, தாங்களே இப்படி கூறுகிறீர்கள். உயிருக்கு உலை வைக்கும் விஷயத்தை தாங்களே செய்யலாமா?
1: மந்திரியாரே, நான் உமது பிரச்சனைக்கு தீர்வு கூறினால் என்னையே குற்றம் கூறுகிறீரா?
0: நமது இளவரசரோ வளர்ந்து வரும் பிள்ளை, அவர் சாப்பிட உணவில் நாம் தான் அக்கறை காட்ட வேண்டும். மன்னர் வேந்தே, தாங்கள் கோரும் இந்த செயற்கை நிறமிகளான ஃபுட் கலர் இவற்றை உணவில் சேர்த்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா?
1: என்ன நடக்கும்? நிறமாறும், அவ்வளவுதானே.
0: மன்னா, நமது உணவில் கலக்கப்படும் இந்த செயற்கை நிறமிகள் எனப்படும் ஃபுட் கலரிங் ஏஜென்ட்ஸ் நமது உடலுக்குள் சென்றால் அது வெளியேற 60 நாட்கள் எடுத்துக் கொள்ளுமா?
1: 60 நாட்களா? இவ்வளவு நாட்கள் அவை உடலில் தங்கி என்ன செய்கின்றன?
0: மன்னா, அதற்கு முன் தாங்கள் செயற்கை உணவு நிறமிகள் குறித்து சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: எங்கே கூறும், கேட்போம்.
0: 1956 ஹென்றி பர்கின் கண்டுபிடித்த நிறம் தான் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட முதல் உணவு நிறம். இந்த செயற்கை நிறமானது நிலக்கரி தாரில் இருந்து தயாரிக்கப்பட்டது.
1: என்ன, நிலக்கரி தாரில் இருந்து செயற்கை நிறமா? ஐயோ, இது நமது உடலுக்குள் போனால் என்னவெல்லாம் செய்யும்? இதையா நாம் சாப்பிடுகிறோம்?
0: இது போன்று இன்னும் சில செயற்கை நிறமி உணவுகள் உள்ளன. அதனால் தான் அவை அனுமதி மறுக்கப்பட்டுள்ள செயற்கை உணவு நிறங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன.
1: இது வேறா? எங்கே, அவற்றை கூறும். அந்த லிஸ்டை வைத்துக் கொண்டு நாம் அவற்றை சேர்க்காமல் இருக்கலாம் அல்லவா?
0: மன்னா, ஃபாஸ்ட் ரெட், ரொடாமின் பி, மெட்டானில் எல்லோ, புரோமோக்ரசோல் பர்பிள், கிரீன் எஸ், சுடான் 1, சுடான் 2, சுடான் 3, சுடான் 4.
1: ஆஹா, மந்திரியாரே கவனித்தீரா? நமது இளவரசர் கேட்ட பர்பிள் நிறம் இதில் தான் வருகிறது.
0: ஆம் அண்ணா, உணவு கலப்பட தடுப்பு பிரிவில் அனுமதிக்கப்படாத செயற்கை உணவு நிறங்கள் ஏறக்குறைய 11% உணவுப் பொருட்களிலும் 4% பானங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது என்று அதிர்ச்சியூட்டும் தகவல் சான்றுகளுடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனவா?
1: இது தெரியாமல் பலரும் தங்களது குழந்தைகளுக்கு இவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே.
0: உண்மைதான் மன்னா. செக்கச்சவியல் என பரிமாறப்படும் தந்தூரி சிக்கனையும் சில்லி சிக்கனையும் சாப்பிட்டுவிட்டு கையை சமையல் பாத்திரத்தை கழுவுவது போல் எலுமிச்சை சாறு, சோப்பு தண்ணீர் எல்லாம் விட்டு கழுவோம். அதற்கு பிறகும் இளஞ்சிவப்பாக ஒட்டி இருப்பது கோழியிலிருந்தோ குழம்பில் போட்ட காய்ந்த மிளகாயிலிருந்தோ வந்தது கிடையாது. நம் கண்களை கவர அதில் தூவப்பட்டிருக்கும் ரெட் டை 40 எனும் ஆசோடையின் எச்சமாக கூட இருக்கலாம். 2014 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி ஒரு நாளைக்கு 52 கிராம் அளவுக்கு சிவப்பு நிறம் சேர்க்கப்பட்ட உணவு நமது உடலுக்குள் செல்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. நமது உடலில் ஒவ்வாமையை ஏற்படுத்தி மூக்கில் நீர் ஒழுகுதல், ஒற்றை தலைவலி, தோல் எரிச்சல், மன அழுத்தம் போன்றவற்றை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது மன்னா.
1: ஒரு சிவப்பு நிறத்திற்கே இவ்வளவு பாதிப்பா? அப்போது மற்ற நிறங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருமோ?
0: ஒவ்வொரு செயற்கை நிறத்திற்கும், அதுவும் தடை செய்யப்பட்ட செயற்கை நிறத்திற்கு ஒவ்வொரு பாதிப்பு இருக்கிறது மன்னா. அதுதான் நமது இளவரசருக்கு இயற்கை நிறத்தில் கிடைக்கும் உணவுகளையே நாம் வாங்கி கொடுக்கலாமே என்று நமது பணியாளர்களை அனுப்பியிருக்கிறோம்.
1: உணவு தேடுதல் வேட்டைக்கு நானும் வருகிறேன். குதிரைப்படைகள், யானைப்படைகள் எல்லாவற்றையும் தயாராக இருக்க சொல்லுங்கள். நான் நல்ல நல்ல நிறங்களில் இருக்கும் இயற்கையான பழங்களையும் காய்களையும் அள்ளி அதில் எடுத்து வருவோம்.
0: போருக்கு புறப்படுவதற்கு கூட இந்த மன்னர் இவ்வளவு பில்டப் கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் உணவு தேடுதல் வேட்டைக்கு என்ன மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்கிறார்?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நாகர்கோவில் கே கே மக்களை மற்றும் உலகமெங்கும் நமக்கு மரியம் 101 கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர் ஜே ஜே லிஜு. ரெண்டு நாள் ஹாலிடே இல்ல சண்டே ஹாலிடே முடிஞ்சாச்சு, திங்கக்கிழமையும் வந்தாச்சு. வாரத்தின் முதல் நாள் மறுபடியும் திங்கக்கிழமையிலிருந்து ஓட ஆரம்பிக்கிறமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்ப இது உங்களுக்கு தாங்க. ஜார்க்கண்ட்ல ஹோம் கார்டு வேலைக்காக 1600 மீட்டர் தூரத்தை வெறும் 8 நிமிஷத்துல வெறும் காலில் ஓடி முழு மார்க்ஸ் வாங்கி தகுதி பெற்றிருக்காங்க குமாரி அப்படிங்கிற பொண்ணு. 28 வயதான இந்த பொண்ணு ஓடின இந்த வீடியோ வந்து போன வாரம் செம வைரலா சோசியல் மீடியால எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. இதுல என்ன விசேஷம்னா, இவங்க ஓடும்போது ட்ராக் பேண்ட்ஸோ டிஷர்ட்டோ எல்லாம் போடலங்க, கட்டின புடவையோட ஓடி இருக்காங்க. இவங்க கிட்ட ஏன் இப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, யார் என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ல ஓடுறோமே, யார் நம்மளை எப்படி பாப்பாங்க அப்படின்னு இருக்கிற சூழலை எல்லாம் தாண்டி, அப்பாவை இழந்த 2 குழந்தைகளுடைய எதிர்காலத்தை காப்பாத்த தேவையான அந்த வேலை மட்டுமே என் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களுங்க. இங்க நம்ம மோட்டிவேஷனுக்கு வார்த்தைகள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா முடிஞ்ச அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே அந்த மோட்டிவேஷன் தெரியும். சூழல் அப்படிங்கிறது வெற்றிக்கு என்றுமே தடையா இருக்க முடியாது, அப்படிதானே? விடாமுயற்சி மட்டும் இருந்தா போதும், இலக்கை எட்டி பிடிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாடல போடல அப்படின்னா எப்படிங்க? விடாமுயற்சி படத்துல இருந்து அனுருத்த வச்ச அந்த ரிசையில அவர் பாடின பாடல் விஷ்ணுடவன் வரிகள்லாம் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, ஸ்டே டியூன் வித் கமர் FM 101. இது நம்ம FM.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரேபம் 101 இன்று காலை 8:45 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தன்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
0: மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
1: ட்ரெயின், கார், பஸ், ஆட்டோ, பைக், போட் அப்படின்னு நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் இப்போ காலை 7:42. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, இது நம்ம எஃப்எம் இணைந்திருப்பது தென்குமரி தேனலை. இது பொது அறிவு கேள்விக்கான நேரம் தேனலையில். நோபல் பரிசு அதுவும் இந்த வருடத்துக்கானது வந்து அறிவிச்சுட்டே வர்றாங்க போன வாரத்தில் இருந்து. ஸோ அதுலேருந்து தான் ஒரு பொது அறிவு கேள்வி நம்ம கேட்க போகிறோம். 2026 இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியை சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2026 இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் நீங்கள் யோசிச்சே இருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாம். மோகன் ராஜா லிரிக்ஸ்ல சியான் ரோல்டன் இசையில விஜய் நரேன் பாடியிருக்கும் வித் லவ் பட பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101, இது நம்ம எஃப்எம்ங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: இன்று மாலை 5:30
3: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் வாக் பர்னிச்சர் வழங்கும்
4: நவராத்திரி நாயகி
3: நிகழ்ச்சியில்
2: பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் வாக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
5: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
3: அம்மாண்டிவிளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
5: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
3: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
5: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டிவிளை.
6: ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே கிளம்பிட்டு இருந்தாலும் உங்கள் வீட்டு கிளாக்ல கையில் கட்டிருக்க வாட்ச்ல கையில் வச்சிருக்கிற மொபைலில் டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிம்ஸ் ப்ரியூ கிளாக்ல நேரம் காலை 7:47. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க இணைந்திருப்பது தென்குமரி தேனலை. இது பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்தலாம். 2026 ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் பிரான்சிஸ் ஹால்சன். பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியரான பிரான்சிஸ் ஹால்சனுக்கு விண்வெளியிலிருந்து உருவாகக்கூடிய உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரினோக்களை கண்டுபிடிச்சதுக்காகவும் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ் கியூப் நியூட்ரினோ ஆய்வகத்தில் அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்புக்காகவும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்குங்க. உங்களுக்கே தெரியும் அண்டார்டிகாவில் இருக்கிற குளிருக்கு அங்க போய் வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. இந்த விருது ஆல்ஃபிரட் நோபல் அவர்களுடைய நினைவு நாளான December 10 ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம் நகரில் நடைபெறக்கூடிய விழாவில் வழங்க போறாங்க. மீண்டும் பொது அறிவு கேள்வி பதிலும் ஒருமுறை கூட. 2026 ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் பிரான்சிஸ் ஹால்சன். இனி இன்றைய நாளின் முக்கியத்துவம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.
7: தேதியும் செய்தியும்
8: இன்று October 12.
9: நம் நாட்டின் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் இன்று.
8: தன்னாட்சி பெற்ற இந்திய அரசாங்கத்தின் ஆணையமான தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 இதே நாளில் துவங்கப்பட்டது.
9: பாரிஸில் நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இந்த ஆணையம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது.
8: தமிழறிஞர் எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் பிறந்த தினம் இன்று.
9: 1891 இதே நாளில் பிறந்த எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் 20th century முதன்மை தமிழ் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரும் தமிழ் நூற்பதிப்பு துறைகளில் சிறந்த பதிப்பாசிரியராக விளங்கியவரும் ஆவார்.
8: திறனாய்வாளர், காலமொழி ஆராய்ச்சியாளர், மொழிபெயர்ப்பாளர், சொற்பொழிவாளர், கதை கவிதைகள் புனையும் திறன் படைத்தவர் என பன்முக பரிமாணங்களை கொண்ட இவர் பல நூல்களை எழுதியுள்ளார்.
10: அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு
9: சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்திய எழுத்தாளர் முல்க்ராஜ் ஆனந்த் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
8: இந்திய ஆங்கில இலக்கியத்தின் முன்னோடிகளுள் ஒருவராக திகழும் முல்க்ராஜ் ஆனந்த் அவர்கள் 1906 இதே நாளில் பிறந்தார்.
9: இவரின் எழுத்துக்கள் அனைத்தும் பழங்கால இந்தியாவின் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் விதமாக அமைந்திருக்கும்.
8: இவர் பத்மபூஷன் விருதினை பெற்றுள்ளதோடு சாகித்ய அகாடமி விருதினையும் பெற்றுள்ளார்.
9: அன்டச்சபிள் 2

0: லீவ்ஸ் அண்ட் த பட் கூலி போன்றவை இவரது படைப்புகளுள் சிலவாகும்.
1: நம் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களுள் ஒருவரான கே கே பிர்லா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1918 இதே நாளில் பிறந்த கே கே பிர்லா என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகுமார் பிர்லா அவர்கள் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் ஆவார்.
1: நாடு முழுவதிலும் சர்க்கரை ஆலை, உரத் தொழிற்சாலை, ரசாயன கனரக தொழிற்சாலை, புடவை, கப்பல் துறை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்ட பிர்லா குழுமத்திற்கு தலைவராக திகழ்ந்த இவர் தொடர்ந்து 8 ஆண்டுகள் ராஜ்யசபையின் உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார்.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகை ஸ்னேகா அவர்கள் 1981 இதே நாளில் பிறந்தார்.
1: '1785 இதே நாளில் ரிச்சர்ட் ஜான்சன் என்பவர் தமிழ்நாட்டின் முதல் செய்தி பத்திரிகையான மெட்ராஸ் குரியர் என்ற ஆங்கில வார இதழை வெளியிட்டார்.
0: 1792 இதே நாளில் முதல் தடவையாக கொலம்பஸ் நாள் நியூயார்க் நகரில் கொண்டாடப்பட்டது.
1: சார்லஸ் மேக்கின்டாஷ் என்னும் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் தான் தயாரித்த ரெயின்கோட்டை முதன் முதலாக 1823 இதே நாளில் விற்பனைக்கு கொண்டு வந்தார்.
0: 1901 இதே நாளில்தான் செயலாட்சி மாளிகை என்ற பெயரில் குறிக்கப்பட்டு வந்த அமெரிக்க அரசு மாளிகை வெள்ளை மாளிகை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
1: '1964 இதே நாளில் சோவியத் ஒன்றியம் வஸ்கூத் 1 என்ற விண்கலத்தை விண்ணுக்கு ஏவியது.
0: இதுவே பல விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு கொண்டு சென்ற முதலாவது விண்கலமும் விண் உடைகள் இல்லாமல் விண்ணுக்கு சென்ற முதலாவது விண்கலமும் ஆகும்.
2: தேதியும் செய்தியும்

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரேபம் 101 இன்று முற்பகல் 11:00 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மாவட்டம் முழுக்க ஆங்காங்கே மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால மறக்காம கொடை எடுத்துட்டு போங்க. டீ கடை, பஸ் ஸ்டாப், பெட்ரோல் பங்கு, ரயில்வே ஸ்டேஷன், காலேஜ் கேம்பஸ், இல்ல காட்டுல மேட்ல ரோட்ல வீட்டுல என்ன நீங்க அங்க எங்க எங்க நின்னாலும் இப்ப டைம் செக் பண்ணிக்கலாம். நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளப் நேரம் காலை 7:57 ஆயாச்சு. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம் இணைந்திருப்பது தென்குமரி தேனலை. நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு என்னென்ன லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு பாக்கலாமா? இன்னைக்கு காலைல 9:02 வசந்த அழைப்பு இருக்கு, 2:15 நிலாமுற்றம் இருக்கு. இந்த இரண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல்கள் நீங்க பங்கேற்று கேட்கலாம். இந்த முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். உங்களுடைய ஃபேவரட் லைவ் ஷோ இருக்கு, பங்கேற்று பிஜிஎம் கேட்டு பாட்டை கண்டுபிடிக்கலாம். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நம்ம மகளிருக்கான நிகழ்ச்சி காத்திருக்கு. இதுல சூப்பரான ஒரு டாபிக் உங்களுக்காக வெயிட்டிங்க. ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கான பதிலோட நீங்க வாங்க. இன்றிரவு 8:05 நம்ம சில குட்டி சுட்டிஸ்கான பட்டாம்பூச்சிகள் நேரில் இருக்கு, உங்க குழந்தைகளை வந்து தயார்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2902722 முன்னிணைப்பினாக 0452 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257309. இப்ப உங்களுக்கு ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

0: பரிமளான் கோபடத்துல இருந்து ஃபாக்ஸ் நியூஸ்ல ஆதித்யா ஆர்கே பாடிய பாடல் கேட்டீங்க. இனி செய்திச்சுருக்கத்துக்கு பிறகு தென்குமரி தேனிலை தொடரும். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை

0: துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி குலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாலும் இல்லை கட்டன் காப்பி குடிச்சிட்டு இருந்தாலும் பழம் பொறி மெதுவடைந்து மழைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இல்லை ஹோட்டலில் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, கிச்சனில் குக்கர் விசில் வருதா இல்லை ஸ்டவ்வில் சாம்பார் கொதிக்குதா அடுப்பில் சாம்பார் கொதிக்குதா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணுறீங்களா, டைமை பார்க்குறீங்களா? அப்படியே நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை சொல்கிறோம், டைமை செக் பண்ணிக்கோங்க. நேரம் இப்போ காலை 8:03. நவராத்திரியை ஆரம்பம் ஆயாச்சுங்க, சீக்கிரமாக சமையல்லாம் முடிச்சு ஈவினிங் பூஜைக்கு ரெடி ஆகணுமே அப்படின்னு சீக்கிரமே மார்க்கெட் கிளம்புறீங்களா? அப்போ காய்கறி விலை விபரத்தை கேட்டுட்டு கிளம்புங்க. நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விவரம் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ ₹60, கத்திரிக்காய் சாதாரகம் 45, நாட்டு வெண்டைக்காய் 65, வெண்டைக்காய் பச்சை 40, நாட்டு தக்காளி 30, ஆப்பிள் தக்காளி 40, நாட்டு மிளகாய் 70, வடமிளகாய் 140, சீனி அவரைக்காய் 40, வெள்ளரிக்காய் 35, பாகற்காய் 80, இஞ்சி 1 கிலோ 120, உருளைக்கிழங்கு 38, சேனைக்கிழங்கு 55, பல்லாரி 10, கேரட் 60, பல்லாரி 70, முட்டைக்கோஸ் 48, வாழைக்காய் 10 எண்ணம் 60, முருங்கைக்காய் 1 கிலோ 50, சின்ன வெங்காயம் 110, பூசணி மற்றும் தடியங்காய் 1 கிலோ ₹40, மரவள்ளி மற்றும் புளி தலா 1 கிலோ ₹40, புடலை ₹60, பீன்ஸ் 110, சௌசோ 50, தட்டைப்பயிறு 48, பச்சை மாங்காய் 80, பீட்ரூட் 60, முள்ளங்கி 50, எலுமிச்சை 1 கிலோ ₹220, நார்த்தங்காய் ₹50, காலிஃபிளவர் ₹60, தேங்காய் குடுமியுடன் 58, குடுமி இல்லாத தேங்காய் 56, வாழையிலை 1 பூட்டு ₹15, மல்லிக்கீரை 1 கிலோ ₹120, புதினா மற்றும் பால் சேம்பு தலா 1 கிலோ ₹90, வழுதலங்காய் மற்றும் கோவைக்காய் தலா 1 கிலோ ₹60, சுரக்காய் ₹25, காராமணி ₹50, ஒட்டுமாங்காய் ₹200, நூல்கோல் ₹70, நாடன் மிளகாய் ₹50, கருவேப்பிலை ₹55, பச்சை மிளகாய் ₹90 விற்பனையாகுதுங்க. இனி பழங்களின் விலைவரம். வாழைப்பழம் நேந்திரன் 1 கிலோ ₹55, பப்பாளி ₹40, அன்னாசி ₹50, நெல்லிக்கனி ₹100 விற்பனையாகிறது. இனி இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் 56 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,600, உள்ளூர் சந்தையில் ₹1,900 விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகள் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 18.14 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 39 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 3.12 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 3.21 அடியாகவும், பொய்கை அணையில் 14.60 அடியாகவும், மாம்பழத்துறையார்

0: அணையில் 33.63 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக், அப்புறமா திரும்ப நாம பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. இணைந்திருப்பது தென்குமரி தேனலை.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358 737 358.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மறுபகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111394.
3: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரத்து சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
4: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
3: சவாலே சமாளி. எங்க எப்படி எப்ப வரும்? இப்ப வருமா?
4: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் வேளாண் பெருமக்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைய உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனை அடுத்து நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் டி பாலசுப்ரமணியம் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபியில் பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் உழவர் செயலியின் நன்மைகள் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். வேளாண் பெருமக்களே, உங்கள் மகசூலை பெருக்க நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க இணைந்திருப்பது தென் குமரி தேனலை. அப்படியே நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நாம நெருங்கிக்கிட்டே இருக்கோங்க. நிறைவாக உங்களுக்காக ஒரு பாடல் வரப்போகுது. கருப்பு படத்துல இருந்து ஸ்டே டியூன்ட் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க.

0: தென் குமரி தேனலோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா, ராம்போல் அப்படிங்கிற கண் பார்வை இல்லாத ஒருத்தர் நவராத்திரி நேரங்களில் வட இந்தியாவில் வழிபட தேவையான துர்கை அம்மன் சிலைகள், காளி அம்மன் சிலைகள் எல்லாம் வந்து சிற்பமா செதுக்கி, கல்லுல செதுக்கி வந்து விற்பனை செய்கிறாராம். பாருங்களேன், கலையை கத்துக்க வந்து பார்வையின்மை தடை இல்லை, ஆர்வம் இருந்தா போதும் அப்படின்னு இவருடைய திறமை சொல்லுது பாத்தீங்களா. நீங்களும் பூஜைக்காக பொம்மைகள்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி கோலுவெல்லாம் வச்சிருப்பீங்க, அப்படியே நவராத்திரி விழா வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லை, இன்று மாலை 5:30 நம்ம எஃப்எம்ல ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் கோவில் இருந்து சிறப்பு நேரலை வருது, மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜி லிஜு. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi highlights potential of India's youth in solving global challenges while remaining anchored in the ancient cultural roots. Delhi government to distribute 1300 e-autos to women and transgenders under Durga scheme. One person killed and 11 injured in second Houthi strike on Riyadh airport in 2 days. US President Donald Trump announces an energy ceasefire between Russia and Ukraine with immediate effect. 139 people killed after overcrowded boat capsized off Djibouti coast. And in cricket, India beat West Indies by 14 runs in the third T20 international to take a 2-1 lead in the 5-match series. Prime Minister Narendra Modi highlighted the global potential of India's youth during the Golden Jubilee celebrations of the Jai Gopal Garodia Hindu Vidyalaya in Chennai. Mr. Modi asserted that the global community is actively searching for innovative answers to emerging challenges and expressed absolute confidence that India's youth

0: இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம்.
1: காவிரி தந்த வளம் காற்றோடு கலந்து வீசும் அழகியம்மன் கதிராமங்கலம்.
0: பச்சை பட்டாடை போர்த்திய வயல்வெளிகள் கண்களுக்கு விருந்தாக.
1: வரப்போரும் வீசும் தென்றல் மனதுக்கு இனிமையான இசையாக.
0: நீர்நிலைகளில் தவழும் அலைகள் இயற்கையின் கவிதையாக திகழ்கின்றன.

0: கோயில் மணியோசை காற்றில் கலக்க இறைவியை நாடி வரும் பக்தர்களின் பக்தி பயணம் இந்த மண்ணுக்கு மேலும் ஆன்மீக அழகை சேர்க்கிறது.
1: இவ்வழகிய கதிராமங்கலத்தில் எழிலாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் அம்பாள் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி.
0: வாழ்வளிக்கும் வனதுர்க்கை அம்பாளின் அற்புதங்களை அனைவரும் தரிசிக்க இதோ இத்திருத்தலத்தில் நுழைகிறோம்.

0: இத்திருத்தலம் மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது. இக்கோயில் எதிரில் தாமரை தடாக தீர்த்தமானது அமைந்துள்ளது. அம்மனுக்கு எதிரே சிம்ம வாகனம் அற்புதமாக காட்சியளிக்கின்றது.
1: கருவறை வாசலுக்கு மேல் சக்தியின் வடிவங்களான சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சண்டகண்டி, கூஷ்மாண்டி, ஸ்கந்த மாதா, சித்திதாயினி, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரின் வலது மேற்கரமானது தீவினை அறுக்கும் பிரத்யோகக்கரமாக உள்ளது, சிறப்பானதாகும்.
1: இடது மேற்கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் அபய வரத ஹஸ்தம், இடுப்பில் கை வைத்து எழிலான பாவனை கொண்டு தாமரை வீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்கிறார் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்பாள்.
0: கதிர் மதியும் உதயம் என கமலமுகம் தான் மலர,
1: மதிய விழ நகை சிந்தி மயங்கி விழி வண்டாட,
0: மார்பேறி பொன்னணிகள் அருள்கரத்து வேர்வையழ,
1: சுபம் காட்டும் திருவடிகள் குங்குமத்தில் அழுந்திவிட,
0: தேரழகு கதிர்தேவி திருக்கோலம் கண்டோ.

0: ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய குருக்கள் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள்.
1: பொன்னியின் வடவால் ஓங்கி பூசர நிலைத்து வாழும் தன்னிகர் கம்பன் வாழ்ந்த தனி நகராகும். வெண்ணெய் பொன்னமர்ந்த துர்காதேவி பொற்பாதம் போற்றி பன்னரும் புகழும் பெற்று வாழ்வோமே. காவிரி நதியின் வடது பாகத்தில் ஸ்ரீ அன்னை மனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு கதிராமங்கலம் என்று பெயர். பூர்வீகத்தில் இருந்து இந்த சம்பால் இருக்கிற இடம் வந்து சிவமல்லிகாவ நட்சத்திரம்னு பேர். சிவமல்லிகை காட்டில் தான் அந்த அம்பாள் இருக்கா. அகஸ்தியர் தென்பாகம் வரும்பொழுது சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் இவங்கிற அசுரெல்லாம் வழிமறைக்கும் போது பார்வதியானவளை பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணுற பார்வதியானவளை இங்கே தபஸ் இருந்து துர்கையாக சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன்கிற அசுர வதம் பண்ணினதாக புராணங்களில் இருக்கு.

0: மேலும் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்கள் பூஜைகள் குறித்து நம்மிடையே தெரிவித்த போது,
1: மிருகண்ட மகரிஷி புத்திரசோகம் வந்து மார்க்கண்டேயருக்கு 16 வயது சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் அனுகிரகம் என்னதாக இருக்கிறது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து மிருகண்டு மகரிஷி ரொம்ப உருகி வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுது திருக்கடையூர் போய் அபிராமி அமிர்த கடேசரி பூஜித்து வர சொல்லுங்கள் பையனை, சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கும் என்று அம்பாள் அனுகிரகம் பண்ணினதாக இந்த ஸ்தல விசேஷம். இந்த அம்பாள் வந்து கிழக்கு பாத்து சன்னதி, வேற எந்த ஊரிலும் கிழக்கு பாத்து சன்னதி கிடையாது. இந்த ஒரு விசேஷம் என்னென்றால் பத்மாசனத்துல தபஸ் இருக்கா அந்த அம்பாள். பின்னாடி அம்மன் உருவமும்

சர்ப்பாகாரமாக இருக்கும் பாம்பு படம் எடுத்தது போல். பொதுவாக ராகுக்கு அதிதேவதை துர்கை. இது அம்பாள் ராகு சுரூபமாக இருப்பது ரொம்ப விசேஷம். வருஷத்துல இருந்து இந்த அம்பாளுக்கு வந்து ஆடி மாதம் விசேஷம், புரட்டாசி மாதம் நவராத்திரி ரொம்ப விசேஷம், 10 நாள் விசேஷமாக இருக்கும். அதேமாரி பங்குனி மாதம் மசந்தா நவராத்திரி, அதுமாரி ஆஷாட நவராத்திரி. இந்த கோயிலில் வந்து சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பொதுவாக இந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். இங்கே ஆடி திருவிழான்னு ஒரு பால் குட விஷயம் ஒன்று விசேஷமாக பண்ணிட்டு வரா. மேலே ஆகாசம் திறந்திருக்கும், அதாவது தினசரி அம்பாள் காசிக்கு போயிட்டு வரதா ஐதீகம். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அம்பாள் மேலே படும். இந்த அம்பாளுக்கு என்னன்னாக்கா சதுர்புஜம், சௌவர்ணாம் புஜமத்யகாம் திரிணினாம் சௌதாமணி சன்னிபாம் சங்கம் சக்கரவர அபயூர் ததத்தீம் இந்தோக்கலாம் பிப்ளதீம் கிரைவேயாங்கத ஹார குண்டதராம் ஆகண்டலாத்தியஸ்துதாம் தியாயேத் விந்திய நிவாசினியும் சசுமுகியும் பார்சஸ்த பஞ்சானனாம். இந்த அம்பாள் கிழக்கு பார்த்து அருள் புரித்து சதுர்புஜமாக உள்ளதால் சங்கு சக்கரம் அபய ஊரு ஹஸ்தம். சக்கரம் வந்து பிரயோக சக்கரம், அதாவது நீதி விவகாரம், குடும்ப தகராறுகள், தம்பதி அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ராகு காலத்தில் வந்து தீபம் போட்டு அம்பாளை அர்ச்சனை பண்ணி மனமுருக வேண்டினால் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்யாணமாகாத கன்னிகைகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லாருக்கும், கல்யாணமாகாதவர்களுக்கு இங்கே திருமணமாகும். இது பிரார்த்தனை ஸ்தலம். இந்த அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனையும் கிடைக்கும். இதோ இப்போ கூட நீட் தேர்வுக்கு எல்லாருமே பரிசு எழுதி நிறைய ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டியிருக்கா, அம்பாளுக்கு தொட்டில் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி நீட் தேர்வுக்காக அவங்க வந்து ஸ்டெதஸ்கோப் நிறையா மாட்டியிருக்கா. அதேமாரி ஒவ்வொன்றும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறா எல்லா காரியமும் நடக்கிறது.

0: இத்திருக்கோயிலின் செயல் அலுவலர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இத்திருத்தலம் பற்றி நம்மிடையே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்.
1: இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லக்கூடிய பூம்புகார் சாலை என்ற சாலையில் திருக்கோடி காவல் என்ற திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்ததாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கதிர் வேய்ந்த மங்கலம் என்று இந்த தலத்திற்கு ஆதிகாலத்தில் பெயர் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. கதிராமங்கலத்திலே காவிரி மேட்டுத்தெரு என்ற பகுதியில்தான் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சூரிய ஒளியும் மலை துளியும் இந்த அம்பாள் மேல் சேர்ந்து விழக்கூடிய காட்சி இங்கு காணப்பட்டதால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும், ஒரு காலத்தில் அதிகமான வெள்ளப்போக்கு ஏற்பட்டு அம்பாள் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்ததாகவும், பின்பு கம்பர் பாடல் பாட கதிரவன் ஒளி பாய்ந்து அம்பாள் மேல் ஒளிப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் இப்பகுதியில் உள்ளது. அதனால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்ற பெயர் இது போன்ற காரணங்களால் பொருந்தக்கூடிய பெயராக காணப்படுகிறது. பிற்காலத்தில் பெயர் மருவி கதிரா மங்கலம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இவர் தினமும் காசி சென்று வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதற்கான உதாரணம் இக்கோயிலில் காணப்படும் காணிக்கை பொருள்கள். இக்கோவிலில் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் விளங்கி வருகிறார். எத்தனையோ மாணவர்கள் தாங்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், உதவி பேராசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு ஈடேறவும் செய்துள்ளது. அனைத்து நேயர்களும் இத்திருக்கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மனின் ஆசியையும் அருளையும் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பெயர் எஸ் வடிவேல், அம்பாளுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அம்பாள் மிருகண்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட வனதுர்க்கா பரமேஸ்வரி. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே காடாக தான் இருந்தது, கோவில் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய மக்கள் வராங்க. அம்பாளுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கும், அம்பாளுடைய வேண்டியதை வணங்கி கேட்டால் அவங்க அனைத்தும் கொடுப்பாங்க. நம்பிக்கை உள்ள கருணை கடவுள் வனதுர்க்கா பரமேஸ்வரி.

0: மனுஷரை தாயிடம் கிடைக்கும்.
1: என் பேர் சந்திரா, குத்தாலத்திலேருந்து வரேன். ஒரு 4-5 வருஷமாகவே வந்துட்டு இருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் பெரியத்தை தான் சொன்னாங்க, தம்பி வந்து இந்த கோயிலில் தான் வர வாங்கி பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் மேரேஜ் பண்ணிட்டான், இன்னும் குழந்தையே இல்லாமல் இருக்கான். அவனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு நான் வருவேன். சாமி எங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன்.
2: கண்ணன், நான் கல்லூர்லேருந்து வரேங்க. மனசுக்கு திருப்தியாருக்கு வந்து போனோம், அதனால் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டி வந்துருக்கு. இப்போ கோயிலுக்கு வந்துருக்கேன்.
3: என் பேர் கங்கா தேவிங்க, நாங்கள் அணக்கரையிலேருந்து வரோம். இப்போ 6 மாதமாக தான் வரோம் கோயிலுக்கு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டி வந்தோம், 3வது வாரமே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பையனும் அமைச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம்.
4: என் பேர் கணேசன், இந்த ஊரில் தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் பல எண்ணங்களை வைத்து நமது வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அம்பாளை ராகு காலத்தில் வழிபட்டால் அனைத்து எண்ணமும் எளிதும் இனிதே ஈடேறும் என்று அனைவரும் பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பால்கோட நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து கொண்டிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறத்தினால தான் தொடர்ந்து அவங்க இன்னும் பல பேர்கள்ட்ட சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அனைத்து பக்தர்களும் வந்து அவங்க எண்ணங்களை வேண்டி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
5: என் பேர் உமா மகேஸ்வரி, நாங்கள் தேரலந்தூர்லேருந்து வரோம். 21 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வரும்பொழுதுலாம் ஒரு மன நிம்மதி தான் எங்களுக்கு. இங்கே வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தான் தோணும். எது வேணாலும் அது என்ன நினைக்கிறோமோ அது எங்களுக்கு நிறைவாக நடந்துட்டுருக்கு.
6: கல்வியோடு பெரும் செல்வம், காரியத்து வெற்றியெல்லாம் நல்வினையால் நின் கோவில் நாடி வரும் பேர்களுக்கே தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆறாத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகிறோம். கதிராமங்கலத்து கற்பகம் நின் தாள் போற்றி போற்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா. இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசித்தது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, அமைப்பில் உதவி ஆர் செந்தில்குமரன். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
2: இதழோர புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101
3: குமரி பண்பலை 101.

0: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் இப்போ காலை மணி 8:45. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இது நாம எஃப்எம்ங்க.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கம் சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார். அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படி நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக

0: எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் அது தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை, சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்ல பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை ரொம்ப நேரம் யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையிலிருந்து சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்காகும், அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான், தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி, அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான், இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போயிடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் இப்போ காலை 8:50. இதாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி FM 101, இது குமரி வாய்ஸ், இதுதான் ஸ்மார்ட் சாய்ஸ். மொத்த மொத்தம் 3 விஷயம் கேட்க கேளுங்க.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை திப்பியம். திப்பியம் அப்படின்னா தெய்வத்தன்மை உடையது, வியக்கத்தக்கது, சிறந்தது, அற்புதமானது அப்படிங்கிற பொருட்களை தருது. உதாரணம் கேட்கலாம்.
6: சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலையில ஒரு வரி வருதுங்க, பிச்சை பாத்திரம் கையின் திப்பியம் என்றே சிந்தை நோய் கூற. அதாவது மணிமேகலை தன் கையில் அமுத சுரபி என்னும் தெய்வீக பாத்திரத்தை ஏந்தி உலக மக்களின் பசிப்பிணியை போக்குவதற்காக முதன் முதலாக பிச்சை எடுப்பதற்காக வீதிக்கு வரும்போது அங்கிருந்தவர்கள் அது ஒரு திப்பியம், அதாவது தெய்வீகமானது என்று

0: போற்றியதை குறிக்கக்கூடிய வரிகள் தான் இது. சோ திப்பியம் அப்படிங்கறது தெய்வீகமானது அப்படின்னு அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க கூடிய வேர்ட் வின்சம், WINSOME. வின்சம் அப்படின்னா இனிமையான அல்லது கவரக்கூடிய அப்படின்னு அர்த்தம், அதாவது சார்மிங் அல்லது பிளீசிங் அப்படின்னு சொல்லலாம்.
1: இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாக்கலாமா? அவளுடைய இனிமையான புன்னகை அனைவரையும் இயல்பாக்கியது அப்படின்னு சொல்லணும்னா, she has a winsome smile that makes everyone feel comfortable அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். நாம வீட்டை விட்டு வெளியே போனாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திட்டு போகலாம். நாம இல்லாத நேரத்துல அங்க என்னென்ன நடக்குது, யார் யார் வர்றாங்க போறாங்க, இது எல்லாமே நாம தெரிஞ்சுக்கலாம். எப்படி? எஸ், CCTV, அத பத்தி தான் பேசுறோம். அந்த கேமரா எப்படி கேப்சர் பண்ணிட்டு இருக்கு, அந்த ஃபுட்டேஜ் எப்படி சேவ் ஆயிட்டு இருக்கு, நைட்ல கூட அது எப்படி லைட் இல்லாமலே பாக்குது, இத பத்தி எல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்ன அப்படின்னு,
0: CCTV அதாவது க்ளோஸ்ட் சர்க்யூட் டெலிவிஷன் அப்படின்னு அர்த்தம். இதை ஏன் க்ளோஸ்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம்னா, கேமரா கேப்சர் பண்ணக்கூடிய வீடியோ பொதுவா ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம்குள்ள மானிட்டர், ரெக்கார்டர் அல்லது நெட்வொர்க்ல அனுப்பப்படுது. கேமராக்குள்ள முதல்ல ஒரு லென்ஸ் இருக்கும். நம்ம கண்ணு எப்படி ஒரு சீனை பாக்குதோ அதே மாதிரிதான் இந்த லென்ஸ் வெளியில இருக்கக்கூடிய சீன்ல இருந்து வர லைட்டை கேமராக்குள்ள போக்கஸ் பண்ணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இமேஜ் சென்சார் அந்த லைட்டை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா மாத்தும்.
1: அதாவது அந்த லைட் வந்து லென்ஸ்க்குள்ள போகுது, லென்ஸ் அதை இமேஜ் சென்சார்க்கு அனுப்புது, அது ஃபைனலா டிஜிட்டல் டேட்டா ஆகுது. இந்த டிஜிட்டல் டேட்டா தான் நாம வீடியோன்னு சொல்றோம். இந்த வீடியோ CCTV சிஸ்டம்ஸ் பொறுத்து DVR அதாவது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்லயோ அல்லது நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் சொல்லக்கூடிய NVRலயோ அல்லது கிளவுட் நெட்வொர்க் ஸ்டோரேஜ்லயோ சேவ் ஆகலாம். அதனால பழைய ஃபுட்டேஜை நம்ம எப்போ வேணாலும் திருப்பி எடுத்து பார்த்துக்கலாம். மாடர்ன் CCTV கேமராஸ் வந்து பெரும்பாலும் நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆகும். சோ நாம வீட்ல இல்லாதப்போ கூட அந்த கேமராவோட லைவ் வியூவை நம்ம மொபைல்லயே நாம எங்க இருந்து வேணாலும் பார்த்துக்கலாம்.
0: இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பல CCTV கேமராஸ்ல இன்ஃப்ராரெட் LEDs இருக்கும். இருட்டில் இந்த இன்ஃப்ராரெட் லைட்டை கேமரா பயன்படுத்தி இமேஜை கேப்சர் பண்ணும். நம்ம கண்களால இன்ஃப்ராரெட் லைட்டை பார்க்க முடியாது. CCTV-யோட நைட் விஷன் மோட்ல இமேஜ் ஆனது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னும் அட்வான்ஸ்டா மாடர்ன் AI CCTV சிஸ்டம்ல மோஷன் டிடெக்ஷன், பர்சன் டிடெக்ஷன், ஃபேஸ் ரெகக்னேஷன், நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் மாதிரியான அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் கூட இருக்கலாம்.
1: சோ ஓவரால சொல்லணும்னா, CCTV-க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா, லென்ஸ் லைட்ட கேப்சர் பண்ணுது, இமேஜ் சென்சார் அதை டிஜிட்டல் டேட்டாவா மாத்துது, அந்த டேட்டா ரெக்கார்டர் வழியா சேவ் ஆகுது, நைட் விஷனுக்கு இன்ஃப்ராரெட் உதவுது. சோ இப்படி சின்ன கேமராக்குள்ள ஒரு மினி டிஜிட்டல் ஐ தொடர்ந்து கண்சுமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்குது.
0: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101 இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புது நாகர்கோவில் 9842111394.
2: கமரிஃபம் 101 இது திரை இசை.

0: திரை இசையில நீங்க கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய அண்ணா திரைப்பட பாடல். இனி செய்தி சுருக்கத்துக்கு பிறகு வசந்த அழைப்பு உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன் வித் குமரேபம் 101. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நவராத்திரி விழா குழு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை கோவை

0: உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வை அகமதாபாதில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவூட்டி எதிர்காலத்தை வரவேற்பது குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:03. புதிய வாரம், புதிய நாள், புதிய நம்பிக்கை. நேற்று எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு நமக்கான ஒரு புதிய வாய்ப்பு, நம்மால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களோடும் உங்களுக்கு பிடித்தமான நினைவுகளோடும் இந்த காலை நேரத்தை இன்னும் அழகாக்க பண்பலையில் உங்களோடு இணைவது ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. வாங்க இந்த புதிய வாரத்தை புன்னகையோடும் பிடித்த பாடல்களோடும் தொடங்கலாம். உற்சாகம் நிறைந்த இந்த காலை பொழுதில் உங்கள் மனதை வசந்தமாக்க வருகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த லைவ் ஷோல உங்களுக்கு பிடித்த உற்சாகமான சந்தோஷமான பாடல்களை கேட்கணுமா, கால் பண்ணுங்க 04652 என்ற முன் இணைப்பு என்னோடு, 2602240 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான மொபைல் நம்பர் 8903257309. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கும் சார். யார் பேசுறீங்க?
4: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
3: கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: படம் லப்பர் பந்து. அதுல இல்லா சீரிக்கியே என்ன கொஞ்சிற ஆனக்கேங்கிற பாடல்.
3: சூப்பர் சாங் சார். காலையிலே அப்படியே ஒரு ஃப்ரெஷ் பீட்டா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்காகவும் நமது நேயர்களுக்காகவும் இதோ பாடல். நன்றி சார், நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் காலை 9:09 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். வசந்த அழைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சார். யார் பேசுறீங்க? ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் வந்து உத்தமபுத்திரன்.
1: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நமது நேயர்களுக்காகவும் நன்றி சார்.
2: ரொம்ப நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமார்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:15 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். வசந்த அழைப்புல ரொம்ப சந்தோஷமான உற்சாகமான பாடல்களா கேட்டுட்டு இருக்காங்க நேயர்கள். இப்ப அடுத்த நேயர் எந்த பாடலை விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். அபுபக்கர், மேட்டுக்கடை.
2: மேட்டுக்கடையில இருந்து அபுபக்கர் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: காதல்கோடையிலிருந்து நலம் நலமறி.
2: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நமது நேயர்களுக்காகவும் நன்றி.
3: வணக்கம் மேடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: இன்று மாலை 5:30
3: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் ஒர்க் பர்னிச்சர் வழங்கும்
4: நவராத்திரி நாயகி
3: நிகழ்ச்சியில்
2: பத்மராபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஒர்க் பர்னிச்சர் நாகர்கோவில்.

0: நேரம் காலை 9:22 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: கமலாசனன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கோம் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அதிகாலையில் காலை பாட்டு, அதுக்காக இந்த பாட்டு கேட்கிறேன். நன்றி
0: நன்றி சார், நன்றி
1: நன்றி.

0: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் பிளாஸ்டிக் கப், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், கடைக்கு போனால் பிளாஸ்டிக் கவர், பார்சல் வாங்கினா அதில் ஒரு கவர், அதுக்குள்ளே இன்னொரு கவர், இதெல்லாம் போக குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிறப்பவும் வெளியில் போகிறப்பவும் ஃபுல் டைம் டைப்பர் தான். இப்படி ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூட பொருட்களை நாம் கொஞ்சம் குறைச்சா தான் என்ன? அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? இதை நம்ம வீட்டில் இருந்தே எப்படி ஆரம்பிக்கலாம்? இதையெல்லாம் உங்க கூட ஜாலியா பேச வரும் இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே லைவ் ஷோ நிகழ்ச்சியில. தோழிகளை, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒருமுறை பயன்படுத்தும் பொருட்கள் கொஞ்சம் குறைக்கலாமா? மறக்காம எல்லா தோழிகளும் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 260-2240 மற்றும் ஒரு எண் 9-07-22 முன்னிணைப்பு எண்ணாக 04652. உங்களுக்கான மொபைல் நம்பர் 8903257039. நேரம் காலை 9:30 ஆக போது. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: கிருஷ்ணன் கோவில் இருந்து சுரேஷ் சார், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? எல்லாருமே நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சார், சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்க போறீங்க? கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நமது நேயர்கள் எல்லாருக்காகவும் நன்றி.

0: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 குமரி பந்தலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி விழா சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் காலை 9:37 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விற்ப நேரலை நிகழ்ச்சியில் இப்ப நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?

0: பேசுறேன்.
1: அமான் சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
0: படம் வந்து மறுபடியும் அந்த
1: படத்துல கண்டிப்பா சார், எல்லாருக்கும் காலை நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். சரியா?
0: ஆமா ஆமா,
1: நன்றி சார், நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: காலையில் வீட்டை விட்டு கிளம்புறப்போ ஃபேன் ஸ்விட்ச், டிவி ஸ்விட்ச், லைட் ஸ்விட்ச், சார்ஜர், எக்ஸாஸ்டர், ஹீட்டர் ஸ்விட்ச், இப்படி எல்லா ஸ்விட்சஸையும் ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு நிறைய பேர் கிளம்புவாங்க. ஆனால் சில பேர் மறந்துடுவாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. பட் இந்த மாதிரி தேவையில்லாத எல்லா ஸ்விட்சுகளையும் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா மின்சாரத்தை சேமிக்கிறது அப்படிங்கறது நம்ம வீட்டுக்கு மட்டுமல்ல நம்ம நாட்டுக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன சேமிப்புகள் நம்முடைய மின்சார கட்டணத்தை குறைக்கவும் உதவும். அதே நேரத்தில் தேவையற்ற மின்சார பயன்பாட்டையும் தவிர்க்கலாம். நேரம் காலை 9:44 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்தழிப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் இனி குடியாடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? களியக்காவலையில இருந்து லில்லிமா. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பாம்மா, உங்களுக்கும் குட் லக். இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய வாழ்த்துக்கள். சரியா? நன்றிம்மா, நன்றி.
4: If you are in search of true love, if you are in search of true love, good luck. Good luck.
5: Kadalai un thedal endral thedalai, nee kadal endral good luck.

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 9:51 ஆகியாச்சு. நேயர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பால்மணி சார். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: திரைப்படம் பொற்காலம். தஞ்சாவூர் மணி எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து பாட்டு பாட்டு செஞ்சது பொம்மை. இந்த பொம்மை நவராத்திரி திருவிழாவை முன்னிலை நிறுத்தி நேயர்களுக்காக பாருங்கள்.
2: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் இதோ பாடல். நன்றி சார், நன்றி.

0: என் நிறைவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிங்காங்கடை ராதாமணன்.
0: ராதா மனோகரன்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோட.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வேலை இல்ல பாட்டுல. என்ன
0: இறைவனாய் வந்த இறைவியே. சரிம்மா, ஓகே, பாட்டு கேட்கலாம். நன்றிம்மா, நன்றி.

0: நேயர்களே, வசந்த அழைப்பு நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் வந்தாச்சு. அழகான இந்த மார்னிங் டைம் ஒரு சின்ன புன்னகையோடும் நல்ல பாடல்களோடும் பாசிட்டிவ் வைபோடும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நன்றி நேயர்களே. இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நவராத்திரியின் 2வது நாளான இன்று பிரம்மச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோஹியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி

0: பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: இதய துடிப்பை போல் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். அந்த காலத்தை நேரத்தை இனிமையாக்க உங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:02. படிப்பால் கனவு பிறக்கும், பணியால் அந்த கனவு நனவாகும். உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் படிப்பும் பணியும் நிகழ்ச்சி இப்பொழுது கேட்கலாம்.
2: படிப்பும் பணியும்.

0: வணக்கம் நேயர்களே. தவறுகள் செய்வது மனித தன்மை, அதிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் ஞானம். உங்களுடைய தவறுகளை ஆசிரியர்களா பாருங்க, அவை உங்களை சிறந்தவனாக்கும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: சிஎஸ்ஐஆரின் கீழுள்ள தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் ஆபிசர் பணிக்கு 12 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில் என்ஜினியரிங், கெமிக்கல் என்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் பிஇ அல்லது பிடெக் தேர்ச்சி, அல்லது ஜியாலஜி, ஹெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோஹெமிஸ்ட்ரி இதில் ஏதாவது ஒரு பிரிவில் முதுநிலை பட்டம் 55% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.neeri.res.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.neeri.res.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 15 ரயில்வே மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பாராமெடிக்கல் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். நர்சிங் சூப்பர்இன்டெண்டன்ட் பணிக்கு 365 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் நர்சிங் பிரிவில் இளநிலை பட்ட படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது GNB படித்திருக்க வேண்டும். படிப்பை இந்திய நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 20 வயதிலிருந்து 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 பணிக்கு 43 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஹெமிஸ்ட்ரி பாடப்பிரிவில் இளநிலை பட்ட படிப்பு தேர்ச்சியுடன் ஹெல்த் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் படிப்பில் 1 வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 33 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். என்ட்ரி கிரேட் பிரிவில் பார்மசிஸ்ட் பணிக்கு 118 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் அறிவியல் பாடப்பிரிவில் +2 தேர்ச்சியுடன் BPharm தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 20 வயதிலிருந்து 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ரேடியோகிராஃபர் அல்லது எக்ஸ்ரே டெக்னீஷியன் பணிக்கு 25 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பாடங்களுடன் +2 தேர்ச்சியுடன் ரேடியோகிராஃபி அல்லது எக்ஸ்ரே டெக்னீஷியன் படிப்பில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 19 வயதில் இருந்து 33 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ECG டெக்னீஷியன் பணிக்கு 4 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் அறிவியல் பாடப்பிரிவில்

பிளஸ் டூ தேர்ச்சியுடன் இசிஜி அல்லது கார்டியாலஜி டெக்னீஷியன் பிரிவில் டிப்ளமோ அல்லது இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 18 வயதில் இருந்து 33 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். லபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 பணிக்கு 31 காலிப்பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் அறிவியல் பாடப்பிரிவில் பிளஸ் டூ தேர்ச்சியுடன் DMLT தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 18 வயதில் இருந்து 33 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆப்டோமெட்ரிஸ்ட் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் BSc ஆப்டோமெட்ரிக் படிப்பை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 18 வயதில் இருந்து 33 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் பணிக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் BASLP பட்டம் பெற்று படிப்பை ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 21 வயதில் இருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.rrb.indianrailways.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.rrb.indianrailways.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் மாதம் 14 தேதி. தெற்கு ரயில்வேயில் விளையாட்டு வீரர்களுக்கான காலியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா 2026-27 ஸ்போர்ட்ஸ் பர்சன் பணிக்கு அத்லெட்டிக்ஸ் பிரிவில் 15 காலியிடங்களும், கிரிக்கெட் பிரிவில் 11 காலியிடங்களும், ஃபுட்பால் பிரிவில் 8 காலியிடங்களும், வாலிபால் பிரிவில் 9 காலியிடங்களும், பாக்ஸிங் பிரிவில் 9 காலியிடங்களும், வெயிட் லிப்டிங் பிரிவில் 4 காலியிடங்களும், பாஸ்கெட்பால் பிரிவில் 3 காலியிடங்களும், கியூ ஸ்போர்ட்ஸ் பிரிவில் 1 காலியிடமும், ஹாக்கி பிரிவில் 7 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 67 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் பிளஸ் டூ அல்லது ITI தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். மேலும் மேற்கண்ட கல்வி தகுதியுடன் காலியிடம் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் தேசிய, மாநில அல்லது பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் சீனியர் அல்லது ஜூனியர் பிரிவில் விளையாடி குறைந்தது 3வது இடம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 1/1/2027 தேதியின்படி 18 வயதிலிருந்து 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rrcmas.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rrcmas.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் மாதம் 25 தேதி.

தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று இரண்டாயிரத்தி 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது 82 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடோப் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அடோப் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் அனில் சக்கரவர்த்தி அவர்கள். புதிய உலக வரைபடத்திற்கான ஐநா தீர்மானத்தை எந்த நாடு முன்மொழிந்தது? புதிய உலக வரைபடத்திற்கான ஐநா தீர்மானத்தை டோஹோ நாடு முன்மொழிந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2026 ஆண்டிற்கான

0: பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. 2026 ஆண்டிற்கான சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய இணை யார்? 2026 ஆண்டிற்கான சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய இணை சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட் மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோர். 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருது கார்த்திக் ஆரியன் மற்றும் மம்முட்டி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாசா இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது? நாசா இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நிஷார் செயற்கைக்கோள். மாவட்ட பல்லுயிர் அடையாளங்கள் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? மாவட்ட பல்லுயிர் அடையாளங்கள் திட்டம் தமிழ்நாடு மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது. யுனெஸ்கோ தற்காலிக பட்டியலில் புதிதாக எத்தனை இந்திய பாரம்பரிய தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? யுனெஸ்கோ தற்காலிக பட்டியலில் புதிதாக 4 இந்திய பாரம்பரிய தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. எக்ஸ்வீர் கார்டியன் 2026 எந்த இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? எக்ஸ்வீர் கார்டியன் 2026 இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது. திருக்குறள் பன்மொழி செயலியை எந்த நிறுவனம் வெளியிட்டது? திருக்குறள் பன்மொழி செயலியை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வெளியிட்டுள்ளது. பாரத் ரத்னா விருது பெற்ற டாக்டர் பூபேன் ஹசாரிகாவின் பிறப்பு நூற்றாண்டு விழாவை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் பூபேன் ஹசாரிகாவின் பிறப்பு நூற்றாண்டு விழாவை அசாம் மாநிலம் கொண்டாடுகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி ஒரு நபர் தினமும் எத்தனை கிராமிற்கு குறைவாகவே உப்பு உட்கொள்ள வேண்டும்? உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி ஒரு நபர் தினமும் 5 கிராமிற்கு குறைவாகவே உப்பு உட்கொள்ள வேண்டும். 2026-27 ஆண்டிற்கான உலக வில்வித்தை பாரா சீரிஸ் போட்டியில் இந்தியாவின் தோமன் குமார் அவர்கள் எந்த பதக்கம் வென்றார்? 2026-27 ஆண்டிற்கான உலக வில்வித்தை பாரா சீரிஸ் போட்டியில் இந்தியாவின் தோமன் குமார் அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் எந்த அமைப்பால் நடத்தப்படுகிறது? முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான உலக வில்வித்தை பாரா சீரிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷீத்தல் தேவி எந்த பதக்கம் வென்றார்? 2026 ஆண்டிற்கான உலக வில்வித்தை பாரா சீரிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷீத்தல் தேவி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான துலிப் டிராபி இறுதிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? 2026-27 ஆண்டிற்கான துலிப் டிராபி இறுதிப் போட்டியில் கிழக்கு மண்டலம் அணி சாம்பியன் பட்டம் வென்றது.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: BSC-இன் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 3 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு +2 குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை

0: படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா செஃப், ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜர், ஃப்ரண்ட் ஆபீஸ் மேனேஜர், ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர், ஈவென்ட் கோஆர்டினேட்டர் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் ஜி எம் தர்ஷினி, ஸ்ரீ அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, DMARC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில், 9842111394.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
2: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
1: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
2: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
1: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
3: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
4: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के CP ग्राम्स पोर्टल पर समाधान दीदी.
3: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है. आपको बस अपनी शिकायत को बोलना है. समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है.
4: आज ही www.pgportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें.
3: सारी शिकायतों का समाधान CP ग्राम्स की समाधान दीदी.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டிராகன். பாடலை பாடியவர் பிரதீப் குமார். பாடலுக்கு இசை லியோன் ஜேம்ஸ். பாடலின் வரிகள் கோஷிஷா. நெஞ்சம் குளிர நாளும் இணைக்க இணைந்திருங்கள் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் காலை 10:30. வணக்கம் நேர்களை. திங்கள் தோறும் உங்கள் பகுதி பிரச்சினைகளை அரசு அலுவலர்கள் அறிய தரும் மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதியுள்ள அத்துணை நேர்களுக்கும் நமது பண்பலையின் வழியாக மக்களின் கோரிக்கைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்து வரும் அரசு அலுவலர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் கடிதத்தை எழுதியுள்ள நேயர் கணபதி நகரிலிருந்து எஸ் ராமசுவாமி பிள்ளை அவர்கள். நாகர்கோவில் புன்னை நகர் வழியாக குருசடி செல்லும் சாலை மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக உள்ளது. இருசக்கர வாகனத்தில் கூட செல்ல முடியாத நிலையில் உள்ளது. மேலும் அவ்வழியாக அரசு போக்குவரத்து பேருந்தும் மிகவும் சிரமப்பட்டு செல்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரைவில் தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறாா்.

0: எஸ். தமிழின் இசையில் விவேக்கின் வரிகளில் ஸ்ரீவர்தினி, அதித் பரத்வாஜ், சத்யா, யாமினி, ரோஷினி, தேஜஸ்வினி எனிமி திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்டோம்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில், 9842111964.
2: பட்டாம் பூச்சிகளாய்
3: பண்பலை 101
2: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
3: தினந்தோறும் இரவு 8:05
2: பட்டாம் பூச்சிகள்.
3: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேரம் காலை 10:36 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 மக்கள் மன்றத்தில். நிகழ்ச்சியில அடுத்த கடிதத்தை எழுதியிருக்கிறவரு யாருன்னா, இலவ விலையிலிருந்து மரியோ அத்தோலமஸ் மக்கள் மன்றத்திற்காக எழுதிய கடிதத்தில், குமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களில் அதிக சத்தம் எழுப்பும் புகை குழாய்களை பொருத்தி அசுர வேகத்தில் கிராமப்புறங்களில் வாகனங்களை இயக்குவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படுகின்றனர். இதனை தடுக்க காவல்துறையினர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கையும் வச்சிருக்காரு, என்னன்னா, குமரி மாவட்டத்தில் மழையினால் அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. ஏராளமான சாலைகள் ஓரம் உடைந்து காணப்படுவதால் இருசக்கர வாகனங்கள் சாலையில் ஓரமாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக சரி செய்து தரும்படி துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டுக்கொள்கிறார். நிகழ்ச்சியில் இமானின் இசையில் மணி அமுதவான், வரிகளில் இமான், வந்தனா ஸ்ரீனிவாசன், நாகேஷ் மற்றும் அந்தோனி தாசன் பாடிய பாடல் அண்ணாத்த திரைப்படத்திற்காக.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா, கல்யாணம் கல்யாணம்.

0: இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில்.

0: பண்பலை 101.
1: முன்னாடியெலாம் நாம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு எண்ணெய் பாட்டில் எடுத்து வச்சுருப்போம். பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு இப்படி எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து நீட்டாக பேக் பண்ணி கொண்டு போவோம். ஆனால் இப்போது நாம் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி போய் இறங்கின உடனே அங்கே குட்டி குட்டி கடைகளில் இருக்கும், அங்கே வந்து 1 ரூபா ஷாஷே பாக்கெட் இருக்கும். அதாவது எண்ணெய் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு சீப்பாக அல்லது ஒரு வந்து ஒரு பேஸ்ட்டு குட்டியாக, ப்ரெஷ்ஷு குட்டியாக, யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப நிறைய நிறைய நம்ம பழக்கத்திற்கு கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்களை நாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலாமா, அப்படி யூஸ் பண்ணால் நம்ம பூமிக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறப்ப நம்ம பூமிக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாகிட்டே இருக்குது. ஸோ இதை குறைக்க என்ன வழி இருக்குது, இதை பற்றி தான் இன்றைக்கி பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போ தோழிகளை, இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் கொஞ்சம் குறைக்கலாமா? கண்டிப்பாக எல்லா தோழிகளும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு என்னோடு, 2602 என்ற எண்ணிற்கோ, 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் மொபைல் நம்பர் 8903257039. நேரம் காலை 10:45 ஆகப்போது நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 மக்கள் மன்றத்தில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கடிதத்தை எழுதியிருக்கும் நேயர் பாக்கோடு படநிலத்திலிருந்து எஸ் ராதாகிருஷ்ணன் மக்கள் மன்றத்திற்காக எழுதியுள்ள கடிதத்தில், குளித்துறை மேற்கு ரயில் நிலையம் அருகே கழிவுநீர் சாக்கடை பொதுமக்கள் மற்றும் பயணிகள் செல்லும் பாதையில் திறந்த வெளியில் பாய்ந்து துர்நாற்றம் வீசுவதுடன் அருகில் உள்ள கோயில் குளத்திலும் கலக்கிறது. இதனால் பாதசாரிகள் வழுக்கி விழும் அபாயமும், கோவிலுக்கு செல்வோர் சாக்கடை நீரை கடந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். நிகழ்ச்சியிலே ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் சந்தியா செல்லமை திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்கலாம்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம். நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் சளி மற்றும் இருமல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 10:52 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 மக்கள் மன்றத்தில். நிகழ்ச்சியில் இனி ஒரு பாடல் கேட்கலாம். விஜய் ஆண்டனியின் இசையில், அண்ணாமலையின் வரிகளில் சங்கீதா ராஜேஸ்வரன், ரஞ்சித், வினயா உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

நவராத்திரி வந்துட்டாலே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு போகிறதாகட்டும், கொலு பொம்மைகளை பார்த்து ரசிக்கிறதாகட்டும், எல்லாருக்குமே மகிழ்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய குமரி பண்பலையிலும் இந்த நவராத்திரி விழா கொண்டாட்டம் ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உங்களுக்காக தினமும் மாலை 5:30 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி காத்துட்ருக்கு.

இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு சென்று உங்களுக்காக சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் காத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாம் எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னா பத்மநாபபுரம் தேவாரக்கெட்டு சரஸ்வதி அம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாரும் இணைந்திருங்க பண்பலை 101 இன்று மாலை 5:30.

நேர்களை மீண்டும் ஒரு நினைவூட்டல். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் டி பாலசுப்ரமணியன் அவர்கள். அமுத சுரபி பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், உழவர் செயலியின் நன்மைகள். தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இதுவரை மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சியில் வாசிக்கப்பட்ட கடிதங்களை கேட்டுக்கொண்டிருந்த அரசு அதிகாரிகளுக்கும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். கடிதம் மூலமாக பொதுநலன் சார்ந்த கோரிக்கைகள் எழுதிய நேயர்களுக்கும் நன்றிகள். இனி வருவது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம எல்லா நேயர்களும் கலந்துக்கோங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்தில் 253 ஆண்டு பழமையான டச் தேவாலயம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணி கல்லறை மண்டபத்தை மாநில சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத் தலைவர் திரு தமீம் அன்சாரி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் லெவிஞ்சிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 நட்சத்திர ஆமைகள் மீட்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டிகள் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் மதுரை கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் ராஜஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 323 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
3: குமரி
2: பண்பலை 101
3: குமரி பண்பலை 101

0: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:02. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

சந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 21,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 21,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 21,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: கேகே மக்களே, மற்றும் உலகமெங்கும் நம்ம குமரி பண்பலை நூற்றுண்டை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் மலையாள கரையோரும் தமிழ் பாடும் குருவியார் உங்க கூட பேச இணைவது ஆர்ஜே ஜெயலிஜு. எல்லோருக்கும் வணக்கம். உங்க மொபைல்ல ரேடியோவா ஆன் பண்ணிக்கோங்க, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமை 11 மணி தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைவ் ஷோ பாடுவோர் பாடலாம் நேரலை காத்திருக்கும் அப்படிங்கிறது. என்ன வேலை இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பாடுவோர் பாடலாம் லைவ் ஷோவில் ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கிட்டு பங்கேற்று பேசுங்க. வேலை இருக்குது, கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே பிஜிஎம்ஐ கேட்டு பாட்டை கண்டுபிடிச்சி என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஷோவோட ரூல்ஸ் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் தான், ஆனால் புதுசாக கேட்குறவங்களுக்காக நம்ம வந்து ரூல்ஸை சொல்ல வேண்டாமா? கண்டிப்பாக சொல்லணும் தானே. சொல்லலாம், அதுக்கு முன்னாடி நம்ம எஃப்எம்க்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னா என்ன நம்பர்ஸில் கால் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திடலாம். 2602240 மற்றும் 1207022 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணணும். மொபைல் நம்பர் இருக்கு 8903257039. சரிங்க, இப்போ ரூல்ஸுக்கு வந்துடலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிஜிஎம் போடுவோம், அதுக்கு முன்னாடி
1: பாட்டு பாடவா
0: இருங்க இருங்க பாடலாங்க, ஆனால் சொன்ன மாதிரி பிஜிஎம் போடுவோம், அதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி என்ன பாட்டுன்னு சொல்லணுங்க. பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அதே பாட்டை வந்து பாடலாங்க.
2: என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்.
0: சரி, பாட்டு பாட முடியல அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டையாவது பாடலாங்க. இல்ல அதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்க பாடின பாட்டு காட்டலைகளில் வரும்.
3: பாட்டு வரும்,

0: ஃபாலோ தாங்க. இதுதான் நம்முடைய ரூல்ஸ் அண்ட் பாட்டு. பிஜிஎம் போட்டுரும், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதே பாட்டை பாடுறீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து நீங்கள் பாடுறீங்க. நம்ம அந்த பாட்டை பிஜிஎம் கேட்டோம் இல்லைங்களா, அந்த பாட்டை வந்து நம்ம எஃப்எம்ல ப்ளே பண்ணுறோம், நீங்கள் கேட்குறீங்க. ஓ, லிசனர்ஸ் எல்லாமே லைனில் வந்துட்டுருக்காங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ லைன்ஸ் ஓப்பனில் இருக்குது. கால் பண்ணுங்கள், பிஜிஎம் கேளுங்க, பாட்டை கண்டுபிடிச்சி அசத்துங்க. சரி, நம்ம எஃப்எம்ல யாரு ஃபர்ஸ்ட் பேச வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், பாடுவோர் பாடலாம் நேரலை, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படையிலிருந்து.

0: பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
1: நிலையத்தார் அனைவரும் நலமா இருக்கும், நீங்களும் நலம் அப்படின்னு நம்புறோம். சரி, உங்களுக்கான சாங் வந்து முதல்ல பீஜியம் பிளே பண்ணிட்டு உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நினைச்சோம். ஆனா பரவாயில்ல, பீஜியம் பிளே பண்றோம், இப்ப கேளுங்க. கேட்டுட்டு என்ன சாங் அப்படிங்கறத கண்டுபிடிங்க, சரிங்களா? உங்களுக்கான பீஜியம் வருது.

0: எப்படிங்க பிஜிஎம் கேட்டுட்டீங்களா?
1: பிஜிஎம் கேட்டேன், எனக்கு நல்லாவும் கேட்டது. மேம் ஏதாவது க்ளூ கொடுங்களேன் மேம். இந்த பாட்டு
0: க்ளூ கொடுக்கலானா முதல்ல சொல்லணும்னு நினைச்சவங்க, ஆனா அதுவும் இனிமே இடையில தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில வரக்கூடிய எல்லா பாடல்களுமே 90s ஹிட்ஸா தான் வரப்போகுது.
1: 90s ஹிட்ஸா வரப்போகுது.
0: ஆமா ஆமா, இது ஒரு 90s திரைப்பட பாடல் தான்
1: மேம். இதா மேம், கோகுலத்தில் கண்ணா கண்ணா.
0: ஆஹா, இல்லைங்களே. ஆனா பரவாயில்ல, நல்ல முயற்சி. அதனால அடுத்த முறை வந்து நிகழ்ச்சியில பங்கேற்று பாடல கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? நன்றி நன்றி. இன்னும் ஒரு நேயருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? பாடுவோர் பாடலாம். நேரலை
2: புள்ளிநகர் ஜெய ஜெயகுமார்.
0: சரி, வந்த உடனே வந்து பதில சொல்லி அசத்திட்டீங்க, கரெக்டா வேற பாடிட்டீங்க. சரிங்க, வாழ்த்துக்கள். சரி, நீங்க பாடின அதே பாடல், கண்டுபிடிச்ச பாடல் நம்ம கேட்கலாம். நன்றி நன்றி,
2: ரொம்ப நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
2: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் எப்போதும் முற்பகல் 11:17. இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டே இருக்கிறது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரியப்பம் 101. இசை பிடிக்கும், இதயம் துடிக்கும். இது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. சரி, இந்த தடவை வந்து நம்ம முதல்ல பிஜிஎம் அப்ளை பண்ணிட்டு நம்ம நேர்கள் கிட்ட போக போறோம். நேர்களுக்கான பிஜிஎம் இதுதான்.

0: என்ன படத்துல இருந்துமா?
1: தீனா.
0: தீனா படத்துல இருந்து அப்படின்னு சொல்லி சரியான பதிலை சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி, அந்த பாட என்னமா? பாடலாம் பாடலாம் பாடலாம் பாடலாம், தாராளமா பாடலாம். பாடுங்க பாடுங்க. சூப்பருங்க, ரொம்ப அருமையா பாடிட்டீங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அப்படியே நீங்க கண்டுபிடிச்ச பாட்டை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். நன்றி நன்றி. அந்த நேயர் கண்டுபிடிச்ச பாடல் தீனா படத்துல இருந்து காதல் வெப்சைட் ஒன்று ஏதோ நம்ம எல்லாருக்காவும் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

0: பிஜிஎம்மை வந்து எல்லா நேயர்களும் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். பாடுவோர் பாடலாம் நேரலை, யார் அங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம். வடசிலிருந்து பிரியங்கா.
0: வடசிலிருந்து பிரியங்கா, பிஜிஎம் கேட்டீங்களாமா?
1: கேட்டேன்.
0: கேட்டீங்களா? இன்னும் ரொம்ப கௌரவமா பேசுற மாதிரி இருக்கு. கேட்டீங்க அப்படிலாம் இல்லைங்களா? சரி சொல்லுங்க. பிஜிஎம் கேட்டீங்க, என்ன பாட்டு?
1: தீனா பாட்டுல இருந்து காதல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டே இருக்கிறது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம். நம்ம எஃப்எம்ல நீங்க இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை குமரி பண்பலையுடன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நேர்களுக்கான பிஜிஎம் வந்து இப்ப பிளே பண்ண போறோம். கவனமா கேட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியான பிஜிஎம் தான். யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. யார் எங்கிருந்து பேசுறீங்க? நேர் வந்துட்டாங்க கேட்கலாம். வணக்கம். சரி, இன்னொரு முறை கூட பிஜிஎம் நம்ம வந்து பிளே பண்ணலாம்.

நேயர்கள் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம், குமரி பண்பலையுடன். நேர்கள் வந்து அவங்க வந்து பிஜிஎம் வச்சு பாடல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற முன்னாடி, நம்ம எஃப்எம்ல இன்று பிற்பகல் 1:10 நம்ம மகளிருக்கான ஒரு நேரலை நிகழ்ச்சி இருக்கு, அதை ஞாபகப்படுத்திடலாம். ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி, இதுல ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. அதுக்கான பதிலை நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வந்து ஒரு முறை பயன்படுத்தப்படும் பொருட்கள், பிளாஸ்டிக், பேப்பர், இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா. அதை வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் இயற்கை பொருட்களை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா மாறும், சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும், ஏன் நமக்குமே வந்து சுத்தம் சுகாதாரத்தை அது தரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு தூரம் இதுல வந்து உங்க

வீட்டில் இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி நிகழ்ச்சியில பங்கேற்று பேசுங்க. பங்கேற்று பேசுவதற்கான எண்களை வந்து சொல்றோம். 2602240 மற்றும் 2207722 முன்னிணைப்பனாக 0452 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, என்னோட மொபைல் நம்பர் இருக்கு 8903257039. இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு லைவ் ஷோ உங்களுக்காக காத்திருக்கு. என்னன்னா, 8:05 நம்ம செல்ல குட்டி சுட்டிஸ்கான பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளை வந்து விடுகதைகள், பாட்டு, ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி தயார்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம செல்ல குட்டீஸ் வந்து அருமையாக அழகாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறத நாம் கேட்டு ரசிக்கலாம். இது மட்டும் இல்லை, இன்று 5:30 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை இருக்குது. இன்று பத்மநாபபுரம் தேவாரக்கட்ட சரஸ்வதி அம்மன் கோவிலிருந்து சிறப்பு நேரலையும் இருக்குங்க. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நம்ம குமரேபம் 101 சிறப்பு நேரல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு, மறக்காம கேளுங்க. நம்ம மறுபடியும் ஒரு தடவை பிஜிஎம் பிளே பண்ணலாம்.

பாடல்கள் வரதுனால நம்ம வந்து சாங்கை வந்து இப்போ கேட்டுடலாம். கேட்டதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம் சரிங்களா? ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.

0: பாரம்பரிய பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் இப்போ முற்பகல் 11:33. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. ஒரு பிஜிஎம் பிளே பண்ணோம். நேர்கள் இல்லாமல் வேலை அதிகமாக இருக்குது.

நேரில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்ற நேர்களுக்காக அந்த பிஜிஎம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த பிஜிஎம் இருக்கிற சாங் அப்படியே வந்து பிளே பண்ணோம். அள்ளி தந்தவானம் படத்துல இருந்து அழகான ஒரு பாடல் வந்து கேட்டோம். அடுத்ததா மறுபடியும் ஒரு பிஜிஎம் பிளே பண்ண போறோம்.

0: பிஜிஎம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். யார் கண்டுபிடிக்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.

0: ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணும், அந்த பாடல் அவருடைய பிஜிஎம் வந்து எந்த பாடல் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கணும். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யாருங்க இது பேசுறீங்க?
1: பார்வதிபுரத்துல இருந்து மினி பேசுறேன்.
0: பார்வதிபுரத்துல இருந்து மினி பேசுறீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன்.
0: சரி, எங்க அந்த பாட்டை சொல்லுங்க பாப்போம். இந்த பாட்டுல
1: நிலவே நிலவே நெல்லு நெல்லு அந்த சாங்.
0: அந்த சாங் என்ன பாடம் தெரியுமாம்மா?
1: தெரியல.
0: சரி, நிலாவ வா அப்படிங்கிற படத்துல இருந்து நிலவே நிலவே. சரிங்களா, அழகா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இந்த பாட்டை பாடுறீங்களா இல்ல வேற உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறீங்களா?
1: பிடிச்ச பாட்டு பாடுறேன்.
0: சரி, பாடுங்க கேக்கலாம்.
1: தொட்டதும் இருந்து விடும் மானம் பிடிக்காத கர்வம் அதை ரசித்தேன். முத்தும் இந்த மாதம் என் பஞ்சமித்தையோ அடங்கி கொடுக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ. உன்னை போலே ஆள் இல்லை, நீ போனால் ஆள் இல்லை. நீ வசிக்கும் குடிசையின் மாட மாளிகை காதலோட வேதம் இல்லை. உன்னோடு வாழாத வாழ்வென்னவா என்னுள்ளது.
0: சூப்பருங்க, செமையா அழகா பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, நீங்க கண்டுபிடிச்ச பாட்டை நம்ம எல்லாருமா சேர்ந்து கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, நன்றி.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் முற்பகல் 11:43. இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101. இது நம்ம எஃப்எம். நம்ம எஃப்எம்ல நீங்க இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நம்ம பிளே பண்ற பிஜிஎம் வந்து கண்டுபிடிச்சு அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சு நேர்கள் வந்து சொல்றாங்க. அப்புறம் அந்த பாட்டையும் பாடுறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் பாடுறாங்க. இதுதான் நம்ம நிகழ்ச்சி. அடுத்ததா நம்ம நேர்களுக்கான ஒரு பிஜிஎம் வருது. இதுவுமே 90s ஹிட்ஸ்ல இருந்து ஒரு பிஜிஎம் தான். கேளுங்க.

பிஜிஎம் கேட்டிருப்பாங்க அப்படின்னா ப்ரோ. வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு முறை கூட அந்த பிஜிஎம் வந்து கேட்டுடலாம்.

பிஜிஎம்மை கேட்டுட்டு நேரில் என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதை ஞாபகப்படுத்திடலாம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் சளி மற்றும் இருமல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். மறக்காம கேளுங்க, பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. நாம நிகழ்ச்சியில பங்கிட்டு பேசணும் அப்படின்னா என்ன நம்பர்ஸ்க்கு கால் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறோம். 2602240 மற்றும் ஒரு 2907722 முன்னிணைப்பனாக 0465 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309.

90s கிட்ஸ் பாடல் அப்படின்னா நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே வந்து பரிச்சயமான பாடல்கள் அப்படிங்கிறத நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பாடலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலை அதிகமாக இருக்குப்பா அதனால நேரலைக்கு வர முடியல, நாங்கள் வந்து இப்படியே பிஜிஎம்மை வந்து கேட்டு மனசுக்குள்ளேயே பாட்டை கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாட்டை வந்து இப்போ பிளே பண்ணலாம். இந்த பாட்டு கூலி படத்துலேருந்துங்க, அதாவது இப்போ உள்ளதில் 90s வெளியான மீனா சரத்குமார் இவங்க நடித்த கூலி படத்துலேருந்து இந்த பாட்டை நம்ம எல்லோரும் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101, இது குமரி பண்பலையுடன். பாடுவோர் பாடலாம் நேரலை.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: என்னது
0: நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: கேட்டுட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. அப்படியே நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பிளே பண்ண பிஜிஎம் வந்து எத்தனை பேர் வந்து இந்த பாட்டு தான், அதாவது கூலி படத்துல இடம்பெற்ற பாட்டு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் கையை தூக்குங்க, கண்டுபிடிச்சவங்க எல்லாம். ஆனா எங்களால பார்க்க முடியாது, நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டுடைய பிஜிஎம் பிளே பண்ண போறோம், கேளுங்க.

90s வந்து வெளிவந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. எத்தனை பேர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் அந்த பிஜிஎம் பிளே பண்ணுறோம், கேளுங்க.

0: வணக்கம், குமரி
1: பண்பலையுடன்.
0: கிருஷ்ணன் கோயில் இருந்து சுரேஷ். பீஜம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: திரைப்படம்?
1: தெரியல,
0: பாட்டே கண்டுபிடிச்சிட்டோங்க, போதுங்க விடுங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரி, எதிரும் புதிரும் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சரி, நீங்க இந்த பாடல் பாடுறீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாச்சும் பாடுறீங்களா? பாட்டை போட்டுருங்க, பாட்டை கேட்டுறோம். சரிங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி. கண்டுபிடிச்ச பாட்டை போட்டா போதுங்க, கேட்டுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேயர் கிளம்பிட்டாங்க. எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து அந்த நேயர் கண்டுபிடிச்ச பாடல் நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேயர்களை. நிகழ்ச்சியில பங்கேற்று பேசிய, பங்கேற்க முயற்சி செய்த, கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜெயலிஜு. உங்களுக்கான பாடல் இதோ வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.

நேரம் இப்போ நண்பகல் 12 மணி. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. தலைமுறை தாண்டும் பண்பலை இது. நம் குமரி பண்பலை 101 இன்று உங்களுக்காக வர இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் சளி மற்றும் இருமல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். 12:55 திரையிசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியை. நேரலையில் ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் கொஞ்சம் குறைக்கலாமா. 1:55 திரையிசை, 2:15 திரையிசை. பிற்பகல் 2:30 இசை தென்றலில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் குமரி களஞ்சியம். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வானிலை அறிக்கை தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். 5:30 ஒழுகனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு. நேரலையில் பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் கோவில். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரையிசை. இன்றிரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அதனை அடுத்து நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் டி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதனை அடுத்து அமுதசுரபியில் பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். உழவர் செயலியின் நன்மைகள் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 திரையிசை. இரவு 9:15 செய்தி சுடர். இன்றிரவு 9:30 திரையிசை. இரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை. இன்றிரவு 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது.

நேயர்களே, உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இன்று மாலை 5:30 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் கோவிலிருந்து நேரலை கேட்கலாம். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101. இது நம்ம FM-ங்க. குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். செய்திகளுக்கு பிறகு மனம் நனையும் மதுரமழை உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.

0: பண்பலை 101.
1: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:10. ஆரம்பமாகிறது. மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை.

மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இசைத்துளிகள் மழை துளிகளாக லயமாக விழ சாரலாய் வீசும் எஸ் ஜானகியின் குரல், பாவை காண பாடலாய் கவிஞர் வாலியின் வரிகள் அமைய மழை மேகங்களும் இசை மேகங்களாக மாறிவிடும் அழகு எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். மதுரகாகமாய் வருகிறது மௌனராகும் பட பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி,
1: பிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: உங்கள் ஆரோக்கியத்தில் உடல் நலனில் அக்கறை கொண்டுள்ள நமக்கு மரியம் 101 உங்களுக்காகவே தினம்தோறும் வழங்கி வரும் தொடர்தான் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் சளி மற்றும் இருமல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:17. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இசை பிடிக்கும், இதயம் துடிக்கும். இணைந்திருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. கவிஞர் வாலியின் இளமையான துள்ளலான வரிகள், பாடுநில எஸ்பி பாலசுப்ரமணியம், சின்ன குயில் கே எஸ் சித்ரா குரல்கள்ல, புகழ்பெற்ற ஹிந்தி படங்களின் இசையமைப்பாளர் ஆர் டி பர்மன் தமிழில் இசையமைக்க, அவருடைய இசை மழையில ஒரு மதுரகானம் கேட்கலாமா? உன் புன்னகை சொட்டியதால் பூமி எங்கும் பூமழை, உன் தரிசனம் கிட்டியதால் என் இதயம் எங்கும் தேன்மழை. பூமழை படுகிறது பட பாடல் மதுரகானமாய் இதோ நம்ம நிகழ்ச்சியில.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: இன்று மாலை 5:30
2: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் வாக் பர்னிச்சர் வழங்கும்
3: நவராத்திரி நாயகி
2: நிகழ்ச்சியில்
1: பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் வாக் பர்னிச்சர் நாகர்கோவில்.

ரேடியோவோ ஆன் பண்ணுங்க, நம்ம குமரேபம் 101 டியூன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்குங்க. என்னென்ன லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, நம்ம மகளிருக்கான நிகழ்ச்சியில் ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து வச்சுருக்காங்க. இதுக்கான பதிலோடு நீங்கள் வாங்க. நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் இதை பற்றி எடுத்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை சுற்றி அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். இது மட்டும் இல்லை, இந்த இரவு 8:05 நம்ம செல்ல குட்டி சுட்டிஸ்க்கான ஒரு நேரலை இருக்குது, சிறுவர் நேரலை பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் செல்ல குழந்தைகள் தன்னுடைய மழலை குரலில் பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், என்ன வேணாலும் அழகாக பேசலாம். உங்கள் குழந்தைகளை தயார்படுத்துங்க. இன்றிரவு 10:05 நிலா மற்றும் நேரில் இருக்குது, இதில் உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்கள் நீங்கள் பங்கேற்று கேட்கலாங்க. இந்த லைவ் ஷோஸ்லாம் பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்கிறோம், இப்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2602240 மற்றும் 2907722 முன்னிணைப்பெண்ணாக 0462 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, 8903257309. ஸோ ரேடியோவை ஆன் பண்ணுங்கள், குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணுங்கள், நிகழ்ச்சிகளை கேட்டுங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி அசத்துங்க.

நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:25. குமரி பண்பலை 101 இது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. மழையில நனையும் குறும்புத்தனமும் மனம் குழந்தையாய் மாறி அது கூத்தாடும் விதத்தையும் ரொம்ப அழகா படம் பிடிச்ச மாதிரி தன் வரிகளில் கொண்டு வந்திருப்பாரு கவிஞர் வாலி. அதை இசைஞானியின் இன்னிசை மழையில பாடி அழகு சேர்த்திருப்பாங்க கே எஸ் சித்ரா. வானமும் வையமும் கரங்களை இணைக்குமா? நோ, நெவர். ஆனா வானமும் வையமும் கரங்களை இணைப்பது மழையில்தான் அப்படின்னு சொல்லி தன் கற்பனை திறனை காட்டியிருப்பாரு கவிஞர் வாலி. அதை கேட்டு ரசிக்கிற எந்த இதயமும் திருடு போகத்தான் செய்யும். உங்களுக்காக மதுர கீதமாய் வருது இதயத்தை திருடாதே பட பாடல்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

ஊருக்கு கொடுக்க உன்னத உழவை செய்து உழைத்துக் கொண்டே இருக்கும் வேளாண் பெருமக்களை இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அதையடுத்து நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் டி பாலசுப்ரமணியன் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபியில் பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், உழவர் செயலியின் நன்மைகள். தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாய பெருமக்களை உங்கள் மகசூலை பெருக்க, பெருமளவில் ஆதாயம் பெற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. மறக்காம கேளுங்க நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம். எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் இப்போ 12:32. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம். நம்ம எஃப்எம்ல நீங்க இணைந்திருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. கவிஞர் வைரமுத்துவின் அசத்தலான வரிகள், இசைஞானி இளையராஜாவின் கிட்டார் இசை சாம்ராஜ்யம் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். பாடலின் கிளைமேக்ஸ் இசையில வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல்னு மாறி மாறி அசத்த அழகான ஒரு மாஸ்டர் பீஸா இதை இளையராஜா கொடுத்திருப்பாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் நடிகர் கமலஹாசன் தனித்தனியே பாடலை பாடி பதிவு செய்ய பெட்டர் வெர்ஷன் எஸ்பிபி வாய்ஸ் தான் அப்படின்னு இசைஞானி சொல்ல, திரைப்படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குடல்ல தான் பாடல் வந்து இடம்பெற்றதுங்க. ஆனா கமலஹாசன் வெர்ஷன் தான் இப்ப நாம கேட்க போறோம். எனக்குள் ஒருவன் படத்துல இருந்து. மழை அடித்தாலும் இடி இடித்தாலும் வானம் பாடி ஓயாது, இசை மேகங்கள் கொட்டட்டும்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: பண்பலை 101 இதுவரை உங்களுக்கு தந்தது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை.

நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், இன்று மாலை 5:30 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் இன்று பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் கோவிலிருந்து நேரலை கேட்கலாம்.

செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வு மருத்துவத்துடன் உங்களுக்காக காத்திருக்கும் இன்றைய நாளின் பயணங்கள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜிலிஜு. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்கரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உட்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த், அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கும் அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்கரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்கரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஏப்ரல் 7 வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்கரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம், மரீஸ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் 2வது நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரம்மாச்சாரிணி தேவி தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா

0: காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கான்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 ஆண்டுகளில் 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 31 தேதி தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21வது நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மை பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
0: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது கடந்த 2022 ஆண்டு அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு டிரம்ப்பை தொடர்பு கொண்டதை அடுத்து ரஷ்யாவிலிருந்து 3 லட்சம் டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா புனித தலங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகன் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை

0: வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகன் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: சாதிக்க துடிப்பவர்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் வைரம். அந்த வைரத்தை மெருகேற்றுவது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:51. நோயற்ற வாழ்வு வாழ இணைவோம் பண்பலை 101. இப்பொழுது
4: நலமாய் வாழ்வோம்.
5: குழந்தைகளை பாதிக்கும் சளி மற்றும் இருமல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள்.
6: உங்கள் சிறு குழந்தைகள் சளி மற்றும் இருமலினால் அடிக்கடி பாதிக்கப்படுகிறார்களா? அவர்களுக்கு உணவு உட்கொள்வதற்கும் தூங்குவதற்கும் சிரமம் உள்ளதா? மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளதா? ஆமெனில் நாம் ஒரு முக்கியமான உடல்நிலையை பற்றி அறியப் போகிறோம். இத்தகைய பாதிப்பு பொதுவாக வீசிங் என்று அழைக்கப்படுகிறது. வீசிங் என்று கேட்டவுடனே அநேக பெற்றோர் இதனை மறுத்துவிடுகின்றனர். அவர்கள் இதனை ஆஸ்மா என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நாம் இந்த வார்த்தையை மறுப்பதால் குழந்தைகளை இந்நோயிலிருந்து தடுக்க தவறுகிறோம். அநேக குழந்தைக்கு வீசிங் என்பது வைரஸ் தொற்றினால் சளி பிடிக்கும் போது வருகிறது. அவர்களுக்கு அலர்ஜிக் தன்மை இருப்பதால் அவர்களின் கீழ் சுவாச பாதை சுருங்கி மூச்சு திணறல் மற்றும் வீசிங் சத்தம் ஏற்படுகிறது. இந்நோயின் முக்கியமான அறிகுறிகள் இருமல் மற்றும் மூச்சு திணறல் ஆகும். மேலும் இருமல் இரவு நேரங்களில் அதிகமாக காணப்படும். சாய்ந்து படுக்கையில் குழந்தைக்கு சிரமமாக இருக்கும். மூச்சு திணறல் அதிகமாகும் போது இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைந்து குழந்தை சோர்வுடன் காணப்படும். இவ்வாறு நிகழ்ந்தால் நாம் உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும். பொதுவாக புகை மற்றும் தூசியினாலும் கலரிங் ஏஜென்ட்ஸ், பிளேவரிங் ஏஜென்ட்ஸ் சேர்க்கப்பட்ட உணவுகளினாலும் வீசிங் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது. வீசிங் அடிக்கடி பாதிக்கப்படும் குழந்தைக்கு உறிஞ்சு குழாய் வழியாக செலுத்தும் இன்னேலர் தெரப்பியை பயன்படுத்துவது அவசியம். ஆனால் அநேக பெற்றோர் இம்முறையை பயத்தினாலும் நீண்ட நாள் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற தயக்கத்தினாலும் இம்முறைகளை பயன்படுத்துவதில்லை. இனேலர் தெரப்பி சிறிது அளவு மருந்துகளை பயன்படுத்தி வீசிங்கை கட்டுப்படுத்த முடியும். ஆஸ்மாவாக இல்லாத பட்சத்தில் இந்த இனேலர் தெரப்பி நாம் காலம் முழுவதும் பயன்படுத்த வேண்டியதில்லை. இரண்டாவது, வீசிங்கில் ஏற்படும் இருமல் ஒரு புரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இது 10 முதல் 14 நாட்கள் இருக்கும். பாதிக்கப்பட்ட குழந்தை தன்னுடைய சுவாச குழாயை திறந்து வைப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. ஆகையால் இருமலை தடுக்கும் மருந்துகளை தானாகவே வாங்கி பயன்படுத்தக்கூடாது. இறுதியாக வீசிங்கை தடுப்பதற்கு புகை, தூசி, உணவு கட்டுப்பாடு, கூட்டத்தில் செல்லும் போது மாஸ்க் அணிவது, வெளியே சென்று திரும்பியதும் மூக்கு கை கால்கள் சுத்தமாக சோப்பு போட்டு கழுவது மூலம் இதை நாம் தடுக்க முடியும். அதே போல வீட்டில் உள்ள தூசியை பறக்க விடாமல் ஈர துணியை கொண்டு துடைத்து எடுக்க வேண்டும். மேலும் சமச்சீரான உணவு உட்கொள்ள வேண்டும். நாம் இதை செய்தால் எளிதாக வீசிங்கை கட்டுப்படுத்த முடியும். இந்த தீபாவளி பண்டிகை காலத்தில் உங்கள் குழந்தைகளை பட்டாசு புகையிலிருந்து நேரடி தொடர்பை தவிர்க்க வேண்டும்.

0: குழந்தைகளை பாதிக்கும் சளி மற்றும் இருமல் குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள்.
1: நேயர்கள், இப்பொழுது டி இமானின் இசையில் விவேகாவின் வரிகளில் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
0: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? நம்முடைய உடலுக்கு இயக்கத்தை கொடுக்கறதுல எலும்புகளுக்கு எவ்வளவு முக்கிய பங்கு இருக்குதோ அதே அளவுக்கு மூட்டுகளுக்கும் முக்கியமான பங்கு இருக்கு. நாம நடக்கிறது, படிகளில் ஏறுறது, கைகளை மடக்கிறது, ஒரு பொருளை தூக்கி பிடிக்கிறது என நம்முடைய அன்றாட செயல்கள் அனைத்துக்கும் மூட்டுகளின் இயக்கம் அவசியம். ஆனால் இந்த மூட்டுகளில் வலி, வீக்கம், இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டா என்ன செய்யறது? இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பலருடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மூட்டுவாதம் எனப்படும் ஆர்த்தரைட்டிஸ் பற்றியும், அதற்காக கடைபிடிக்கப்படும் உலக மூட்டுவாத விழிப்புணர்வு தினம் பற்றியும் தான். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி உலக மூட்டுவாத விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு தினத்தின் முக்கிய நோக்கம் மூட்டுவாதம் மற்றும் அது தொடர்பான நோய்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். முதல்ல ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்முடைய உடல்ல 2 எலும்புகள் சந்திக்கும் இடத்தை மூட்டு அப்படின்னு சொல்றோம். முழங்கால், முழங்கை, மணிக்கட்டு, விரல்கள், இடுப்பு போன்ற பகுதிகளில் மூட்டுகள் இருக்கு. இந்த மூட்டுகளில் வலி, வீக்கம், இறுக்கம் அல்லது அசைவதில் சிரமம் ஏற்படுத்தும் பல்வேறு நோய்களை குறிக்க ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுது. இது ஒரே ஒரு நோய் கிடையாது, இதுல பல வகைகள் இருக்கு. முதலாவது வகை என்ன அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். இது பொதுவா முழங்கால், இடுப்பு மற்றும் விரல் மூட்டுகளை பாதிக்கலாம். மூட்டுகளில் உள்ள எலும்புகளின் முனைகளை பாதுகாக்கும் குருத்தெலும்பு படிப்படியா சேதமடைகிறது. இதன் முக்கிய காரணங்கள்ல ஒன்று வயது அதிகரிப்பது, அதிக உடல் எடை போன்றவை இதற்கான ஆபத்தை அதிகரிக்கலாம். நடக்கிறப்ப முழங்கால வலி ஏற்படுறது, நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டு எழுதுறப்ப மூட்டு இறுக்கமா இருக்கிறது போன்ற அறிகுறிகள் சிலருக்கு ஏற்படலாம். இரண்டாவது வகை ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இது நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறுதலாக மூட்டுகளை சுற்றியுள்ள திசுக்களை தாக்குவதால் ஏற்படும் ஒரு தன்னுடல் தாக்க நோய். குறிப்பா கை மற்றும் கால் விரல் மூட்டுகளில் வலி, வீக்கம், காலையில் எழுந்ததும் நீண்ட நேரம் நீடிக்கும் இறுக்கம் போன்றவை ஏற்படலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூட்டுவாதம் வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில வகைகள் இளம் வயதினரையும் குழந்தைகளையும் கூட பாதிக்கக்கூடும். சரி, இந்த மூட்டுவாதத்தினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா மூட்டுகளில் தொடர்ந்து வலி ஏற்படுறது, வீக்கம், காலையில் எழுந்ததும் மூட்டுகளை அசைப்பதில் சிரமம், நடப்பதிலும் அன்றாட வேலைகளை செய்வதிலும் சிரமம் போன்ற அறிகுறிகளை கவனிக்கணும். இந்த அறிகுறிகள் இருந்தாலே அது மூட்டுவாதம் தான் அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது. வேறு காரணங்களாலும் மூட்டுவலி ஏற்படலாம். எனவே மூட்டுவலி தொடர்ந்து நீடித்தாலோ அல்லது அடிக்கடி வந்தாலோ நாம ஒரு மருத்துவரை அணுகி பார்ப்பது அவசியம். சரி, இந்த மூட்டுகளை எப்படி ஆரோக்கியமா பாத்துக்கலாம் அப்படிங்கன்னா முதல்ல தகுந்த உடற்பயிற்சி செய்யணும், உடல் எடையை சீராக பராமரிக்கணும், சத்தான சமச்சீரான உணவை எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளோடு கடைபிடிக்கப்படும் இத்தினத்தின் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். அதாவது நோய் இருந்தாலும் கனவுகளை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள்.

இந்த உலக மூட்டுவாத விழிப்புணர்வு தினத்தில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மூட்டு வலியை வயதாவதன் இயல்பான அறிகுறி அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. வலியை அலட்சியப்படுத்தாதீர்கள், அறிகுறிகளை அறிந்து கொள்ளுங்கள், சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுங்கள்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: உங்கள் காதுகளுக்கு விருந்தளிக்கும் பாடல்களும் மனதிற்கு இதம் அளிக்கும் பேச்சுகளும் வலம் வந்து கொண்டிருக்கும் இது குமரி எஃப்எம் 101. நேரம் பிற்பகல் 1:10. குட் ஆப்டர்நூன் தோழிகளை. நம்முடைய லைஃப்ல பிளாஸ்டிக் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாகி போயிட்டு சில பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்திய அடுத்த நிமிஷமே நாம் அதை தூக்கி போட்டுறோம். கடைக்கு போனால் பிளாஸ்டிக் கவர், வெளியே போனால் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், பார்சல் வாங்கினா பிளாஸ்டிக் பாக்ஸ், ஒரு சின்ன விசேஷம்னா கூட யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கப்ஸு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், ஸ்பூன்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள் நிறையவே நாம் பயன்படுத்துகிறோம். இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் எத்தனை பொருட்கள் உண்மையிலேயே தவிர்க்க முடியாத சூழலில் பயன்படுத்துகிறோம், எத்தனை பொருட்களை பழக்கத்திற்காக பயன்படுத்துகிறோம், இதைத்தான் இன்னைக்கு நாம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பேச போறோம். தோழிகளே, இன்னைக்கு உங்களுக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் கொஞ்சம் குறைக்கலாமா? இது வெறும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க. நம்முடைய அன்றாட பழக்கங்கள், வசதிகள், சின்ன சின்ன மாற்றங்கள் என நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய விஷயமும் கூட. ஸோ இந்த தலைப்பில் உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் எங்க கூட ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ, 2907-222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903-2507-309.

0: நாம தலைப்பு கொடுத்தோடனே தோழிகள்லாம் பேச ஓடோடி வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க, அவங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சாமி தோப்புல இருந்து மேகலா. மேகலாமா, சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப அதை அவாய்ட் பண்ணிருக்கீங்க?
1: மேடம், ஒரு முறை யூஸ் பண்ணக்கூடிய பொருள் கொஞ்சம் இல்ல, நிறையவே தவிர்க்கலாம். நம்ம கடைக்கு போகும்போது நம்ம கண்டிப்பா பை கொண்டுட்டு போனோம் மேடம்.
0: கண்டிப்பாமா, அதான் மெயின்.
1: இந்த கடையில நம்மளுக்கு ஜாமான தந்த உடனே கவர் தருவாங்க, பழம் எல்லாம் வாங்கினாக்கி ரெண்டாயிரம் கிட்ட பை இருக்கு அப்படின்னு சொல்லிடணும். அப்புறம் சிறு பாக்கெட்ல மசாலா பொருட்கள் வாங்குறோம்ல, அது எண்ணெய் பாக்கெட் இதெல்லாமே கவர் தரணும். பெரிய இதுல வாங்கும் போது அது கொஞ்சம் குறைவா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாக்கணும். வேற கடைக்கு வந்தா மேடம், நான் கடை திறந்த உடனே முதல் சில ஆட்கள் கவர் தான் வந்து கேட்கணும். வருத்தமா இருக்கும், எவ்வளவு சொன்னாலுமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஒவ்வொரு பார்சலுக்கும் ஒவ்வொரு கவர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவு சொன்னாலுமே புரிஞ்சிட மாட்டாங்க. கூடுதலுமே படிச்ச ஆட்கள் தான் புரிஞ்சுக்கிடவே செய்யல.
0: வேற
1: சாப்பாடு மேடம், சாப்பாடை வாங்கி அந்த கவர்ல வச்சு வச்சு அப்படியே கொண்டு போறது. வீட்டு பக்கத்துலதான் டீ கடை இருக்கும், அப்பவே பிளாஸ்டிக் கவர்ல டீய வாங்கிட்டு வந்து பிளாஸ்டிக் அந்த பேப்பர் கப்ல வாங்கி ஊத்தி
0: குடிக்கிறது, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல்.
1: அந்த பேப்பர் தட்டி யூஸ் பண்ணது இதெல்லாம் ரொம்ப நூத்துக்கு நூறே குறைக்கலாம் மேடம்.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
1: ஐயோ, அதெல்லாம் நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு அதே மாட்டி இருந்துச்சு. தேவைக்கு எப்பமா ஒருதான் யூஸ் பண்ணலாம், தூரத்து இடத்துக்கு போகும்போது.
0: கண்டிப்பா,
1: வீட்டுல இருக்கும் போது,
0: வீட்டுல இருக்கப்போ அந்த டயப்பர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் அது உடம்புக்கு வந்து அது ஒத்துக்கொள்ளாம போயிடலாம். கண்டிப்பா,
1: அது வந்து இதனால நம்மளுக்கு பூமி காத்து தண்ணி எல்லாமே மாசுபடுது. நான் வந்து எங்க கடைக்கு முட்டை வாங்குறவங்களுக்கு கவர் நிறைய வாங்கினாங்கன்னா குடுக்க மாட்டேன், சமாளிப்பேன். அப்போ வந்து சிலவங்களுக்கு கவர் வேணுமானு கேட்பேன். இல்ல, நாங்க வண்டியில வச்சுக்கிடுவோம், எனக்கு பை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நான் திட்டத்தை கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்து விட்டுருவேன்.
0: சூப்பர்,
1: வேணாம் உங்களுக்கு கவர் வேண்டாம்னு சொன்னால
0: அதனால நான் வந்து சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்மா, சூப்பர், அழகா அழகா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விஜயம்மா சொல்லுங்க.
0: பிளாஸ்டிக்னாலே எனக்கு எதிரி.
1: பிளாஸ்டிக்னு இல்லை, நான் வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அதாவது யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பிளாஸ்டிக் தான் மெயினா.
0: அந்த கவர்ல இருந்து எல்லாமே அப்படிதான் மேடம், அதெல்லாம் வேண்டாம், அதை கண்டாலே ஒரு அலர்ஜி போலதான் எனக்கு இருக்கும்.
1: ஆமா,
0: அதனால பழைய பாரம்பரியத்தை தான் எங்க வீட்டுல நோக்கம்.
1: சூப்பர், என்ன ஃபாலோ பண்றீங்க அதை சொல்லுங்க.

0: வந்து அதை எல்லாருமே அதை வந்து தவிர்க்கலாம் இல்லையா. இப்ப எல்லா கல்யாண வீட்லயுமே அந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸா கொண்டு வந்துடுறாங்க. அது எவ்வளவு அந்த சூழ்நிலையை வந்து நம்மளுடைய சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துது.
1: விளையாட்டுத்தனமா குழந்தைங்க கையில கொண்டு வந்து அங்கங்கே வீசி எறியது, அதே போல இந்த கவர்ல அங்கங்கே போடுது, அது மண்ணுல பூந்தினா மக்கவே செய்யல மேடம். அது ஒரு செடிமுட்டுல மாட்டிக்கிட்டு அந்த செடிதான் படுவே தவிர அதை தோண்டி பார்க்கும்போது உள்ள விதிருக்கும். நாயோன்னு நினைச்சு நான் தோண்டி பார்ப்பேன், உள்ள பார்த்து அந்த கவர் மாட்டிக்கிடும். ஏன்னா இந்த கவர் எல்லாம் இருக்கும்போது இந்த மழை நேரத்துல என்னன்னா அவ்வளவு தண்ணி கட்டி கொசு
0: கொசு
1: என்ன கட்ட அதை பறக்க என்ன செய்யணும், தனியாக ஒரு சாக்குல அடைச்சிடும் மேடம். அதை எரிக்கவும் மாட்டோம், தனியா வச்சு அதை பஞ்சாயத்துல ஒப்படைச்சிருவோம். நமக்கு எரிச்சாலும் அது மாசு, அது மண்ணுல கிடந்தாலும் அது வந்து மண்ணோடு மக்காது.
0: அலுமினியம் ஃபாயில் கவர்ல சரிமா. ஆனா அதுவுமே நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. நீங்க வந்து எப்பவுமே காஃபி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா சில்வர் தூக்கு, முந்தி தூக்கு வாளி கொண்டு போயிருவாங்களா, தூக்கு சட்டி, அதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து
1: கடைக்கு போனா கவர் தந்தா கவர் வேண்டாம், பர்சா இருந்தாலும் வேண்டாம். நமக்கு நம்ம வீட்டுல இருந்து பை கையில வச்சிருப்போம் மேடம், எப்போதுமே பேக்ல எத்தனை ரெண்டு பை வச்சிருப்பேன்.
0: உண்மைதான்,
1: போற வழியில ஒரு பொருளை நம்ம பாப்போம், அதை வாங்கிருவோம், அதுக்குன்னு ஒரு கவர் கேட்கணும் கடையில பை எப்போதுமே கையில இருக்க பேக்ல வச்சிருப்போம். அப்படி அந்த பையிலதான் வாங்கிட்டு அந்த கவர் போட்டு தந்தவர அந்த கவர் வேண்டாம் வச்சுக்கிடுங்க, எங்க வீட்டுல போட இடம் இல்லைன்னு சொல்லியே கொடுத்துருவேன்.
0: சரிம்மா சரி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எல்லாத்தையுமே வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிருவோம், பிரஷ் என்ன பாட்டில ஊத்தி கொண்டு போவோம். இப்ப என்ன குட்டியா 1 ரூபி பாக்கெட்லயே இருக்கு, அதே மாதிரி ஷாம்பு 1 ரூபி பாக்கெட்லயே இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா எல்லாருமே அவாய்ட் பண்ணலாம் இல்லையா.
2: தண்ணி வர நம்ம வீட்டுல இருந்தா மேம் கொண்டு போவோம். நாங்க ஆனா இப்ப மாதிரிதான் மேம், ஒன்லயும் வாழையில பார்சல் பண்ணி கட்டி கொண்டு போவேன். மொத்தமா நாங்க எத்தனை பேர் போறோமா, எடுத்து வாழையில தூக்கொள்ள சாப்பாடு
0: எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்து
2: சாப்பாடு எடுத்து வாழையிலயும் உள்ள வச்சு ஒரு பெரிய ரிக்ஷா வச்சு மேம் நாங்க கொண்டு போவோம். அது மாதிரி எல்லாமே அங்க வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, டஸ்ட்பின் அந்ததுக்குள்ள தான் போடுவோம்.
0: சோ இத மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணா நம்மளுடைய ஊரை நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கலாம்.
2: ஆமா மேம், இப்போ எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் இருக்குது.
0: ஆமா,
2: அதெல்லாம் நம்மால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல அங்கச்ச கூட நம்ம வந்து அதை வைப் பண்ணலாம்.
0: உண்மைதான்,
2: காஸ்படாது. மண்ணும் நமக்கு நல்லா இருக்கும் மேம்,
0: நல்லா இருக்கும், மண் வளமும் நல்லா இருக்கும், நீர் வளமும் நல்லா இருக்கும். சரிமா, ரொம்ப அழகா சொன்னீங்கமா, நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? புளியூர் குறிச்சில இருந்து சுதாமா. மத்தியானம் சாப்பிட்டாச்சா இல்லையா?
3: இல்லம்மா, இப்பதான் குழம்பு வச்சிருக்கேன்.
0: குழம்பு வச்சிருக்கீங்க? இல்ல, உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது, அதான் கேட்டேன். சொல்லுங்கம்மா.
3: அதை எடுத்து நம்ம சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பைகள் அப்படின்னு போது நமக்கு வந்து நிறைய கிடைக்காது, பிளாஸ்டிக் பை நம்ம வீட்டுல இருக்கும், அதை எடுத்து நம்ம வந்து சுத்தப்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது, நம்ம வெளியே போடக்கூடிய நேரத்துலதான் நம்ம சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிக்குது. அது வந்து நம்ம எரிக்கக்கூடிய நேரத்துல நமக்கு வந்து சுவாச கோளாறுகள் வருது, நிறைய அந்த காலத்தை நம்ம சுவாசிக்கிறதுனால புற்றுநோய் கொண்டக்கூடிய அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த வெளியில போடக்கூடிய நேரத்துல வந்து அதை என்ன பண்ணோம்னாக்கா, இந்த மாடு இதெல்லாம் நின்றது நாய்
0: வயிற்றுக்குள்ள
3: போகுது, அதே மாதிரி கடற்கரை ஓரமா வீசக்கூடியது எல்லாமே கடல்ல போகல.

0: முருகர் வந்து மீன் எல்லாம் சாப்பிடுது. அது என்ன பண்ணோம்னாக்க, அதை சாப்பிடக்கூடிய நேரத்துல அதை எல்லாம் நாம சாப்பிடக்கூடிய நேரத்துல அது அந்த நுண் துளை எல்லாமே
1: நம்ம உடம்புக்குள்ள
0: போயிருக்கு. நம்ம உடம்புக்குள்ளதாயி நமக்கு வந்து உடல்நல கோளாறுகள் வந்து ஏற்படுறதுனால நம்ம வந்து அதை உடனே அப்படியே தூக்கி போடாம நமக்கு இந்த நகராட்சிகள்ல இருந்து
1: வரப்ப அவங்கள்ட்ட சேஃப்டியா கொடுத்துறது, பிரிச்சு கொடுக்கணும்.
0: பிரிச்சு கொடுத்தாச்சுன்னாக்க நம்முடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம், நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கலாம். அதாவது நம்ம அதே மாதிரி மாதந்தோறும் வாங்குவோம் உள்ள பொருட்கள், அதை சின்ன சின்ன கவர்களா வாங்காம நமக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான கவர்கள் அந்த பொருட்களை வாங்கக்கூடிய நேரத்துல நமக்கு வந்து சின்ன சின்ன கவர்கள் குறையும். அதாவது நம்ம இப்ப ஒரு 50 கிராம் 100 கிராம்
1: அப்படின்னு வாங்குறதுக்கு பதிலா பெருசா ஒரே இத பாக்கெட்டை வாங்கி அந்த கவரை வந்து நம்ம வந்து குறைச்சிடலாம்.
0: கவர் எல்லாத்தையும் நம்ம 1000 அப்ப அப்ப வாங்கியது கொஞ்சம் ஆயாச்சுன்னா நம்ம அந்த நெகிழி பைகளை குறைக்கலாம். நம்ம உடம்பு நம்ம சுற்றுச்சூழலும் பாதுகாக்கலாம், நம்ம உடம்பையும் பாதுகாக்கலாம், சந்தோஷமா
1: வாழலாம். சூப்பர்.
0: அதெல்லாம் நினைக்கக்கூடிய நேரத்துல என்னன்னா, நம்ம கடையிலது போகும்போது பாட்டில் எல்லாம் கொண்டு போவாங்க எண்ணெய் வாங்கிறதுக்கு. இப்ப எல்லாம் அப்படி இல்ல, எண்ணெய் தொடச்சு
1: வாங்கி ஒரு மாசத்துக்கு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் அதை நைட்டா வாஷ் பண்ணி திருப்பி வாங்குவோம்.
0: ஆமா, தோசை வாங்க இட்லி வாங்க எல்லாம் போகும்போது வாளி கொண்டு போவோம், கத்திரிக்கு தனியா சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி இல்ல, எல்லாத்துமே கவர்ல தான் கொடுத்து விடாங்க.
1: அது எல்லாருடைய உடம்புக்கும் கெடுதல். ஓ, அதனால நம்ம அது என்னன்னா, ஒரு மாசத்துக்கு தேவையான பெரு அதாவது நிறைய அமௌண்டா நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா கவரோட பயன்பாடு குறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி, நன்றிமா, நன்றி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
4: இன்று மாலை 5:30
5: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் ஒர்க் பர்னிச்சர் வழங்கும்
6: நவராத்திரி நாயகி
5: நிகழ்ச்சியில்
4: பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஒர்க் பர்னிச்சர் நாகர்கோவில்.
7: நேரம் பிற்பகல் 1:24 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101. ஹாய் ஸ்நேகிதியே, பெண் தோழிகளுக்கான நேரலை நிகழ்ச்சியில் ஒருமுறை பயன்படுத்தும் பொருள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் ஞாபகம் வருது. ஆனா அதை தாண்டி நம்ம நிறைய யூஸ் பண்றோம். என்னெல்லாம் தெரியுமா? சமையல் அறையில யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர், அப்புறம் வெஜிடபிள் கட் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் ஷீட்ஸ், ஆன்லைன் ஃபுட் டெலிவரியில வரக்கூடிய கண்டெய்னர்ஸ், நம்ம பர்சனல் ஹைஜீன் பொருட்கள் வர எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ பொருட்கள் நிறைய யூஸ் பண்றோம். நேரம் மிச்சமாகுது, வேலை சுலபமாகுது அப்படின்னு நாம நினைக்கிற இந்த யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் உண்மையிலேயே நமக்கு தேவையா தேவையில்லையா, இதையெல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியுமா, இதை தான் இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். சோ தோழிகளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒருமுறை பயன்படுத்தும் பொருட்கள் கொஞ்சம் குறைக்கலாமா? ஸோ உங்க வீட்டில் நீங்க எந்த யூஸ் அண்ட் த்ரோ பொருளை தவிர்க்க முயற்சி பண்றீங்க, அதுக்கு மாற்றா என்ன பயன்படுத்த நினைக்கிறீங்க, இதெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? மங்களக்குன்றிலிருந்து சுசீலாமா. சொல்லுங்க சுசீலாமா.

0: நிறைய பாண்ட்ஸ் பயன்படுத்துறோம். இப்ப அதுல நம்ம எதுக்குமே இது மூலம் வாங்கி கொடுக்கலாம். பால் வாங்கறதுக்கு பால், அதாவது வீட்டுக்கு பால் வாங்கறதுனா அந்த பாட்டில் பயன்படுத்துறாங்க, அந்த தண்ணி பயன்படுத்துறாங்க.
1: பாட்டில், தண்ணி பாட்டிலுக்கு பதிலாக நீங்கள் வாளி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஏன்னா நீங்கள் பேசுகிறது எனக்கு தெளிவாக கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க.
0: உடம்புக்கும் பிள்ளைங்க நம்ம கூட வர பிள்ளைங்களுக்கு அதை நம்ம கற்று கொடுக்கணும். அவங்களும்
1: கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் உடம்புக்கு கெடுதி அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும்.
0: ஆமா, அது நம்ம உங்களை கூட்டு போகும்போது நம்ம பயன்படுத்துறது பார்த்துதான் வளர்த்துவாங்க. அதனால அந்த தலைமுறைகளுக்கு நம்ம இதை கவனம், நம்ம எந்த ஒரு இதுலயுமே கவனம் கற்றுக் கொடுக்கணும். சாப்பிட்டு அது மாதிரி நம்ம டிஃபன் கட்டிதெல்லாம் கொண்டு போகலாம், இல்லைன்னா எல்லாம் கட்டி கொண்டு போகலாம். அவங்க வந்து அதை பார்ப்பாங்க. அப்ப நம்ம வந்து அம்மா பாட்டி இவங்கெல்லாம் இதுதான் பயன்படுத்துறாங்க, நம்மளும் இதுதான்
1: பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி
0: வாங்க கூடாது. வீட்டுக்கு பாக்கெட் வாங்க கூடாது. இதுவுமே வகைகளும் நம்ம தயார் பண்ணி நம்ம டிஃபன் பாக்ஸ் அப்படிப்பட்டதெல்லாம் வச்சு கொண்டு போய் பிள்ளைங்க
1: அதாவது இந்த தொழில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம என்ன பயன்படுத்துறோமோ அதைதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் பயன்படுத்தும். நாம நல்ல விஷயங்களை பயன்படுத்தினா நம்ம குழந்தைகளும் அதை பார்த்து அவங்களும் நம்மளுடைய அம்மா அப்பா இதைத்தான் பயன்படுத்தினாங்க, நாமளும் இதைத்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்போ அடுத்த தொழில் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்க இருந்தமா?
2: சாமி
1: தோப்புல இருந்து திலகவதி. திலகவதி அம்மா சொல்லுங்க.
2: நாங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி எல்லாம் நடத்தினோம் குழுக்கள்ல.
1: சூப்பர். என்ன பண்ணீங்க?
2: நாங்க இப்பமோ என்ன சொன்னாங்க, 3E, அது வந்து ரிஜெக்ட், ரீயூஸ், ரீசைக்கிள், அந்த மாதிரி 3R அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. அதே போல இப்பமும் எங்க வீட்டுல நான் இன்னைக்கு காலையிலயும் 5:30 ஹோட்டல்ல எங்க வீட்டுல எவ்வளவு தீ வாங்க போனோம்னா சின்ன திருக்கு ஆளி இருக்கு,
1: என்னமா
2: அவங்க அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து குமிச்சு அதை தனித்தனியா பிரிச்சு பண்ணுவாங்க.
1: ஓகே ஓகே, சரிமா.
2: அந்த மாதிரி பண்ணதுனால எங்க சாமி தொப்பு கிடையாது.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சுல்தானிமா சொல்லுங்கள்.
3: மேடம், நான் எங்க போனாலும் இந்த கிளாஸ் கப்பு கிளாஸ்ல கப்பு பேப்பர் கப்புல டீ குடிக்கவே மாட்டேன்.
1: டீ குடிக்கவே மாட்டேன்,
3: குடிக்க மாட்டேன். அப்படியே தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு சில்வர் கிளாஸ்ல ஊத்திட்டு வாமான்றேன்.
1: சரிம்மா சரி.
3: அப்படி சொல்ல ஓபனாவே சொல்லுவேன், டீ வேண்டானே உட்காந்துக்கிடுவேன். நம்ம துடைக்கிறதுக்கெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வைக்க கூடாது. நியூஸ் பேப்பர் வருது, அதை வச்சு தொடங்க பேசலாம் பலபலன்னு வந்துடும்.
1: நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்ச பேசலாம் பலபலன்னு ஆயிரும். ஓகே, அடுத்து
3: வீட்டுல டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குறாமே.
1: ஆமா சரிம்மா. அது எதுக்கு நீங்க நியூஸ் பேப்பர் எதுக்கு வச்சுக்கணும்? ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் அதை கைக்குட்ட வச்சுக்கிட்டா போதுமே. நியூஸ் பேப்பர் வேணாலும் எப்போ எங்க போனாலும் கைக்குட்டை எடுத்துட்டு போயிட்டோம்னா அதை வச்சு நீட்டா தொடச்சுக்கலாம்ல.
3: மாட்டவே இல்ல, நானே தச்சேன் துணிய மாதிரி நல்ல இந்த துணிய காட்டன், அதுவும் காட்டன் துணி தான் வைப்பேன் வச்சு, அதையும் வச்சு பிள்ளைக்கு.

0: வச்சு கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே, டைப்பருக்கு பதிலா நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள். சூப்பர், ஆமா அதுதான் நல்லது. பிள்ளைங்களுக்கு, குழந்தை, சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க ரேஷஸ் எல்லாம் வராம இயற்கையா அந்த காட்டன் துணியில வச்சு நம்ம தச்சு கொடுக்கறப்ப, ஏன்னா சின்ன குழந்தைங்க அதாவது முந்தி காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியா எல்லாருமே டைப்பர் மாட்டிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல இல்ல. சூப்பர்,
1: வெள்ளை துணி, அதுவும் வெள்ளை துணி மேடம், கலர் துணி கூட யூஸ் பண்ண மாட்டேன். பாப்ளின் வாங்கிட்டா அந்த குழந்தைக்கு பொறியறதுக்கு நாங்க நம்ம பொறிஞ்சு போடணும், மேல வைக்கிறதுக்கு எல்லாம் வெள்ளை துணி, காட்டன் பழைய வேட்டி, வீட்டுல இருக்கிற வேட்டி, சாரம் இதெல்லாம் வச்சு நல்லா அழகா வச்சு அதை செஞ்சு யூரின் பண்ண உடனே மாத்திரலாம்.
0: மாத்திரலாம், ஓகே, ரொம்ப அழகா
1: சொன்னீங்க. காய போட்டுலாம்,
0: சூப்பர், அதாவது நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: பாத்தீங்களா, இந்த தோழிகள் ரொம்ப அழகா சொன்னாங்க, அம்மா டைப்பர்லாம் யூஸ் பண்றீங்க, நான்லாம் சின்ன என்னோட பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி துணியாவே தச்சு நாங்கள் கொடுத்தோம், ரொம்ப யூஸ் பண்ணோம், அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பேசின தோழி வந்து அழகா அந்த விழிப்புணர்வு பேரணிலெல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகா இதை அதை இப்பவும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எல்லா தோழிகளுமே அழகா தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராஜாதி கல்வியேசன் உடனே விளையாட்டு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா. நீங்க அதுக்கு ஏதாவது நீங்க யூஸே பண்ணாதீங்க.
2: அதுல வந்து எதுக்கு அந்த பேப்பர் பிளேட் எல்லாம் வாங்கணும்?
0: என்ன
2: இருக்கு மேடம்?
0: வாழை இலை இருக்கு.
2: நம்ம அதுல சாப்பிட்டுட்டு அத மாடெல்லாம் சாப்பிடும், கோழி மாடெல்லாம் சாப்பிடும், அது ஒரு யூஸ். அதுக்கு பிறகு வந்து நம்ம சிறுத பாத்திரங்கள்லயே சாப்பிடுற தண்ணி எல்லாம் வைக்கணும்,
0: சில்வர் டம்ளர்,
2: செம்பு, இந்த எல்லாம் அதான மேடம் யூஸ் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ணிட்டு அது அதுல குடிச்சாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லன்னா நம்ம தண்ணி குடிச்சோம்னா. இப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குனா நாங்க மோஸ்டா அப்படிதான் மேடம் பண்றோம். மேக்சிமம் பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிருந்தோம், ஏன்னா திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல மேடம். நம்ம வந்து
0: ஒரு ஒரு வாட்டி பயன்படுத்தி திருப்பி அதை கொத்துறதான் போட போறோம்.
2: ஆமா, அதுக்காக ஏதாவது யூஸ் ஆகட்டுமே அப்படிங்கறதுக்காக நான் மோஸ்டா நான் அப்படிதான் பண்ணுவேன் மேடம். அப்புறம் நாங்க டூர் போறோம்னு வைங்களேன், அப்பம் கூட பெரிய பிளேட் இருக்குல்ல மேடம், சில்வர் பிளேட் பெருசு, அதே எடுத்துட்டு போயிருந்தேன். எல்லாத்துக்கும் அதுலயே சாப்பாடு குடுத்துட்டு ஏதாவது தண்ணி உள்ள இடம் பார்த்து நிப்பாட்டிட்டு அதுலயே அலசிட்டு அப்படியே கொண்டு வந்துருவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, இது இப்படி ஒரு சிக்கனமா உனக்கு
0: இது சிக்கனம் இல்லை,
2: இது சிக்கனம் இல்ல, எதுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அங்கங்கயா போட்டு அதையே கஷ்டப்படுத்துவானே,
0: நியூஸ் பேப்பர்ல கவர் பேக்
2: நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்சல் பண்றதுக்கு எங்க ஊர்ல எல்லாம் மோஸ்டா நாங்க அப்படி பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பை தச்சு குடுக்கறேன், அந்த மாதிரி எங்களால முடிஞ்சாதான் விழிப்புணர்வு பண்றோம், நாங்களும் அதே யூஸ் பண்ணிட்டு
0: ஃபாலோ பண்றீங்க. சூப்பர்மா, ரொம்ப அழகா பேசுறீங்கம்மா. நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
0: நேரம் பிற்பகல் 1:34 ஆகியாச்சு. நேர்கள் தோழிகள்லாம் ரொம்ப அழகா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க அழகா சொன்னாங்க, யூஸ் அண்ட் த்ரோ, அதை எதுக்குமா யூஸ் பண்றீங்க, வேஸ்டா அதை எதுக்கு யூஸ் பண்ணி நீங்களும் கெடுத்துட்டு உங்களுடைய சுற்றுப்புற சூழலையும் கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழகா கேட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, இது வேண்டாம், இதை நம்ம தவிர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. நாமளும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு பாடல் கேட்கலாம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையில் நாமுத்துக்குமாரின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 1:40 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே பெண் தோழிகளுக்கான நேரலை நிகழ்ச்சியில.

0: இன்னைக்கு தோழிக்கான நம்ம கொடுத்துக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்களை கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். எல்லா தோழிகளும் சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கொரோனா வந்ததுக்கப்புறம் நாம் எல்லாருமே ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணக்கூடிய ஒரு மாஸ்க். ஆனால் அதையே நம்ம வந்து ஏன் துணியில் செஞ்சு போடக்கூடாது? நிறைய பேர் அதை துணியில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருட்களை நாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அந்த ஃபேஸ் மாஸ்க் மட்டும் இல்லைங்க, வெட் வைப்ஸ், அதாவது நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறோம். வெட் வைப்ஸ் அப்படின்னா ஈரமான ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் ஒரு வைப் தான். அதை வச்சு நம்ம எதுக்கு துடைக்கணும்? நம்ம வந்து ஒரு கர்ச்சிப் யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்லது ஒரு விஷயந்தான். அவங்க ஹோட்டல்லாம் போனோன்னா அந்த சாஸ் பேக்கெட்லாம் கொடுப்பாங்க, அது வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக நிறைய கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு குட்டி குட்டி பிளாஸ்டிக் பேக்கெட் தானே, அதை கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பொருட்களை நாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
1: மேம், ரைஸ் மில்க் மாவு திரிக்க போறோம்ல, அரிசி கோதம்பு வச்செல்லாம் திரிக்க போறோம். திரிச்சிட்டு கவர்ல வாங்கிட்டு அது ரொம்ப ஹீட்டா இருக்கும்.
0: ஆமா,
1: அதனால வந்து நம்ம பாலி சிலவங்க பான் கூட கொண்டு வரும் கொண்டு போறோம். அந்த
0: உங்களுடைய இணைப்பு வந்து சரியா கேட்கலையம்மா, விட்டு விட்டு கேக்குது. பேசுங்க. குறைக்கலாம்.
1: பக்கத்துல ஒருத்தங்க எப்பவுமே கவர்ல டீ வாங்கி கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட எப்பவுமே சொல்லுவேன் கவர்ல பிடிக்காதீங்கக்கா, வீட்டுல இருந்து கொண்டு வாங்க, வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்து குடிங்க சொல்லுவேன். எப்பவும் பார்த்தாலும் அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன்.
0: சரி சரி,
1: ஓகே,
0: கண்டிப்பா எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். இப்ப எல்லாருமே இந்த பார்சலுமே அவங்க வந்து இலைய கட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக உள்ளே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி வச்சு அதுல வச்சு கட்டி கொடுக்கறாங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம் இல்லையா?
1: பை நிறைய வச்சிருப்பேன் மேடம்.
0: நீங்க பேசுறது சரியா கேக்கல, விட்டு விட்டு கேக்குது.
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? யார்மா?
2: சுங்கான் கடை.
0: சுங்கான் கடையில இருந்து ராதா மனோகரன். சொல்லுங்கம்மா. தனியா பிரிச்சு குடுத்துருவீங்க? சரிம்மா, ஓகே, நீங்க பேசுறத விட்டு விட்டு கேக்குது. நன்றிம்மா, நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தோழிகள் கால் பண்ணி ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்களை எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பிளாஸ்டிக் கவரை தவிர்க்கிறேன், இன்றைக்கி நான் டிஷ்யூ பேப்பரை தவிர்க்கிறேன், அதுக்கு பதிலாக ஹேண்ட்கர்ச்சிப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அழகாக தோழிகள் பேசினாங்க. தோழிகள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் சுயசார்பிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய ராணுவம் மற்றும் உணவுக் கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆயுதங்கள் தொடங்கி தொழில்நுட்பம், ஆடை, பாதுகாப்பு உபகரணங்கள், பயிற்சிகள் அனைத்திலும் நவீனத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை எடுத்துரைத்தார். நம் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பெருமளவு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்ல உணவு, முறையான உபகரணங்கள், தரமான பயிற்சி, போதுமான வசதிகள் போன்றவை நம் படைவீரர்களுக்கு வழங்கப்படுவதால் உத்வேகத்துடனும் ஊக்கத்துடனும் செயலாற்ற அது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய தொடர்புகளின் மத்தியில் அமைதி, பாதுகாப்பு, வளத்தை நிலைநாட்ட சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய ஒருங்கிணைப்பின் பலன்களை அங்கீகரித்து அவற்றை ஒட்டுமொத்த செயல்திட்டமாக வடிவமைப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்ற சவால்கள், தீவிரவாத அச்சுறுத்தல் போன்றவற்றிற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். உலக நாடுகளில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக உதவி செய்ய விரையும் முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற நாடுகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே நம் தேசம் வலிமை மிகு தேசமாக உருவெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய வனப்பணியாளர்கள் நாட்டின் காடுகளையும் உயிரினங்களையும் சுற்றுச்சூழல் வளத்தையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தினார். மனித விலங்கு மோதல்கள், காட்டுத்தீ, காலநிலை மாற்றம், வன பாதுகாப்பில் சீரற்ற தன்மை போன்ற சவால்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப அணுகுமுறையும் சமூக பங்களிப்பும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம், வனப்பரப்பை அதிகரித்தல், கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுத்தல், நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகள் குடிமக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வன பாதுகாப்பில் பாரம்பரிய நடைமுறைகளையும் தாண்டி புதிய நிலைப்பாடுகளுடன் செயலாற்றி நீடித்த வளர்ச்சிக்கு பங்காற்ற வனப்பணியாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் குடிமக்கள் புகார்களை அளித்து அதன் மீதான நடவடிக்கைகளை பார்வையிடலாம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர், அரசியல் சாசன மீறுதல்களின் போது நீதிமன்றங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமத்துவம்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து

யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய வனப்பணியாளர்கள் நாட்டின் காடுகளையும் உயிரினங்களையும் சுற்றுச்சூழல் வளத்தையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தினார். மனித விலங்கு மோதல்கள், காட்டுத்தீ, காலநிலை மாற்றம், வன பாதுகாப்பில் சீரற்ற தன்மை போன்ற சவால்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப அணுகுமுறையும் சமூக பங்களிப்பும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம், வனப்பரப்பை அதிகரித்தல், கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுத்தல், நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகள் குடிமக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வன பாதுகாப்பில் பாரம்பரிய நடைமுறைகளையும் தாண்டி புதிய நிலைப்பாடுகளுடன் செயலாற்றி நீடித்த வளர்ச்சிக்கு பங்காற்ற வனப்பணியாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் குடிமக்கள் புகார்களை அளித்து அதன் மீதான நடவடிக்கைகளை பார்வையிடலாம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர், அரசியல் சாசன மீறுதல்களின் போது நீதிமன்றங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமத்துவம்

0: மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள மத்திய அரசு மருத்துவம் மற்றும் ஆயுஷ் விசாக்களில் இந்தியா வரும் வெளிநாட்டு நோயாளிகளுக்கான தொகுப்பு கட்டணங்களையும் வெளிப்படையாக காட்சிப்படுத்த மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச யோகா தினம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கேற்ப ஜூன் 21 தேதி சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்த நிலையில் 2015 ஆண்டு முதல் இத்தினம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் யோகக் கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்ததுடன் உடல்நலம், மனநலம், சமச்சீர் உணவு போன்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நாடு முழுவதும் யோகா பயிற்சி திட்டங்களை முன்னெடுத்து சென்றது. யோகா கலை மற்றும் தியானத்தின் மையமாக ரிஷிகேஷ் உருவெடுத்துள்ள நிலையில் அதன் ஆன்மீக கலாச்சாரம் இமயமலையையும் கங்கையையும் உள்ளடக்கிய அதன் சுற்றுச்சூழல் வெளிநாட்டினரையும் உள்நாட்டினரையும் பெருமளவில் ஈர்த்தது. ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கையை உறுதி செய்யும் யோகக்கலைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்படுத்தியுள்ள நிலையில் யோகக்கலை குறித்த சிறப்புகள் சர்வதேச நாடுகளில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய யோகக்கலை குறித்து திருச்சியைச் சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு பே விஜயகுமார் தெரிவிக்கையில்,
2: யோகா மனம் மற்றும் உடல், எண்ணம், செயல் ஆகியவற்றின் ஒற்றுமையை உள்ளடக்கியது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் மதிப்புமிக்க ஒரு முழுமையான அணுகுமுறையாகும். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உங்களுடனும் உலகத்துடனும் இயற்கையுடனும் ஒன்றிணைந்த உணர்வை கண்டறியும் ஒரு வழியாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர்கள் திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முன்னிலையில் இருவரும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்போது வரை 3 மாதங்களில் அரிசி விலை படிப்படியாக அதிகரித்து கிலோவிற்கு 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பருப்பு வகைகளின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளதால் ஏழை நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி கடன் வழங்கும் இலக்கை அடைய வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் மற்றும் வீட்டு வசதி கடன்கள் முகாமும், வெள்ளிக்கிழமைகளில் இதர முன்னுரிமை கடன்கள் முகாமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 100,000 அதிகமான வீடுகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார்.
3: இப்போ வெள்ளூர் மாதிரி வெயிலுக்கு பேர் போன ஒரு மாவட்டத்துல 2800 மட்டும் இல்லாம அதிகமான வீடுகள் இந்த பயணம் வந்து எடுத்து போய் செல்லணும். நம்ம அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தாங்க. இன்னைக்கு வந்து வந்திருக்க வெண்டாஸ் கிட்ட உங்களோட குவெரிஸ் என்னவோ டவுட்ஸ் என்னவோ அதெல்லாமே கேட்டு அறிஞ்சு உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மின் இணைப்பு கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்ளுங்க.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நேற்று முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. உப்பளங்களில் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் லட்சுமணன்.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு சிறப்பாக சேவையாற்ற தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மாநில அரசின் விருது பெற வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. தாயார் மூலஸ்தானத்திலிருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்பாடு கண்டருளி கொலு மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். முக்கிய நிகழ்வான தாயார்

0: திருவடி சேவை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மயா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் போர்ச்சுகலின் ஹென்ரிக் ரோச்சாவை இன்று எதிர்கொள்கிறார். இந்த போட்டி போர்ச்சுகலில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் பிற்பகல் 1:56. காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் இசையில் ரவி சாஷா திரிபாட்டி பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: கடல் காற்றின் இசையாய் குமரி மண்ணின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 2:15. பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை நிகழ்ச்சியில். முதலாவதாக மாறா திரைப்படத்திற்காக ஜிப்ரானின் இசையில் தாமரையின் வரிகளில் பத்மலதா பாடிய பாடல்.

0: அறிவதற்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:21 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திற்காக தாமரையின் வரிகளில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

நேர்களை, இதை உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:30 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்காக பத்மநாபபுரம் தேவாரக்கெட்டு சரஸ்வதி அம்மன் கோவிலிருந்து சிறப்பு நேரடி நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்ப காத்துட்ருக்கோம். மறக்காமல் கேளுங்க.

0: செய்தாய் காற்று.
1: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
2: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
2: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
2: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேர்களை இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அவர்கள். அமுத சுரப்பி பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், உழவர் செயலியின் நன்மைகள் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் GT முரளி ராகினி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 2:30. இசைத்தென்றல். இன்றைய இசைத்தென்றல் நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வனஜ நாராயண என தொடங்கும் பாடல், கேதார கவுளை ராகம், ஆதி தாளம், சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை.

தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, அணைக்கிடங்கு, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, ஊத்து, ராமநாதபுரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, நாகப்பட்டினம், செங்கோட்டை, ராதாபுரம், கன்னிமார், வேளாங்கண்ணி, முள்ளங்கினா விளை, அடையாமடை, கொடுமுடியாறு அணை, ராதாபுரம், பாலமோர், சேரன்மாதேவி, திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாலுமுக்கு, வாலிநோக்கம், நாங்குநேரி, குலசேகரப்பட்டினம், இரண்யில், இளையான்குடி, அடவி

0: பழையினார் அணை, வெம்பாக்கோட்டை, கருப்பாநதி அணை, சிவகிரி, பெருஞ்சாணி அணை, முக்கூடல் அணை, புத்தன் அணை, சிவகங்கை, நாகர்கோவில், குண்டார் அணை, தக்கலை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக

0: துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ரிதம் சங்வன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: நேரம் பொன்னானது, அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:02. பண்பலையில் ஆரம்பமாகிறது தேநீர் நேரம் குமரி களஞ்சியம். வணக்கம் குமரி நெஞ்சங்களே, குமரியின் பெருமை பேசும் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குங்க. 3 கடலும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து முத்தமிடும் முக்கடல் சங்கமம், கடலின் நடுவே கம்பீரமா நிற்கக்கூடிய நம்ம ஐயன் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, அப்படியே கொஞ்சம் உள்ள வந்தா மனசை குளிர் வைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள், மாத்தூர் தொட்டிப்பாலம், திருவிதாங்கூர் மன்னர்களின் கலைநயத்தை சொல்லும் பத்மநாபபுரம் அரண்மனை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு விரிகிற மலைகளும் காடுகளும் தான். ஆனா இந்த உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்ம மாவட்டத்துக்குன்னு சில பாரம்பரிய விழாக்களும் நிகழ்ச்சிகளும் இருக்கு. இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவராத்திரினாலே மைசூர் தசரா, குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் நவராத்திரி நாட்கள்ல ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. அதுதான் பத்மநாபபுரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நடைபெறுகிற நவராத்திரி அம்மன் ஊர்வலம். 3 தெய்வங்கள், அரச மரபு, உடைவாள் ஒப்படைப்பு, பல ஊர்களை கடந்து செல்லும் பயணம் அப்படின்னு இந்த ஊர்வலத்துக்கு பின்னாடி சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி அம்மனுடைய ஆசையை பெறுவோமா?

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்து

0: மக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்படவுள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.
1: வெல்கம் பேக் நேயர்களே. பண்பலையில் நாம இணைஞ்சிருக்கிறது தேநீர் நேரம் குமரி களஞ்சியம். நேரம் பிற்பகல் 3:12 ஆகியாச்சு. இன்னைக்கு குமரி களஞ்சியத்துல நம்ம மாவட்டத்துல பாரம்பரியமாக நடந்து வரும் நவராத்திரி அம்மன் ஊர்வலம் நிகழ்ச்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பத்மநாபபுரம் ஒரு காலத்துல திருவிதாங்கூர் அரசின் முக்கியமான மையமாக இருந்தது. பின்னாளில் தலைநகர் திருவனந்தபுரத்துக்கு மாறினாலும் பத்மநாபபுரத்தோடு தொடர்புடைய அரச மரபுகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கப்படுது. இது வெறும் தெய்வ ஊர்வலம் மட்டும் கிடையாதுங்க, நம்ம குமரி மண்ணுக்கும் கேரளத்திற்கும் இடையிலான வரலாற்று தொடர்பை சொல்லும் ஒரு பயணமும் கூட. அதனால்தான் இந்த ஊர்வலம் பக்தியை மட்டும் பார்க்காமல் குமரி மாவட்டத்தின் வரலாற்றையும் தமிழ்நாடு கேரளா பண்பாட்டு தொடர்பையும் சேர்த்து பார்க்கப்படும் ஒரு நிகழ்வா இருக்கு. இந்த ஊர்வலத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே தெய்வங்கள் தங்கள் சொந்த இடங்களிலிருந்து புறப்பட்டு நவராத்திரி வழிபாட்டிற்காக வேறு கோயில்களில் எழுந்தருளுகின்றன. வழிபாடு முடிந்ததும் மீண்டும் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்புகின்றன. அந்த தெய்வங்கள் யார் யார், என்ன விதமான சடங்குகள் நடைமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். வைகாசி பொருந்தாச்சி திரைப்படத்திற்காக தெய்வாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் கே.எஸ். சித்ரா பாடிய பாடல் இப்பொழுது கேட்கலாம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
3: இன்று மாலை 5:30
4: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் வாக் பர்னிச்சர் வழங்கும்
5: நவராத்திரி நாயகி
4: நிகழ்ச்சியில்
3: பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் வாக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
6: கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் இருந்த உங்கள் மனங்களில் சங்கமித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 3:19. குமரி பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் குமரி களஞ்சியம். இன்று குமரி களஞ்சியத்தில் நவராத்திரி நாயகிகளின் ஊர்வலம் பற்றி பேசிட்டிருக்கோம். இந்த ஊர்வலத்தில் 3 தெய்வங்கள் பங்கேற்கின்றன அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா. யாரெல்லாம் அப்படின்னா, முதலாவதாக பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து புறப்படும் தேவாரக்கெட்டு சரஸ்வதி அம்மன், இரண்டாவதாக வெள்ளிமலையில் உள்ள குமாரசுவாமி, மூன்றாவதாக சுசீந்திரம் 300 நங்கை அம்மன். இந்த 3 தெய்வங்களுக்கும் தனித்தனி வரலாறும் பின்னணியும் வழிபாட்டு மரபும் இருக்கு. இந்த 3 தெய்வங்களும் ஒரே ஊர்வலத்தில் பங்கேற்று திருவனந்தபுரத்தில் நவராத்திரி வழிபாட்டிற்காக எழுந்தருளுவதுதான் இந்த விழாவின் தனிச்சிறப்பு. இந்த ஊர்வலத்தில் சரஸ்வதி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட யானையின் மீது எடுத்துச் செல்லப்படுகிறார். குமாரசுவாமிக்காக வெள்ளி குதிரை வாகனம் பயன்படுத்தப்படுகிறது. 300 நங்கை அம்மன் பல்லக்கில் எடுத்துச் செல்லப்படுகிறார். இந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் இந்த ஊர்வலத்துக்கு ஒரு தனி அடையாளத்தை தருகின்றன. நிகழ்ச்சியில் இனி வருவது பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர்

0: நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:27 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் குமரி களஞ்சியத்தில். இன்றைய தேனி நேரம் குமரி களஞ்சியத்தில் பத்மநாபபுரம் முதல் திருவனந்தபுரம் வரை நவராத்திரி நாயகி ஊர்வலத்தை பத்தி தான் நாம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அம்மன் ஊர்வலம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த அம்மன் ஊர்வலம் தொடங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, அதுதான் உடைவாள் ஒப்படைப்பு. திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு சமர்ப்பித்து அவருடைய தாசனாக நாட்டை ஆட்சி செய்வதாக கருதிய மரபு இருந்தது. அந்த சமர்ப்பணத்தின் அடையாளமாகவே அரச உடைவாள் வைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி ஊர்வலம் தொடங்குறதுக்கு முன்னாடி பத்மநாபபுரம் அரண்மனையில் இந்த உடைவாள் உரிய சடங்கின்படி ஒப்படைக்கப்படுகிறது. இது அரச மரபையும் தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆட்சியின் அடையாளத்தையும் தொடர்ந்து நினைவுபடுத்தும் ஒரு பாரம்பரிய விழா. நிகழ்ச்சியில் இனி பாளையத்து அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் காளிதாசனின் வரிகளில் கே எஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை.
1: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
2: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
0: ஆனா கிளைம் பண்றது கஷ்டமா?
1: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 15 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
3: RBI சொல்கிறது,
1: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.
0: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை.
1: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
2: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
0: ஆனா கிளைம் பண்றது கஷ்டமா?
1: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 15 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
3: RBI சொல்கிறது,
1: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.
4: முக்கடலின் முழக்கமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:34. பண்பலையில் நேர்கள் இணைந்திருப்பது தேநீர் நேரம் குமரி களஞ்சியத்தில். இன்னைக்கு குமரி களஞ்சியத்தில் நவராத்திரி நாயகியின் ஊர்வலத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உடைவாளை ஒப்படைக்கப்பட்ட பிறகுதான் இந்த ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகுது. பொதுவா நவராத்திரி தொடங்குறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி பத்மநாபபுரம் அரண்மனையில் உடைவாள் ஒப்படைப்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு பிறகு தெய்வங்கள் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்படும். மறுநாள் பயணம் தொடர்ந்து களியக்காவிளை வழியாக கேரள மாநிலத்திற்குள் நுழைவாங்க. வழியில முக்கியமான கோயில்கள்ல தங்கி வழிபாடுகள் நடைபெறும். நவராத்திரி தொடங்கும் நாளில் திருவனந்தபுரத்தை சென்றடைவது இந்த பயணத்தின் முக்கியமான மரபு. வழியில் அந்தந்த ஊர் மக்கள் தெய்வங்களை வரவேற்று வழிபடுவார்கள். அப்படி இந்த ஆண்டு எந்த நாளில் இந்த பயணங்கள் ஆரம்பிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அக்டோபர் 9 உடைவாள் ஒப்படைப்பு நிகழ்ச்சி நடைபெற்று பத்மநாபபுரம் அரண்மனையில் சடங்குகள் முடிந்து ஊர்வலம் புறப்பட்டது. 9 இரவு ஊர்வலம் குளித்துறை ஸ்ரீ மகாதேவர் கோவிலை சென்றடைந்து தெய்வங்கள் அங்கே இறக்கி வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. அக்டோபர் 10 பயணம் தொடர்ந்தது. தமிழ்நாடு கேரளா எல்லையான களியக்காவிளையை ஊர்வலம் அடைந்தது. இரவு நெய்யாற்றின் கரை ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலில் ஊர்வலம் சென்றடைந்து தெய்வங்கள் அங்கே இறக்கி வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. அக்டோபர் 11, அதாவது நேற்று, நவராத்திரி தொடங்கிய நாளான நேற்று ஊர்வலம் திருவனந்தபுரத்தை சென்றடைந்தது. நிகழ்ச்சியில் இனி ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் பிரேசுடனின் வரிகளில் மாலதி லட்சுமணன் ஹிப்ஹாப் தமிழா இணைந்து பாடிய அரண்மனை 2 திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
2: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
1: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
2: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர்

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நேரம் பிற்பகல் 3:44 ஆக போது நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் குமரி களஞ்சியத்தில். அதாவது உடைவாள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு 3 தெய்வங்களாகிய சுசீந்திரம், 300 அம்மன், பத்மநாபபுரம், தேவாரக்கெட்டு சரஸ்வதி அம்மன், வெள்ளிமலை குமாரசுவாமி, இந்த 3 தெய்வங்களும் ஊர்வலத்திலிருந்து கலந்து அப்படியே தொடங்கி தமிழ்நாட்டிலிருந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கிழக்கு கோட்டை பகுதியை வந்தடைந்ததும் அரச மரபுடன் தொடர்புடைய வழக்கமான மரியாதைகளும் சடங்குகளும் நடைபெற்று உடைவாள் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலில் உரிய மரியாதையுடன் பெறப்படுகிறது. அதன்பின் 3 தெய்வங்களும் வெவ்வேறு இடங்களில் எழுந்தருள்கின்றன. பத்மநாபபுரத்திலிருந்து வந்த சரஸ்வதி அம்மன் பத்ம தீர்த்தத்தில் ஆராட்டு சடங்கு நடைபெற்ற பிறகு ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலுக்கு அருகில் உள்ள நவராத்திரி மண்டபத்தில் வழிபாட்டிற்காக வைக்கப்படுகிறாள். குமாரசுவாமி, வெள்ளிமலை குமாரசுவாமி ஆரியசாலை தேவி கோயிலில் வழிபாட்டிற்காக வைக்கப்படுகிறார். சுசீந்திரத்தின் 300 நங்கை அம்மன் செந்திட்ட தேவி கோவிலில் எழுந்தருளுகிறார். இந்த 3 தெய்வங்களும் 3 தனித்தனி இடங்களில் வழிபாட்டிற்காக எழுந்தருளினாலும் அவற்றை இணைப்பது நவராத்திரி விழாதான். சரஸ்வதி அம்மன் வழிபாட்டோடு இசைக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் திருவனந்தபுரத்தின் நவராத்திரி விழா ஆன்மீகத்தோடு கலைக்கும் முக்கியம் இடம் கொடுக்கும் விழாவாக அமைகிறது. நிகழ்ச்சியில் இனி வருவது அம்மன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: நேரம் பிற்பகல் 3:50 ஆக போது. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் குமரி களஞ்சியத்தில். ஸோ இப்போ இன்னைக்கு குமரி களஞ்சியம் ரொம்ப சிறப்பாக அம்மனின் அருளோடு அப்படியே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். திருவனந்தபுரத்துக்கு போயாச்சு. தெய்வங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெய்வங்கள் திருவனந்தபுரத்திற்கு சென்று நவராத்திரி வழிபாட்டில் பங்கேற்கின்றன. வழிபாடுகள் நிறைவடைந்ததும் தெய்வங்கள் மீண்டும் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்புகின்றன. இந்த நிகழ்ச்சியும் இவ்விழாவின் ஒரு பகுதிதான். சரஸ்வதி அம்மன் பத்மநாபபுரத்திற்கும் குமாரசுவாமி வெள்ளிமலை கோவிலுக்கும் 300 நங்கை அம்மன் சுசீந்திரத்திற்கும் திரும்புவாங்க. இந்த திரும்பும் பயணம்தான் இந்த பாரம்பரியத்தின் முழுமையை நமக்கு காட்டும். தெய்வங்கள் சொந்த இடங்களிலிருந்து புறப்பட்டு நவராத்திரி வழிபாட்டிற்காக திருவனந்தபுரத்தில் எழுந்தருளி வழிபாடுகள் நிறைவடைந்ததும் மீண்டும் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்புகின்றன. இது பல தலைமுறைகளாக தொடரும் ஒரு வழிபாட்டு மரபு. இந்த ஊர்வலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மாநிலங்களின் காவல்துறையும் இணைந்து செயல்படுவதுதான். தமிழ்நாடு காவல்துறையும் கேரள காவல்துறையும் ஒருங்கிணைந்து ஊர்வலம் செல்லும் பாதையில் பாதுகாப்பு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல், கூட்டத்தை கையாளுதல் போன்ற ஏராளமான ஏற்பாடுகளை செய்கின்றனர். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஆடிவள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்றை.

நேர்களே, இன்று நாம் தேநீர் நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் பத்மநாபபுரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நடைபெறுகிற நவராத்திரி ஊர்வலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். உடைவாள் ஒப்படைப்பு, மூன்று தெய்வங்களின் பயணம், வழியில் நடைபெறும் வரவேற்புகள், திருவனந்தபுரத்தில் நவராத்திரி வழிபாடு, அதன் பிறகு சொந்த இடங்களுக்கு திரும்பும் மரபு, எல்லாமே நம்ம குமரி மண்ணின் வரலாற்று பெருமையை எடுத்து சொல்லும் ஒரு வரலாற்று நிகழ்வு. நம்ம ஊரின் பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்ல அடுத்த தலைமுறைக்கும் இந்த பாரம்பரியத்தை கொண்டு போறதும் நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். பொருளாதாரத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறி

0: கூறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 4:02. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
1: பாரத பிரதமர் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில் முனைவோரின் பங்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக பெண்கள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரை தொழில் முனைவோராக உருவாக்குவதன் மூலம் வேலை வாய்ப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அதிகரிக்க முடியும். இந்த நோக்கத்துடன் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களில் ஒன்றுதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஏப்ரல் மாதம் 5 தொடங்கப்பட்டது. பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் பெண்களும் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு வங்கி கடன் வசதியை கிடைக்கச் செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை வங்கிக் கடன் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கடன் உற்பத்தி, சேவை அல்லது வர்த்தக துறைகளில் புதிய தொழில் தொடங்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு வங்கி கிளையும் குறைந்தபட்சம் 1 பெண் தொழில் முனைவோருக்கும் 1 பட்டியலின அல்லது பழங்குடியின தொழில் முனைவோருக்கும் புதிய தொழில் தொடங்க கடன் வழங்குவதை ஊக்குவிப்பதாகும். உதாரணமாக, 1 பெண் புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனம் தொடங்க விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். தொழில் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு இல்லாத நிலையில் தகுதி மற்றும் வங்கியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப நிதி தடையை ஓரளவு குறைக்க முடியும். இத்திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதுடன் தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல் மற்றும் வங்கிக் கடன் பெறும் நடைமுறைகள் தொடர்பான உதவிகளும் வழங்கப்படுகின்றன. தொழில் முனைவோர் தங்களது தொழில் திட்டம், முதலீட்டு தேவை மற்றும் திருப்பிச் செலுத்தும் திறன் போன்றவற்றை கருத்தில் கொண்டு வங்கியை அணுக வேண்டும். ஒரு தொழிலை தொடங்குவது மட்டுமல்லாமல் அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு திட்டமிடல், சந்தை மற்றும் புரிதல், நிதி மேலாண்மை மற்றும் வாடிக்கையாளர் தேவைகளை அறிதல் ஆகியவையும் அவசியம். எனவே கடன் பெறுவதற்கு முன்பு தொழில் திட்டத்தை தெளிவாக தயாரித்துக் கொள்வது முக்கியமானது. பெண்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் தொழில் முனைவு திறனை வளர்ப்பதன் மூலம் அவர்கள் தங்களுக்கான வருமான வாய்ப்பை உருவாக்குவதுடன் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதற்கான சரியான திட்டமிடலும் உள்ளவர்கள் தங்களது தகுதிக்கு ஏற்ப இத்திட்டத்தின் வாய்ப்புகளை பற்றி வங்கிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அரசு வழிகாட்டுதல்கள் மூலம் தெரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழில் முனைவோரின் கனவுகளுக்கு நிதி ஆதரவு கிடைக்கச் செய்வதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பதே ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

4:06. குட் ஈவினிங் கே கே மக்களே.

நமக்குள்ள இருக்கிற திறமையை எப்படி வெளிப்படுத்துறோம், நம்மளுடைய திறமையை எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படின்னு அதுலதான் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு நம்ம திறமையை யாரும் கவனிக்காம இருக்கலாம், ஆனா நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம திறமையை பார்த்து எல்லாருமே பாராட்டுவாங்க. அதனால பாராட்ட தேடி ஓடாதீங்க, உங்க திறமையை வெளிப்படுத்த ஓடுங்க, பாராட்டு உங்களை தேடி தானாகவே வரும். சரி மக்களே, இப்போ நம்ம சூப்பரான திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா? திரை இசையில வருகிற பாடல் இட்லி கடை திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: இன்று மாலை 5:30
2: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் வாக் பர்னிச்சர் வழங்கும்
3: நவராத்திரி நாயகி
2: நிகழ்ச்சியில்
1: பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் வாக் பர்னிச்சர் நாகர்கோவில்.

குமரி எஃப்எம் 101. இது தெற்கின் பீட்டு, குமரி எஃப்எம் 101 ரிப்பீட்டு. குமரி எஃப்எம் 101 இப்போ கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை இசை.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி எஃப்எம் 101 இப்ப கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை இசை. அடுத்ததாக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து ஏ ஆர் ரஹ்மான் தனுஷ் பாடிய ராயன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: வணக்கம் காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
0: அது வந்து மன்னா.
1: சரி புறப்படுவோம், வாரும்.
0: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
0: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
0: நாம் தானே மன்னா.
1: நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
0: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. குமரி எஃப்எம் 101 இப்ப கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில வருகிற பாடலை பாடியவர்கள் சாய் அபியங்கர், கானாமுத்து, கருப்பு திரைப்படத்திற்காக.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது சரி.

இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி திரை இசை. தொடர்வது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ऐसा था असाधारण शौर्य राइफलमैन संजय कुमार का। वो तब तक युद्ध के मैदान में अडिग रहे जब तक मुश्कोह घाटी के पॉइंट फ्लैट टॉप पर भारतीय सेना का कब्जा नहीं हो गया। इसके बाद भारतीय सेना की चिकित्सा प्लाटून वहां पहुंची और घायल संजय कुमार को सैनिक अस्पताल ले जाया गया।
1: संजय भाई, इधर आओ। क्या जगह था?
2: संजय भाई तो बोल ही नहीं रहे।
3: दुश्मन के आगे अपनी दृढ़ता और निर्भीक प्रयासों के लिए राइफलमैन संजय कुमार को युद्धोपरांत सर्वोच्च सैनिक सम्मान परमवीर चक्र से सम्मानित किया गया। दो जुलाई 2014 को उन्हें सेना में पदोन्नति देकर जूनियर कमीशन ऑफिसर बना दिया गया।
0: देश ऐसे महावीर पराक्रमी शूरवीर योद्धा को कृतज्ञ भाव से नमन करता है।
4: श्रोताओ, अभी आपने सुना कार्यक्रम राइफलमैन संजय कुमार। और अब इसी कार्यक्रम के साथ हम अपने आज के उमंग प्रसारण को विराम देने की आज्ञा चाहेंगे। तो अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु, कुसुमलता, चेतना, अर्शद, प्रसून और हमारे आज के विशेषज्ञ प्रोफेसर सुमन संजय कुमार जी के साथ आज्ञा दीजिए। नमस्कार।
5: उमंग, उमंग, उमंग, उमंग।
6: இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
7: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து அவற்றுக்கு தடை விதிப்பதற்கு பதிலாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றுக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ்

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நவராத்திரி திருநாளும் வந்தாச்சு, அம்பிகையின் அருளும் நிறைஞ்சாச்சு. அன்று முதல் இன்று வரை வெளிவந்த அன்னையை போற்றும் இனிய பாடல்கள் வருகிறது முல்லைச்சர நிகழ்ச்சியில். காலங்கள் மாறினாலும் பக்தி மனம் மாறாத அந்த திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பக்தி மனம் கமழும் ஆதிபராசக்தி திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜனின் கம்பீர குரலில், கண்ணதாசனின் அழகிய வரிகளில், கே வி மகாதேவனின் இனிய இசையில் மலர்ந்த பாடலை இந்த நவராத்திரி விழாவின் முதல் பாடலாக கேட்டு ரசிக்கலாம்.

0: முக்திம் சகல சுரருதாம் சர்வ சம்பத் பிரதாத்ரி.
1: பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே. பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல்லே,

சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி, பத்திரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடி அம்மா, காத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101. அன்னையின் அருளை பாடல்களில் ரசித்து பக்தியின் இனிமையில் மனதை நனைத்து நவராத்திரி சிறப்பு பாடல்களோடு உங்கள் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். அன்னையின் அழகையும் அருளையும் இசையில் ரசிக்கலாம். SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவின் குரல்களில் வாணியின் அழகிய வரிகளில் மலர்ந்த பாடல்தான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அம்மன்.

குமரி பண்பலை 101 இப்போது கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். ஒன்பது இரவிலும் அன்னையின் அருளை போற்றுவோம், பக்தியும் மகிழ்ச்சியும் சேர்த்து நவராத்திரியை கொண்டாடுவோம், அம்மனின் அருளால் வாழ்வில் ஆனந்தம் பூத்திடச் செய்வோம். அன்னையின் அருளே ஆனந்தம், அவள் பாதமே நமக்கு சரணம். கே எஸ் சித்ராவின் இனிய குரலிலும் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையிலும் ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய அம்மன் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

மலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். அன்னையின் அருள் சுமந்து வரும் இனிய கானங்கள், பக்தியில் மனதை நனைய செய்யும் தெய்வீக ராகங்கள், இதோ உங்கள் செவிகளுக்கு நவராத்திரி சிறப்பு பாடல்கள். அருளில் மனம் மலரட்டும், பக்தி பாடலில் உள்ளம் கரையட்டும். இதோ கோட்டை மாரியம்மன் திரைப்படத்தில் இருந்து ஸ்வர்ணலதாவின் இனிய குரலில் தேவாவின் இசையில் ஒரு தெய்வீக பாடல்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.

0: இதுவரை கேட்ட நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள நவராத்திரி ஸ்பெஷலான பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. நேரம் 5:30.
1: நாகர்கோவில் ஒழுங்கினசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் இன்று
2: பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்
1: சிறப்பு நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
1: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர், ஒழுங்கினசேரி நாகர்கோவில்.
1: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர், ஒழுங்கினசேரி நாகர்கோவில்.
1: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர், ஒழுங்கினசேரி நாகர்கோவில்.

0: அன்னையின் அருளையும் பக்தர்களின் பக்தி பரவசத்தையும் நேரில் கண்டு உங்கள் செவிகளுக்கு கொண்டு வரும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியை உங்கள் மனங்களோடு இணைந்து தொகுத்து வழங்குபவர்கள் RJA கலைமகள் மற்றும் RJR வதனஸ்ரீ. வாங்க, பக்தி மனம் கமழும் திருக்கோவிலின் திருவாசல் வழியே நாமும் ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். வணக்கம்.
1: வணக்கம். புத்தகம் அக்கமாலை வரபயம் பொருந்து கையாள் முத்தணி அணிவாள் வெள்ளை முளரி வாசனத்தாள் அன் மண்ணில் சத்தமோடு அத்தம் கண்ட தவளமைவாணி உத்தம மனைவி வெண்தூது உடையாள் தாழனைகள் போற்றி. வணக்கம் அன்பு நேயர்களே, குமரி பண்பலை 101 வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு நேர்லை நிகழ்ச்சியில் இரண்டாம் நாளான இன்று நாம் பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவிலை தரிசிக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்கள். இந்த கோவில் வந்து தக்கிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் சரித்திர நினைவு சின்னமாகவும் திகழும் பத்மநாபபுரம் கோட்டை வளாகத்திலேயே மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கு இந்த பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில். சரஸ் அப்படின்னா பொய்கை, வதி என்றால் வசிப்பவள், சரஸ்வதி என்றால் மனம் என்னும் பொய்கையில் வசிப்பவள் அப்படின்னு பொருள். நேர்களே, இந்த ஆலயத்தில் உள்ள சரஸ்வதி அம்மன் சிலை பஞ்சலோகத்தால் ஆனது. இங்க திருவிதாங்கூர் மன்னர் காலத்துல பத்மநாபபுரம் அரண்மனையில நவராத்திரி விழா வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டு வந்துச்சு. 1840 சுவாதி திருநாள் மகாராஜா காலத்துல இருந்து இந்த நவராத்திரி விழா திருவனந்தபுரத்துக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த கோவில்ல உள்ளவங்களே சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த கால வரலாறு எல்லாம் பத்தி சொல்லுவாங்க. இந்த கோவில்ல உள்ள செயலாளர் இப்போ நம்ம கூட பேசுறாரு.
2: என்னுடைய பெயர் விஜயராகவன்.

0: கடந்த 36 வருடங்களாக இந்த கோவிலில் செயலாளராக பணியாற்றி திருப்பணிகள் செய்து வருகிறேன். இந்த தேவாரக்கட்டு சரஸ்வதி கோவில் எனப்படுவது, பண்டைய காலத்தில் இது ஹோமப்பொறை நீராழி, அதனுள் திரு ஆதிகே சிவன் சயனித்திருக்கிறார். அவருக்கு திருப்பாவை திருவம்பாவை பாடி முடித்துவிட்டு அந்த ஓலைச்சுவடிகளை சுருட்டி வைத்திருக்கின்ற பீடம் அதுதான் தேவார பீடம். 175 வருடங்களுக்கு முன்னால், இது 500 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். 175 வருடங்களுக்கு பின்னால் தலைநகரம் திருவனந்தபுரத்துக்கு மாற்றின பிறகு இந்த சரஸ்வதியை அரண்மனையிலிருந்து இந்த தேவாரப்புரை, அதாவது தேவாரங்கள் வைத்து பூஜித்த இடத்தில் மாற்றி அமர்த்தி பொதுமக்களுக்கு தரிசனத்துக்கு வைத்தார்கள். அதனால் இந்த இடம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் கோவில் என அழைக்கப்படுகிறது. சரஸ்வதி மேற்கு முகமாக திருவட்டார் ஆதிகேசவன் சயனித்திருக்கின்ற திசையை பார்த்து மேற்கு முகமாக அமர்ந்திருக்கிறார். அவருடைய வலதுகை பக்கம் நரசிம்மவும் இடதுகை பக்கம் வேத வியாசனும் அருள்வாளிக்கிறார்கள். அதனுடைய பக்கத்தில் திருமூலவர் என்று மூன்று தேசங்களில் உள்ள, மூன்று இடங்களில் உள்ள சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அந்த நாளில் கோட்டயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வைக்கம், ஏற்றுமானூர், கடுத்துருத்தி என்ற மூன்று சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசிக்க வேண்டும். அது முடியாத பட்சம் மகாராஜா மூன்று லிங்கங்களை இங்கு வைத்து அதை பிரதிஷ்டித்திருக்கிறார்கள். இந்த கோவிலானது அமைப்பு நம்முடைய பத்மநாபர அரண்மனையினுள் ஆராட்டு தேவியை பத்மநாப சுவாமியை நோக்கி அமர்ந்திருக்கிறது. மிச்ச மீதி உள்ள டீட்டெயில்கள் எல்லாம் நம்மளுடைய சொல்வார்கள்.
1: வணக்கம் சார், உங்க பேரு சொல்லுங்க.
2: வேலுத்தம்பி.
1: சொல்லுங்க சார்.
2: இது வந்து சரஸ்வதி அம்மன் டெம்பிள், பத்மநாபபுரம், தக்கலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. பத்மநாபபுரம் பேலஸினுடைய உள்ளிலே இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த கோவிலினுடைய வர்றாரு பார்த்தா கம்பன் வந்து பூஜை பண்ணின, கொண்டு நடந்து பூஜை பண்ண விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை கம்பனுடைய கடைசி காலத்துல அவர் நல்ல ஒரு இடத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த விக்கிரகத்தை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று பார்க்கும்போது திருவிதாங்கூர் மன்னர்களிடம் ஒப்படைக்கலாம் என்ற ஒரு இதில் அவர் யாரோ கொண்டு, அவர் அது கொண்டு வந்து திருவிதாங்கூர் மன்னரிடம் ஒப்படைச்சது. அந்த விக்கிரகத்தை திருவிதாங்கூர் மன்னர் பேலஸுக்குள்ளேயே வந்து பிரதிஷ்டை பண்ணி அவர்கள் டெய்லி வந்து கும்பிட்டு இருந்தாங்க அந்த விக்கிரகம். இப்போ சரஸ்வதி தேவி திருவனந்தபுரத்துக்கு பேலஸ் மாற்றினதுக்கப்புறம் அங்கே கொண்டு போயிருக்காங்க. 2 தடவை ராஜாவ திருவனந்தபுரத்தில் எல்லா டைம்ல மாவேலிக்கரையிலையும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு 18 நாள் விழாவாக நடந்துட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நாள் முன்னிறுத்தி நங்கை வந்து சுசீந்தம் கோவிலிருந்து இப்போ 8ஆம் தேதி புறப்பட்டாங்க. புறப்பட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளுடைய பத்மநாபபுரத்தில் வந்து அமர்ந்திருந்தாங்க. மறுநாளை காலையில் 9ஆம் தேதி காலையில் நம்முடைய குமாரகோவில் வேலிமலை முருகன் அங்கிருந்து புறப்பட்டு பத்மநாபபுரத்துக்கு வந்தார். பத்மநாபபுரத்திலிருந்து காலையில் முன்னிறுத்தி நங்கையும் முருகனுமாக நம்முடைய சரஸ்வதியம்மன் கோவிலுக்கு வருவாங்க. இங்கே வந்து நடக்கிற விழா என்னன்னா, ராஜாவுடைய வாள் இருக்கு, உடவாள், அது உடவாள் மாற்ற அதுக்கு கேரளா தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ரெண்டு தேவஸ்வம் போர்டு அவங்க எல்லாமே வருவாங்க. அதில் வாள்கள் எடுத்து மாற்றி அந்த வாள் கைமாற்றம் செய்யப்பட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு தேவஸ்வம் போர்ட்டை கொடுத்து அவங்களுடைய ராஜாவினுடைய பிரதிநிதி அந்த வாளை எடுத்துகிட்டு போவார். அந்த வாளோட வந்து அம்மனுடைய சிலை, ஆக்சுவலாக வந்து உற்சவமூர்த்தி அல்ல, ஒரிஜினல் சிலை தான் இங்கேருந்து அங்கே போகுது. இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணலை, அம்மனுடையது உற்சவமூர்த்தியை வச்சு, அதாவது பிரதிஷ்டை வச்சு பண்ணிட்டு இருக்கு. அந்த சிலையை தான் எடுத்துட்டு போகிறாங்க. அந்த சிலையை எடுத்துட்டு அன்னைக்கு 9ஆம் தேதி காலையில் இங்கேருந்து கிளம்பி இரவு 1.5 ஆண்டின உடனே குழுத்தறையில் தங்குறாங்க. குழுத்தறையில் தங்கிட்டு மறுநாளைக்கு காலையில், இதுக்கிடையில் பயங்கரமான வரவேற்புகள் நடக்குது. இவ்வளோ தூரம் போயிட்டு குழுத்தறை போகிறதுக்கு இரவு 12-1 மணிக்கு மேலே ஆயிடுது. அங்கேருந்து மறுநாளை காலையில் 10ஆம் தேதி கிளம்பி நெய்யாற்றுங்கரைக்கு போனாங்க. நெய்யாற்றுங்கரையில் வந்து அதே மாதிரி இது பண்ணிட்டு 11ஆம் தேதி காலையில், நேற்று காலையில் நெய்யாற்றுங்கரையிலேருந்து கிளம்பி திருவனந்தபுரத்துக்கு சேர்ந்தாங்க. திருவனந்தபுரத்தில் போனதுக்கப்புறம் ராஜா பத்மநாப சுவாமி டெம்பிளில் பூஜா மண்டபத்தில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அதற்காக 3 பேருமே அங்கே வருவாங்க. அங்கேருந்து ராஜாவுக்கு இது பொற்கிழியை வாங்கிட்டு முருகனும் அம்மனும் அங்கேருந்து புறப்படுவாங்க. அம்மன் வந்து செந்துட்டையில் வந்து உட்காருவாங்க.

0: முருகன் வந்து ஆரியசாலையில உட்காருவாங்க. அதை முடிச்சுட்டு உடனே சரஸ்வதி தேவி அங்க வந்து மண்டபத்தில் போய் உட்கார்றாங்க. இன்னைக்கு காலையில் 8:30 அங்க பூஜை வச்சு இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஒவ்வொரு ஆறும் தாண்டும் போது ஒரு நாளைக்கு தங்குவாங்க. அதுதான் அதனுடைய சரித்திர வரலாறு.
1: ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப டீட்டெயில்ஸாவே சொன்னீங்க. சரஸ்வதி அப்படின்னா ஞான வடிவானவள். ஞானம் எங்கிருக்கிறதோ அங்கே பணிவு இருக்கும். நான்கு கரங்களை கொண்டவளாகவும் வெண்பட்டு உடை கொடுத்து வெண் தாமரையில் அமர்ந்து ஒரு கையில் அட்சமாலையும் மற்றொரு கையில் ஏட்டுச்சுவடியும் இருக்க, முன்கைகள் இரண்டிலும் வீணையை தாங்கி இருக்கும் கலைவாணியோ அனைத்து உயிர்களின் நாவலும் வீற்றிருக்கிறாள் என்கிறது கந்த புராணம். பாட்டும் பொருளும் பொருளாய் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படிவின் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர்த்தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிம பேடே சகலகலா வல்லியே அப்படின்னு குமர குருபரர் பாடுகிறார். இப்ப நிகழ்ச்சியை கலைமுகம் தொடர்கிறாங்க.
2: வணக்கம் நேர்களே. கல்வி இசை ஞானத்தை தரக்கூடிய அன்பானவள் சரஸ்வதி வெண்ணிற ஆடை அணிந்து நான்கு கைகளில் மாலை ஏந்தி ஏட்டுச்சுவடியும் வீணையும் ஏந்திய பாசக்காரி அன்னப்பறவை வாகினியாக அழகிய தோற்றம் கொண்டவள். கலைமகளாகிய இவளது கையில் இருக்கும் ஜப மாலைக்கு அட்சமாலை அப்படின்னு பேராம். இம்மாலை சமஸ்கிருதத்தின் எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு சமமாக 56 மணிகளை உடையதாக உள்ளது. அதாவது மொழி வடிவில் மாலை உள்ளதாக கூறுகின்றனர். கல்வி தெய்வமான சரஸ்வதியை பற்றிய தமிழில் சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை கம்பரும் சகலகலாவல்லி மாலை என்ற நூலை குமரகுருபரும் இயற்றியுள்ளார்கள். நாகர்கோயிலிருந்து ஒரு அரை மணி நேரத்துல இந்த பத்மநாபபுரம் அரண்மனைக்கு வந்துடலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கதையுடன் கூடிய சிறப்பானதொரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்ட வரலாற்றோட தொடர்புடையது. திருவிதாங்கூர் மன்னர் வந்து வணங்கி சென்ற கோவில். நினைத்து பார்த்தால் பரவசம் வரும் பக்திமயமான கல்வி தெய்வத்திற்கு அமைக்கப்பட்ட கோவில். கோவில் கருவறை திருமேனி சங்கப்புலவர் கம்பர் வழிபட்ட சரஸ்வதி அம்மனின் பஞ்சலோக விக்கிரகம். ஏற்கனவே சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியோட சிலை வந்து கவி சக்கரவர்த்தி கம்பருடையதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மன்னருடைய காலகட்டங்கள் பார்த்தா மன்னரும் புலவரும் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்புடையவர்கள். கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்து தன்னுடைய மகனாகிய அம்பிகாபதி அமராவதி கதை கேட்டிருப்போம். அதுல அம்பிகாபதியோட வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய கடைசி காலத்துல எங்கு போகணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அலை என்ன ஓட்டத்துல அவரு தான் வழிபட்ட அந்த சரஸ்வதி தேவி சிலையை கொண்டுட்டு எல்லா இடமும் போகும்போது இங்க வேணாட்டுக்கு வந்தாராம். எந்த மன்னரிடம் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது இங்க வேணாட்டுல இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் மன்னர்ல அந்த சிலையை சமர்ப்பித்ததாக வரலாறு உண்டு. இந்த செய்தி வந்து நம்ம வள்ளியூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல கூட கல்வெட்டுகள்ல பதிக்கப்பட்டு. அதாவது கம்பூர் வந்து அந்த சிலையை வந்து முருகன் கோவில் வள்ளியூர்ல இருக்கக்கூடிய அந்த கோயில்ல வச்சு வழிபட்டு அங்கிருந்து இங்குள்ள திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட வந்து கொடுத்ததாக வரலாறு இருக்கு. இந்த கோவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து கோயில் வந்து நடை 5 மணிக்கு தான் திறந்திருக்கு. இந்த கோயில்ல இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கு, பூஜைகள் நடைபெற இருக்கு, அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கு. அதாவது சரஸ்வதி பூஜை காலங்கள் நவராத்திரி நாயகியோட காலங்கள்ல இது சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறது. பத்மநாபபுரம் அரண்மனைக்கு உள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த இடத்துலதான் மன்னர் வந்திருப்பாங்க, இந்த இடத்துலதான் மக்கள் அவர் கூட இருந்திருப்பாங்க, இந்த இடத்துலதான் படைப்பருவாரங்களோட அவர் இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடமா இருக்கு. இந்த கோயில வந்திருக்கக்கூடிய ஒருத்தவங்க சந்திக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, நீங்க இந்த கோயில என்னவா இருக்கீங்க, இந்த கோயில பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க.
3: என் பேர் சிவகுமார், நான் கோயில் உள்ள கமிட்டி மெம்பர். இந்த கோயிலின் முக்கியத்துவத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோயில இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துகிறது. இந்த திருவிழாவுக்கு முன்னாடி இந்த உதவி சப் கலெக்டர் அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் வந்து கமிட்டி மெம்பர்ஸு அரண்மனையில் உள்ளவங்க கேரள அரசாங்கத்திலிருந்து வந்து இல்லை தமிழ்நாடு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அதிகாரிகள் மீட்டிங்கில் கலந்து கொண்டாங்க. அப்போ யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்னென்ன குறைகள் அதை உடனே நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பண்ணாங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. நிறைய யானை வந்து வரும்போது இந்த வெயில் அதிகமாக இருக்குமே யானைக்கு நிறைய சிரமமாக இருக்குமே அப்படின்லாம் செல்லாமல் சொன்னாங்க. அப்போ யானை நடக்காமல் இருக்கு தண்ணி ரோடு உள்ள தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாங்க. அப்போ பக்தர்கள் வந்து வெந்தீரில் இந்த வெயில்னால ரொம்ப கஷ்டமா இருக்கும், கையில வச்சிருந்த தண்ணியை சுடு தண்ணீராக மாறி போவோம், அதுக்கு என்ன செய்யலன்னா அப்போ அங்கங்க தண்ணீர் வந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பின்ன இங்கே ரொம்ப லேட் ஆகும், இப்படி பூஜைகள் முடிச்சு சாமி போகிற லேட்டாக

0: ஒரு குறிப்பு சொன்னாங்க. அப்ப வந்து கூட ரெண்டு மூணு பூசாரிகளை வச்சு விரைவுபடுத்தணும், அதனால மக்கள் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க கூடாது அப்படின்னாங்க. அப்ப இந்த அது முடிஞ்சு அந்த மீட்டிங் வந்து சிறப்பாக நடைபெறுது. அப்புறம் இந்த விழா அன்னைக்கு மாவட்ட ஆட்சியாரும் மாவட்ட காவல்துறையினரும் மற்றும் நாகூர் சப் கலெக்டரு இந்த தக்கலையில் இருக்கும் சப் கலெக்டர்லாம் வந்து அந்த தேவசம்பூர்லேருந்து ஜேசி தேவசம்பூர் அதிகாரிகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பித்து சரசியம்மன் கோயில தொழு எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். பின்ன ஊருக்காரங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சாமி வெளியே போகும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் திருக்கஞ்சாத்து, திருக்கஞ்சாத்துனா அந்த வீட்டு நிலையில தேங்காய் பழத்தட்டெல்லாம் வச்சு சாமிக்கு கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணி அவங்க மகிழ்ச்சி இருக்கக்கூடியெல்லாம் பிரசாதம் கொடுத்து இது பண்ணுவாங்க. பக்கத்தில் கோயில்லையும் அந்த சாமி போகிற அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடி அன்னைக்கு எல்லாத்தையும் அங்கே இங்கே இந்த விநாயகர் கோயிலில் வந்து அன்னைக்கு தைசை தான் கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க. அதே மாதிரி பேலஸ் நிர்வாகம் வந்து அந்த விஐபிஸ் எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா அரேஞ்ச் பண்ணாங்க. மற்ற இல்லை பல கேரளாவிலேருந்தும் விஐபிஸ் இங்கே உள்ள விஐபிஸ்லாம் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழா.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த நவராத்திரி காலங்கள்ல அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாமே ஒரு நம்ம நினைச்சு பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம காலங்கடந்தும் இவ்வளவு ஒரு சிறப்பான விசேஷம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல நாமளும் நம்ம குமரி பண்பலை நூற்றோட்டின் சார்பாக நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில இணைஞ்சிருக்கிறோம். இப்ப வந்து பார்த்தா யானைகள் பத்தி சொன்னாங்க. நம்ம வந்து வேளநாடுன்னு இதை மட்டும் சொல்லுவாங்க. வேநாடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வேநாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா வேளம் அப்படிங்கறது யானையின் அழகிய தமிழ் பெயர். முன்பு யானைகள் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி காணப்பட்டுச்சான். அதனால வேளம் நிறைந்த நாடு வேளநாடு அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் அது வேநாடு அப்படின்னு ஆச்சான். சேரமன்னன் சேரமான் பெருமான் காலத்துல கிபி 789-825 வேநாட்டை வந்து 300 பேர் கொண்ட ஒரு குழு வந்து நிர்வாகம் செய்ததாக சொல்லப்படுது. வேநாட்டை இறுதியாக ஆண்ட மன்னர் வந்து பால மார்த்தாண்டன். அவருடைய மறைவுக்கு பின்னாடி கிபி 1758 அவருக்கு பின்னாடி வந்த கார்த்திகை திருநாள் ராமவர்மன் வந்து தலைநகரை வந்து இந்த பத்மநாபபுரத்துல இருந்து திருவனந்தபுரத்திற்கு மாற்றி பின்னர் இந்த பகுதி வந்து திருவாங்கூர் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டதா வரலாறும் இருக்கு. வேநாட்டு மன்னரிடம்தான் கம்பர் வந்து தான் வணங்கிய சரஸ்வதி விக்கிரகத்தை கொடுத்ததாகவும் வரலாறு இருக்கு. இப்ப வந்து கோயில்ல வந்து நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அதாவது பூஜைகள் ஆரம்பமாக நேரம் இருக்கு. அதுல ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாடல் பாடுறதா சொல்லியிருக்காங்க நம்மள்ட்ட. அவங்க பேர் என்ன? வணக்கம்மா.
2: ரேணுகா சுரேஷ்.
1: எங்க இருந்து வரீங்க நீங்க?
2: இந்த ஊர்ல தான், பத்மநாபபுரம்.
1: சரி, அப்ப கோயிலோட ஒன்றிய வாழ்க்கை நம்ம பயணம் அப்படிதானே? சரி, உங்களோட பேர்?
2: வணக்கம்மா, என்னோட பேரு ஜோதி. நான் இந்த ஊர்ல இருந்தேன்.
1: சரி, உங்களுக்கு நீங்க பாடல் பாடுறதா சொன்னீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துமே பாடலாம்.

0: அழகி சரஸ்வதி பஞ்சலோக திருமேனியாள், அவளை பத்தின ஒரு அருமையான பாடலும் நம்ம கேட்டோம். இன்னைக்கு நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில மேற்கு நோக்கி அமைந்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றாள். அந்த கோலத்தை அந்த காலத்திலையும் இப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த கோலத்தை தான் அந்த காலத்தையும் மன்னரும் மக்களும் வழிபட்டு வந்தனர் அப்படிங்கறத நினைக்கும் போதே இன்னைக்கு குமரி பண்பலை நூற்றொன்றின் சார்பாக நேயர்கள் எல்லாருமே அதை மனக்கண்ணில் நிறுத்திக்கலாம். இப்ப நிகழ்ச்சியை வதன ஸ்ரீ பரமேஸ் தொடங்குறாங்க.
1: இல்லமே ஆலயம் போல் மாறுகிற அற்புதமான விழாதான் இந்த நவராத்திரி. அகிலத்தின் அனைத்துமாக அம்பிகையே விளங்குகிறாள் என்பதை உணர்த்தும் விழாவே இந்த நவராத்திரி. யாதேவி சர்வ போதேஷு மாத்ருலூவேன சமஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹா என்று அம்பிகையின் அருமை பெருமைகளை போற்றுகிறது தேவி மகாத்மியம். கலசத்திலோ கும்பத்திலோ அம்பாளை எழுந்தருள செய்து பல வகையான பொம்மைகளிலும் அவளின் திருவடிவை வழிபட்டு குழந்தை முதல் மூதாட்டி வரையான பெண்களில் தேவியின் வடிவை கண்டு அவளது அருளை வா நாடி நிற்கும் நல்ல ஒரு விழாவே இந்த நவராத்திரி. பங்குனி மாசத்துல ஸ்ரீராமநவமியொட்டி கொண்டாடப்படுவது வந்து வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்றோம். ஆடி மாசத்துல ஆஷாட நவராத்திரி, மாசி மாசத்துல மக நவராத்திரி, வட மாநிலங்கள் வந்து கொண்டாடப்படுறது வழக்கமா இருக்கு. அம்பிகை ஆனவள் மகிஷாசுரனை வதம் செய்வதற்கு முன்னாடி 9 நாட்கள் தவம் புரிந்து விஜயதசமி அன்னைக்கு மகிஷனை அழித்து அனைவரையும் காத்து ரட்சித்தார். எனவேதான் நாம் இந்த 9 நாட்கள் இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம் அப்படிங்கறதான் புராண வரலாறு. நவராத்திரி தினங்கள்ல வந்து முதல் 3 நாட்கள் வந்து ஸ்ரீ துர்கா தேவியையும், அடுத்து வரும் 3 நாட்கள் ஸ்ரீ லட்சுமி தேவியையும், கடைசி 3 நாட்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியும் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றது புராணம். தத்துவம் அடங்கி இருக்கிறது நேர்களே. துர்க்கை என்பவள் தீமையை அழிப்பவள். முதல் 3 நாட்களும் நமது தமோ குணம், அதாவது நமது கோபம் மாணவம் தீய சொல் இதையெல்லாம் அழிப்பவளாக அன்னை விளங்குகிறாள். தபோ குணங்கள் அழிந்துவிட்டால் இறை சிந்தனை எப்போதும் இருக்கும், மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். எனவேதான் அடுத்த 3 நாட்கள் திருமகளை வணங்குறோம். செல்வமும் நல்ல மனமும் இருந்தால் போதாதே, அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்த கல்வி அறிவும் புத்து சாதுரியமும் வேண்டுமே. அதை அருளத்தான் நவராத்திரியோட கடைசி 3 நாட்கள் வந்து சரஸ்வதியை வழிபடுறோம். இந்த ஒரு அருமையான நாட்கள்ல நவராத்திரியோட 2ஆம் நாள் இன்றைக்கு வந்து குமரி பண்பலை 101 சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக நாம இப்போ பத்மபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில நேரலை நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கோம். நேர்கள் இந்த அம்மன் அருள் பெற்றுட்டு இருக்காங்க. இந்த கோவிலோட நிர்வாகி ஒருவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா, உங்க பேரை சொல்லுங்க.
2: மேற்கு தர்சனம், அதாவது படிஞ்சாறு திசையை பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய தேவி தான் நம்ம தேவி. இது வந்து தேவி வந்து நம்ம பூஜைக்கு திருவந்திரத்துக்கு நம்ம போனாலும் நம்ம இங்க நவராத்திரி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். இன்னைக்கு காலையில வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்ட மேல இந்த பீடத்துக்கு மேல உண்டு, அதுக்கு மேல கும்பம் ஜெபிச்சு வச்சு நம்ம அந்த பூஜை வச்சு அந்த பரிபாடியை நம்ம தொடங்கி,
1: அதாவது சரஸ்வதி அம்மன் வந்து அங்க போயிருக்கனால சரஸ்வதியை வந்து பிரதிஷ்ட பண்ணி கும்பத்துல வச்சு இங்க இந்த நாட்கள் 9 நாட்கள் வழிபடுறீங்க.
2: அதாவது அம்மன் வந்து இங்க உள்ள இருப்பு வசம் எப்படின்னு கேட்டா, வலபாகம் வல அம்மனுக்கு வலது பாகம் நரசிம்மூர்த்தி, இடது பாகம் வேத வேச, இவங்க ரெண்டு பேரும் அம்மன் போனாலும் ரெண்டு இந்த உபாசன விக்கிரகம் இங்க தான் இருக்காங்க. நடுவுல தான் சரசிகம் இருப்பாங்க. அவங்க வந்து சகட விக்கிரகம் ஆனதுனால அவங்க வந்து பூசைக்கு அவங்க திருவந்திரத்துக்கு போயாச்சு. அப்போ அந்த இருக்கக்கூடிய பீடத்துல வந்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்ட பண்ணிட்டு அதுக்கு மேல அம்மனை ஆவாகிச்சு நம்ம இங்க பூசை வச்சு நம்ம இந்த விழாவை தொடங்குறோம். அதான் அந்த நவராத்திரி பண்டிகையில நம்ம உள்ள இங்க உள்ள சிறப்பான விஷயம் இதாகும். 10 நாளும் 9 நாளும் கலை நிகழ்ச்சிகள், அந்த நம்ம சரஸ்வதி டெம்பிளுக்கு எது பொருத்தமோ அந்த கலை நிகழ்ச்சிகள் தான் நம்ம இங்க நம்ம நடத்தி கொண்டு இருக்கணும். அதாவது சங்கீத கச்சேரிகள், வாத்திய தாளங்கள், அதுக்கெல்லாம் கச்சேரிகள். இன்னைக்கு வந்து ஒரு தபல அரங்கேற்ற அந்த நிகழ்ச்சி நடக்க போறது. மற்றபடி வீண கச்சேரி, வயலின் கச்சேரி, பரதநாட்டியம், இதே மாதிரி நம்ம கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இங்க வந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். நல்ல செல்வாக்கு புறத்த எல்லாம் நிறைய நிறைய இந்த வித்தியாரம்பத்துக்கு எல்லாம் ஏராளமான மக்கள் ஃப்ரம் கேரளா ஆல்சோ வெளியிலிருந்து நிறைய பேர் இங்க வருவாங்க. மூலஸ்தானத்துல வச்சு ஏடு தொடங்கக்கூடியது ரொம்ப முக்கியம். நல்ல முறையில வெளியிலிருந்து எஸ்பெஷலி கேரளாவிலிருந்து நிறைய மக்கள் இங்க வந்து கலந்து நம்ம விஜயதசமியில பிள்ளைகளை ஏடுக்கு எழுத்துக்கு

0: காட்டக்கூடிய அந்த வழக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இங்க நமக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, நாங்க வந்து யார்கிட்ட இருந்தும் ஒரு பைசா வசூல் பண்ண கிடையாது. நம்ம வந்து ஸ்பான்சர்ஸை பார்த்து அவங்க அப்படியே அந்த கச்சேரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் நம்ம கொண்டு போய் போயிட்டு இருக்கோம். 35-36 வருஷம் ஆச்சு இங்கே நாங்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அது இப்போ ஸ்ரீ தேவாரக்கட்டு சரஸ்வதி டெம்பிள் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ நல்ல முறையில் தேவிக்கு அனுகிரகம் கொண்டு நல்ல முறையில் அது போயிட்டு இருக்கு.
1: இந்த நவராத்திரி தினங்கள்ல என்னென்ன பூஜைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, இல்லாம இந்த வருஷத்துல ஒரு வருஷம் அப்படின்னு என்னென்ன விசேஷ தினங்கள்லாம் இருக்கு?
0: விசேஷ தினங்கள் நம்ம பௌர்ணமி தோறும், நம்ம பௌர்ணமி ஒரு பௌர்ணமி நாளும் பௌர்ணமி பூஜை இங்க நடத்துவோம். இந்த பௌர்ணமி பூஜையில வந்து திருவிளக்கு பூஜை ரொம்ப முக்கியம். மற்றபடி அம்மனுக்கு அந்த காலை நேரத்திலையும் அந்த சந்தியா நேரத்திலையும் நைட்டு நேரத்திலையும் இந்த மூணு நேரம் நம்ம பூஜை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆடி செவ்வாய், அதாவது இந்த ஆடி மாதம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் நாலு ஒரு மாதம் லஞ்சான அஞ்சு நம்ம இங்கே பூஜைகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். மற்றபடி இந்த நவராத்திரி திருவிழா அது 10 நாளும் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான் இந்த கோவிலை பொறுத்த அளவில் இங்கே விசேஷால் பூஜை நடத்தி இவ்வளவு நாள் தான் இங்கே நடந்துட்டு.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. நவராத்திரி அப்படின்னு நமக்கு நினைவு கூறுவது கோல்தான், கொலு வைப்பதுல கூட தத்துவம் இருக்கு. அது ஆன்மா படிப்படியாக பரிணாமம் அடைந்து ஓரறிவு முதல் ஐந்தறிவு உயிரினங்கள் தொடங்கி ஆறறிவு நிலையையும் கண்டு அதனையும் தாண்டி படிப்படியாக தெய்வீ நிலையை அடைகிறது. இந்த நிலையை அடையும் ஆன்மாவை அம்பிகை தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொள்கிறார். இதை விளக்கும் பொருட்டு தான் கொலுவில 9 படிகள் வைத்து பொம்மைகளை வைத்து வழிபடுறோம்.
2: அதாவது கல்விக்கு அதிபதியான கலைமகளையே தன் கவிதை வரிகளால வியக்க வைத்தவர் கம்பர். அவர் வணங்கி வழிபட்ட ஒரு தேவி சிலைதான் இங்க இருக்கு. அத அந்த கோயில்லதான் நம்ம இருக்கோம். குமரி பண்பலை 101 சார்பாக இன்னைக்கு நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை கேட்டுட்டே இருக்கோம். இப்ப நம்ம தேவியை பற்றி ஒரு அற்புதமான பாடல் ஒண்ணு கூட இருக்கு, அதையும் பாட போறாங்க, பாடலாமா?

0: ரொம்ப அருமையா பாடினாங்க. அதாவது அந்தாதி அப்படின்னா பாடலோட இறுதி வரிகள்ல இருக்கிற கடைசி சொல், அதாவது சரஸ்வதி அந்தாதி கம்பர் பாடி அருளியிருக்காரு. அந்த பாடலோட தொடக்க சொல்லாக வரும்படி அடுத்த வரி, அந்த முதலோட முதல் பாடல்ல இருக்கக்கூடிய கடைசி சொல் வந்து அடுத்த பாடலோட தொடக்க சொல்லாக வருங்கிற, அதுதான் வந்து அந்தாதி. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள், என் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கி வாராது இடர். அதுதான் வந்து அந்தாதிங்கிறதுல ஒரு வார்த்தை. தூய பளிங்கு அப்படிங்கிறது வந்து தூய பளிங்கு போன்ற நிறமுடையவள் என் தாய் சரஸ்வதி, உலகில் உள்ள 64 கலைகளையும் எனக்கு புரிய வைக்கும் அன்பான அன்னை என் உள்ளத்தின் உள்ளே எப்போதும் வீற்றிருப்பாள், அவள் அருளால் எனக்கு இனி எந்த துன்பமும் நேராது. இந்த மாதிரி நிறைய அந்தாதி தான் எழுதியிருக்காரு. நிகழ்ச்சி வந்து வதன சி பரமேஸ் தொடங்குறாங்க. திரும்பவும்
1: பக்தர்களின் அனைத்து விதமான குறைகளையும் தன் அருள் பார்வையால் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்வளிக்கிறாள் அம்பிகை. நவராத்திரி தினங்கள்ல வந்து தேவி மகாத்மியம், அபிராமி அந்தாதி, துர்கா அஷ்டகம், கனகதாரா ஸ்தோத்திரம், சகனகலாவல்லி மாலை, சரஸ்வதி அந்தாதி, இதையெல்லாம் சொல்லி வழிபடலாம். ஏகார ரூபியா எங்கும் நிறுத்திட்ட ஏகாம்பர தேவினி என் என்பதை ஒழித்து ஏகபர ஐக்கியம் அளித்திட்ட தேவினியே, எதுகுல நாயகன் இன்ப சோதரினியே.

0: எளியோர்க்கு இறங்கும் தேவி, எங்கும் எக்காலமும் எப்போதும் தான் பணிந்தேன் ஏகார ரூபி போற்றி.
1: முத்துக்கள் பதித்த ஆசனத்தில் அமர்ந்து பவள மாலையை அணிந்து தூய்மையான பளிங்கு போன்ற நிறத்துடன் விளங்கும் கலைமகள் தன்னை நினைத்து உருகி வழிபடும் அடியவர்களின் நெஞ்சில் குளிர்ந்த மனத்தோடு நிரந்தரமாக குடிகொள்வாள். வரலாற்று சிறப்புமிக்க பத்மநாபபுரம் அரண்மனை தேவாரக்கட்டு சரஸ்வதி திருக்கோவில் வளாகத்திலிருந்து குமர் பண்பலை நூற்றாண்டின் சிறப்பு நவராத்திரி நேரலை நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கிறோம். கவி சக்கரவர்த்தி கம்பர் தன் கரங்களால் பூஜித்து வேணாட்டு மன்னரிடம் ஒப்படைத்த அதிசய பஞ்சலோக சரஸ்வதி அம்மன் சன்னதி முன்னிலையில் இருந்து உங்களுடன் இணைந்ததில் பெருமகிழ்ச்சி. யானை மீதேறி இருமாநில அரசு மரியாதையோடு அன்னை திருவனந்தபுரம் நவராத்திரி மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் காட்சியை மனக்கண்ணில் நிறுத்தி நேரலையை கேட்ட நேயர்களின் ஞானமும் ஆற்றலும் கல்வியும் பெருக நாங்களும் வேண்டி விடைபெறுகின்றோம். குமரி பண்பலை நூற்றொன்றின் சார்பாக நன்றி நேர்களே. நாளை செவ்வாய்க்கிழமை 3ஆம் நாள் நவராத்திரி சிறப்பு நேரலை மாலை 5:30 வாழ்வச்ச கோஷம் அருள்மிகு மகிஷாசுர மர்த்தினி ஆலயத்திலிருந்து வலம் வரும். வணக்கம் நேர்களே.
2: நேர்கள் இதுவரை நாகர்கோவில் ஒழுகுனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கிய
3: நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
4: பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை கேட்டீர்கள்.
3: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
3: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
5: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுகுனசேரி நாகர்கோவில்.
3: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
5: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுகுனசேரி நாகர்கோவில்.
3: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
5: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுகுனசேரி நாகர்கோவில்.

0: அன்னையின் அருளில் அழகாய் மலர்ந்தது இன்றைய நேரலை பயணம். கோவிலுக்கு நேரில் சென்று இந்த இனிய ஆன்மீக அனுபவத்தை உங்கள் உள்ளங்களோடு பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் ஆர்ஜே ஏ கலைமகள் மற்றும் ஆர்ஜே ஆர் வதனஸ்ரீ. நவராத்திரி நாயகியாய் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அம்பிகையே, பக்தியின் ஒளியாய் அருளின் வடிவாய் இல்லங்கள் தோறும் மலர்ந்திடும் தேவியே, அன்னையின் அருளோடு ஆனந்தமும் அமைதியும் அனைவரின் வாழ்விலும் நிறையட்டும். நாளும் கடந்திட நந்து நடந்து
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:02.

மூச்சு நிரல் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் டி பாலசுப்ரமணியன் அவர்கள். அமுதசுரபி பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், உழவர் செயலியின் நன்மைகள்.

0: தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலா முற்றும் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் சா அனிதா சோபியா மார்க்ரேட் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், 6 கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Anuja Kumar. Chief Justice of India, Justice Suryakant, has said that the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said that every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant relief for whatever is due under the law. Justice Suryakant made the remarks while addressing the 33rd Foundation Day of NHRC in New Delhi. Responding to the India bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them.
2: The doors of the Supreme Court are open to everyone. Any person, whether an ordinary citizen or a member of an elected body, has the right to approach us. Every citizen of India has this right. We will hear the grievances and address their concerns in accordance with the law and the legal framework. I received the letter yesterday and replied to it last night, and I have cited the reasons for expressing my inability to meet. I have maintained the confidentiality of the letter.
1: The BJP has accused the Congress leader and the leader of opposition in the Lok Sabha, Rahul Gandhi, of weakening the constitutional institutions and tarnishing the image of the country. Briefing media in New Delhi today, senior BJP leader and party MP Anurag Singh Thakur alleged that whenever the Congress party suffers electoral defeat, it sometimes raises questions on electronic voting machines and sometimes on the Election Commission. Mr. Thakur said that Congress should produce evidence instead of making accusations only. He said Rahul Gandhi also could not submit any evidence when he met President Draupadi Murmu along with the opposition delegation regarding alleged irregularities in special intensive revision. Delhi police has designated 3 new venues for protests and demonstrations, that is Ram Leela Ground, Burari Ground and CBD Ground in East Delhi. In an order, Delhi Police Commissioner Anurag Kumar announced that Jantar Mantar has been denotified as a designated protest site. The Union Home Ministry had constituted a committee to identify suitable alternative venues to ensure citizens' right to organise protests and demonstrations. Delhi Metro has informed that entry and exit gates of all metro stations of the Delhi Metro network are now open. The interchange facility at all the concerned metro stations is also available. Commerce and Industry Minister Piyush Goyal has emphasized that the country's youth must actively participate in India's development journey by bringing fresh perspectives, innovative ideas and strong sense of purpose to policy making. Mr. Goyal was addressing the Delhi Dialogue 2026 in New Delhi today. He highlighted India's resilience.

ஓய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை தபால்காரர்கள் மூலமாக சமர்ப்பிக்கலாம் என தபால் துறையின் கன்னியாகுமரி கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள், மாநில அரசு, ராணுவ ஓய்வூதியதாரர்கள் மற்றும் இதர ஓய்வூதியதாரர்கள் நவம்பர் 1 முதல் தங்கள் உயிர்வாழ் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கும்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேரில் சென்று சான்றிதழ் சமர்ப்பிக்க இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே தபால்காரர்கள் மூலம் உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க தபால் துறையின் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வழிவகையாக செய்துள்ளது. இதற்கான கட்டணம் 70 ரூபாய். இச்சேவையை பயன்படுத்த விரும்புவோர் தங்கள் பகுதி தபால்காரரிடமோ தபால் நிலையத்திலோ தெரிவிக்கலாம், அல்லது டாக் சேவா செயலியிலும் கோரிக்கையை பதிவு செய்யலாம்.

ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களின் மேம்பாட்டுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் டாட்கோ மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கழகம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு சென்னை மாவட்டத்தில் மென்பொருள் வலைதளம் வடிவமைப்பாளர் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் மேம்பாட்டாளர் பயிற்சியும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மென்பொருள் வலைதளம் வடிவமைப்பாளர் பயன்பாட்டு மென்பொருள் மேம்பாட்டாளர் தரவு பகுப்பாய்வாளர் நுண்நிதி நிர்வாகம் மற்றும் காப்பீட்டு முகவர் பயிற்சியும், மதுரை மாவட்டத்தில் தரவு பகுப்பாய்வாளர் மென்பொருள் வடிவமைப்பாளர் நுண்நிதி நிர்வாகம் மற்றும் காப்பீட்டு முகவர் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. மென்பொருள் சார்ந்த பயிற்சி பெற இளங்கலை பொறியியல் மற்றும் பிஎஸ்சி கணினி அறிவியல் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். நிதி சார்ந்த பயிற்சிகள் பெற இளங்கலை வணிகவியல் மற்றும் இளங்கலை வணிக நிர்வாகவியல் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இப்பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம்

லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இப்பயிற்சி சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். இப்பயிற்சியில் சேருவதற்கு டாட்கோ இணையதளமான www.tahdco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

0: 101 மெல்லிசை கேட்கும் நேரம் வந்துவிட்டது. மெல்லிசையில் முதலாவதாக
1: இருட்காட்டிலே என தொடங்கும் கல்லை துரை இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை பாடுவோர் கிருஷ்ணசந்தர், பி அருந்ததி ஆகியோர்.

0: மெல்லிசையில் நிறைவாக
1: ஜோதி வடிவானவனே என தொடங்கும் பாடலை பாடியவர் டி என் கிருஷ்ணசந்தர். செல்வகுமார் இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமர்க், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
3: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி மெல்லிசை.
4: ஒவ்வொரு விடியலும் ஓர் தெய்வீக தொடக்கம்.
5: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
4: பக்தி மாலை
5: தினமும் காலை 6:15
4: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
5: பக்தி மாலை.
4: உள்ளம் முறியிடுவோம்,
5: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
6: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க.
7: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
8: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
9: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
10: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
3: இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி பதக்கங்களை பெற்றுத்தந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முப்படையைச் சேர்ந்தவர்கள் 6 தங்கம் 11 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களை வென்றதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தீவிர பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பதக்கம் வென்றவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: இலவச வேட்டி சேலை வந்து பணிகள் வெகு விரைவா நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. நெசவாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துறை அதிகாரிகளோட எல்லா ஆலோசனையும் பண்ணி இந்த வாரம் அவங்களுக்கு கூலி உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடும். ஈரோடு மாநகராட்சி பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஓடைகளை தூர்வாருவது சம்பந்தமாக, அதே போல சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஆய்வு பண்ணி அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். வரும் மழைக்காலத்துல வந்து ஈரோடு மாநகராட்சியில எந்தவித மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
3: சமூக மேம்பாட்டிற்காக துணை நிற்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் சமூக நீதி அறக்கட்டளை மூலம் பங்களிக்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு கேட்டுக் கொண்டார். இன்று சென்னையில் சமூக நீதி அறக்கட்டளையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திரு வன்னியரசு தெரிவித்தார்.

0: என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதியில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக்கா அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தாவேக்கா அரசின் உத்தரவு ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக்கா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கோரிக்கைகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் முக்கம்பட்டியில் உள்ள அலங்கார மீன் வளர்ப்பு பண்ணைகளில் மத்திய மீன்வளத்துறை செயலர் டாக்டர் அபிலாஷ் லிக்கி இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூரில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி மின்திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நட்சத்திர ஆமைகளை மீட்ட வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-3, 15-3 என்ற செட் கணக்கில் உகாண்டாவின் கிளாரி நமிரம்பேவை வென்றார். இதர முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நிஷல் சந்த், தேவ் ரூபாரெலியா, தன்வி பற்றி, பாருல் சௌத்ரி ஆகியோரும்

0: இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து உட்பட 5 பேர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: ஆகாஷ்வாணி செந்தமிழ் சொல்லெடுத்து
5: பைந்தமிழ் பாட்டிசைத்து
4: பாங்குடன் பவனி வந்து
5: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
4: உங்கள் குமரிப்பண்பலை 101.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:41.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111964.
2: நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 6:47. குமரி எஃப்எம் 101ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக ஸ்டூடண்ட் நம்பர் 1 திரைப்படத்தில் இருந்து

குமரி எஃப்எம் 101ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக ஜெயம் கொண்டான் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களி.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: இன்னிசை நேரம் கேட்டீர்கள். தொடர்வது மதுரை மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ரகுராஜா அவர்கள்.
2: மதுரை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மதுரையில் நடைபெற்றது. இம்முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இம்முகாமில் 82 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 4,261 வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டனர். 150 மேற்பட்ட வேலை அளிக்கும் நிறுவனங்களும் 8 திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களும் கலந்து கொண்டு 31 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 764 வேலை நாடுனர்கள் தேர்வு செய்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், கடந்த 8 முதல் 10 ஆண்டுகளாக அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் TNPSC மற்றும் இதர தேர்வு முறைகள் மூலம் விரைவாக நிரப்பப்பட்டு வருகின்றன என்றார். குறிப்பாக மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சி காலங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே பணியமர்த்தப்பட்ட நிலையில் தற்போது ஒரே ஆண்டில் 10,000 பேரை தேர்வு செய்து பணியமர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனை இரத்த மையம் சார்பில் தேசிய தன்னார்வ இரத்த தானதாரர்கள் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வெள்ளி விழா கலையரங்கில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இரத்த தான முகாம் ஏற்பாட்டாளர்கள், ஆதரவு நிறுவனங்கள், தானதாரர்கள் மற்றும் அரிய வகை இரத்த குழு தானதாரர்கள் என சுமார் 160 குருதி கொடையாளர்களுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் கேடய மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக மதுரை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ துணை அறிவியல் பிரிவு, மருந்தியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி மற்றும் செவிலியர் பள்ளி ஆகிய பிரிவுகளுக்கான இரத்த கொடையாளர்கள் மன்ற கிளையையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், எண்ணற்ற உயிர்களை காக்கும் ஆற்றல் கொண்ட இரத்த தானம் என்பது மிகவும் எளிய, பாதுகாப்பான மற்றும் மனிதநேயத்தின் மிக உயர்ந்த சேவையாகும் என்றார். மேலும் தேவையான நேரத்தில் தகுந்த இடத்தில் பாதுகாப்பான இரத்தம் நோயாளிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்து உயிர்களை காக்க பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மண்டலத்தில் விரிவுபடுத்தப்பட்ட வெற்றி பயணம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் 705 பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச்சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் விரிவாக்கத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டலத்தின் மூலம் மாநகரம் மற்றும் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் 460 சாதாரண கட்டணமில்லா நகர் பேருந்துகள், 64 எக்ஸ்பிரஸ் பேருந்துகள், 196 டீலக்ஸ் பேருந்துகள் என மொத்தம் 665 நகர பேருந்துகளும் மேலும் 40 புறநகர் பேருந்துகளும் சேர்த்து மொத்தம் 705 பேருந்துகள் மகளிருக்காக இயக்கப்படுகின்றன என அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டல நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தலைமையில் திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய முதலீட்டு நிதியாக தலா ₹50,000 பெறுவதற்கான காசோலையை 2 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அமைச்சர் வழங்கினார். மேலும் நுண்ணுயிர் பாசன திட்டம், மலை தூவான், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்பன உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் CTR நிர்மல்குமார், அனைத்து துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் தொடர்பான முன்மொழிகள் இருப்பின் அவற்றை உடனடியாக தனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார். அவ்வாறு பெறப்படும் முன்மொழிவுகளை அரசின் கவனத்திற்கு விரைவாக எடுத்துச் சென்று உரிய நலத்திட்டங்களை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி புற்றுநோய் அறுவை சிகிச்சை சுரேஷ் ஆபரில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பயிலரங்கு

0: மதுரையில் நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பயிலரங்கை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிஷாந்த் கிருஷ்ணா துவக்கி வைத்து விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட்டார். முன்னதாக மார்பக புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்த பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பேசிய அவர்கள், புற்றுநோயை கண்டு அஞ்சாமல் உரிய சிகிச்சையை உரிய நேரத்தில் பெற்றால் நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு நலமுடன் வாழ முடியும் என தங்களது நம்பிக்கையை அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் நடைபெற்ற இந்த பயிலரங்கத்தில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அறிந்து கொள்ளுதல், உரிய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் தொடக்க நிலையிலேயே முறையான சிகிச்சை பெறுதல் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு பயிலரங்கின் முதன்மையான நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.

பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள்.

0: கண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை. இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 தொடங்கி 2025 வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89 அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
1: தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்ற போதிலும், தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொவிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின்

0: ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்வரும் 3 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 22-26°C வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80-90% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 60-80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10-12 km வேகத்திற்கு மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் வாழையில் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். மழைநீர் தேங்காத வண்ணம் நல்ல வடிகால் வசதி அமைத்துக் கொடுக்கவும். தரையில் படரும் மிளகின் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை செடி மரங்களில் மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார்.

கிராமப்புற விவசாயத்திற்கு புதிய பரிமாணம் தரும் சூரிய சக்தி கருவிகள். கிராமப்புறங்களில் விவசாயிகளின் மின்சார சார்பை குறைக்கவும், விளைபொருட்களை சுகாதாரமான முறையில் உலர்த்தி அதிக லாபம் பெறவும் சூரிய சக்தி சார்ந்த தொழில்நுட்ப கருவிகள் பெரிதும் உதவுகின்றன. அதில் முக்கிய பங்கு வகிக்கும் சூரிய சக்தி மின்னேற்ற வண்டி மற்றும் வீட்டு உபயோக சூரிய கூடார உலர்த்தி ஆகிய இரு கருவிகளின் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழில்நுட்ப விவரங்கள். சூரிய சக்தி மின்னேற்ற வண்டி கிராமப்புறங்களில் விவசாயிகளின் மின் தேவையை குறைக்கவும், களத்திலேயே மின்சாரத்தை உருவாக்கவும் வடிவமைக்கப்பட்ட எளிதில் இடப்பெயர்வு செய்யக்கூடிய பல் பயன்பாட்டு வேளாண் சாதனம் ஆகும். சாதனத்தில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய ஒளி பலகைகள் மூலமாக சூரிய சக்தியை பயன்படுத்தி நேரடியாக மின்கலத்தை மின்னேற்றம் செய்ய முடியும். அதாவது பேட்டரியை சார்ஜ் செஞ்சு கொள்ளலாம். சேமிக்கப்படும் மின்சாரத்தை களப்பணியில் இருக்கும் போதே விவசாயிகள் மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்ளலாம். குறைந்த திறன் அல்லது மின் திறன் கொண்ட வேளாண் உபகரணங்களான நீர் இறைப்பான், வாட்டர் பம்ப், வைக்கோல் வெட்டும் இயந்திரம், சஃப் கட்டர் மற்றும் பால் கறக்கும் இயந்திரம் மில்கிங் மெஷின் போன்றவற்றை இயக்க இது பயன்படுகிறது. கிராமப்புறங்களில் நிலவும் மின் பற்றாக்குறை மற்றும் நிலையாற்ற மின் விநியோக பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைந்து பொது மின் விநியோகத்தை சார்ந்திருக்கும் தேவையை கணிசமாக குறைக்கிறது.

புதைப்படிவ எரிபொருட்களுக்கு பதிலாக தூய்மையான பசுமை ஆற்றலை பயன்படுத்துவதால் கார்பன் உமிழ்வை குறைக்க உதவுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் டி பாலசுப்ரமணியன் அவர்கள். அமுத சுரபி, பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி யோஜனா, உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், உழவர் செயலியின் நன்மைகள். கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
2: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: நிலங்களின் உயிர்ப்பு நிலை பெற, இயற்கையில் விவசாயம் நடைபெற, இயற்கை முறைகளை காப்போம், உழவரின் நிலையை மேம்படுத்துவோம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இனி நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் டி பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்னோட பேர் பாலசுப்ரமணியம். நான் வந்து சிவில் இன்ஜினியர் பிளஸ் விவசாயி. விவசாயத்துல ரொம்ப முக்கியத்துவமாட்டு இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளும் பண்ணிட்டு.
1: இப்போ நீங்க சிவில் இன்ஜினியர் சொன்னீங்க, அந்த ஒர்க்கையும் பாத்துட்டு விவசாயத்தையும் பண்றீங்களா எப்படி?
3: ஆமா, ரெண்டையும் சேர்த்துதான் பண்ணிட்டு.
1: இப்ப விவசாயத்தை பொறுத்த அளவுல அண்ணன் தம்பி இந்த மாதிரி உள்ளவங்களும் விவசாயத்துல இருக்காங்களா, இல்ல நீங்க மட்டும் தான்?
3: இல்ல, நான் உள்ளூர்ல வேலை பாக்குறதுனால விவசாயத்துல இருக்கிறேன். வெளியூர்ல என் தம்பி இருக்கிறாரு, அவர் வந்ததை அட்டாச் பண்ணி பாத்துக்கிடுவாங்க.
1: அவங்களும் வயல உங்க கூட எல்லாம் வந்து
3: வேலை பாத்துக்கிட்டு.
1: உங்களுக்கு விவசாயத்துல ஆர்வம் வந்ததுக்கான காரணம் என்ன?
3: எல்லா தொழிலும் எப்பவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. விவசாயம் உணவு கண்டிப்பா தேவை ஃபர்ஸ்ட். எல்லா தொழிலும் எப்பனாலும் நின்றலாம், ஒரு டைம் மாரி மாறிக்கிட்டே இருக்கும். விவசாயம் ஆரம்பத்துல இருந்தே விவசாயம் தான் வந்துகிட்டு இருக்கு, அது கண்டிப்பான முறையில முக்கியம்னு தெரியும்.
1: விவசாயத்துல வந்து நீங்க நெல் சாகுபடி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லனா தென்னை வாழை காய்கறி இந்த மாதிரி எல்லா சாகுபடி போட்ட அனுபவங்கள் இருக்கா? எப்படி
3: இப்ப நெல் பண்ணிருக்கோம், இது போக நம்ம தோப்புல வந்து தென்னையும் வாழையும் இருக்கு, அது கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிட்டு.
1: இப்போ நீங்க அப்பா கூட சேர்ந்த ஆரம்பத்திலேயே உங்களுக்கு விவசாயம் பண்ணி அனுபவம் இருக்கா, இல்லனா நீங்க இப்போ உங்களுக்கு வந்து வந்த இன்ட்ரெஸ்ட்னால நீங்க விவசாயம் பண்ணதுக்கு வந்திருக்கீங்களா எப்படி?
3: இல்ல, சின்ன வயசுல இருந்து அப்பா கூட அந்த விவசாயங்கள் பார்த்து பார்த்து அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்ப பண்ணிட்டு இருக்கோம். தனியா பண்ணிட்டு
1: இப்ப அப்பா கூட பண்ணல, நீங்க தனியா தான்
3: பண்ணுங்க. தனியா தான்
1: பண்ணி இப்ப எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க சார்?
3: ஒரு 8 ஏக்கர் கிட்ட போயிரும்.
1: 8 ஏக்கர் வந்து முழுக்க முழுக்க நெல் விவசாயம் தானே, இல்லனா வேற விவசாயம் இருக்கா?
3: இல்ல, எல்லாமே நெல், ஃபுல்லா நெல்.
1: நெல் தானே ஃபுல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஒட்டு ரகங்கள் தான் போட்டிருக்கீங்களா, இல்லனா பாரம்பரிய நெல் ரகங்களும் ஏதாவது போட்டிருக்கீங்களா?
3: இல்ல, இப்ப நம்ம வந்து வீட்டு சாப்பாடுக்கும் ஒரு கோயிலுக்கு மட்டும் சம்பா போடுவோம், மீதி எல்லாமே இப்ப உள்ள ஒட்டு ரகங்கள் தான். TPSY 5016 இதே மாதிரி ரகங்கள் தான் போடுவோம். ஏன்னா நாட்டுப்பயிர் போடாத நமக்கு வேற மாடுகள்லாம் அழிஞ்சிட்டு இயற்கையான உரங்கள் எதுவுமே கிடையாது, அதனால இயற்கையான அந்த இது பண்றது கிடையாது.
1: இப்ப பழைய பாரம்பரிய விவசாயம் பண்ணதா இருந்தா இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படித்தானே?
3: ஆமா, அப்படிதான் பண்ண முடியும். ஆனா சுற்றுச்சூழல் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல,
1: அதனால பண்ணல.
3: அதனால பண்ணல.
1: ஆரம்ப காலத்துல நீங்க பாரம்பரிய நெல் எல்லாம் போட்ட அனுபவம் இருக்கா எப்படி?
3: இப்பவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். 1 ஏக்கர் நம்ம சம்பா போடுவோம், அதுல எந்த கெமிக்கலுமே கிடையாது, இயற்கை உரங்கள் மட்டும்தான்
1: கொடுப்பீங்க.
3: ஆமா, ரெண்டாவது சீசன் வந்து திருப்பதி சாரம் 3 அப்படி 2 நெல் ரகம் இருக்கு. இப்போ நியூவாட்டு வந்து 5021 நெல் ரகம் வந்திருக்கு. போனப்ப கொஞ்சம் போட்டு சாம்பிள் பாத்துருக்கோம், நல்லா தான் ஈல்டு.
1: அதாவது கன்னிப்பூக்கும் கும்பவிப்பூவுக்கும் நம்மளுடைய அரசு சொன்ன மாதிரியான அந்த ஒட்டு ரகங்கள் தான் நீங்க போட்டிருக்கீங்க?
3: ஆமா, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 5016 மட்டும் கன்னிப்பூக்கும் கும்பப்பூக்கும் ரெண்டுக்கும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க, நாங்க ட்ரை பண்ணி பாத்துருக்கோம், நல்லா தான் இருக்குது. ஆனா அதுல என்னன்னா, இந்த நமக்கு இந்த சூப்பர் இல்லினோ மழை இல்லாதனால அந்த 5021 கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு.
1: இப்போ நீங்க ஒட்டு ரகங்களை பொறுத்து

0: லெவல் 50-16, அப்புறம் டிபிஎஸ் 3 அந்த மாதிரி எல்லாம் ரகங்கள் நீங்க போடும்போது உரங்கள்லாம் என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கறீங்க, அது வந்து எப்படி பராமரிக்கிறீங்க, இதெல்லாம் எத்தனை மாத கால பயிர், அதை பற்றி சொல்லுங்க.
1: 50-16, டிபிஎஸ் 5 இதெல்லாம் வந்து 125, அப்புறம் டிபிஎஸ் 3 வந்து ஒரு 145-140 வரும். நம்ம முதல்ல சனப்பு தக்கப்பூண்டு இதே மாதிரி வயல்களில் விதப்போம், குலைகள்னு சொல்லுவாங்க, இதில் விதப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே இயற்கை உரங்கள் கிடையாது, எல்லாமே கெமிக்கல் தான்.
0: கெமிக்கல் உரங்கன்னா என்னென்ன உரங்கள் கொடுப்பீங்க?
1: கட்டம்பாஸ், டிஏபி, யூரியா, பொட்டாஸ் இது இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: அதாவது இப்போ வேதி உரங்களினுடைய விலை வந்து அதிகமா இருக்கு, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வேதி உரங்கள் கொடுத்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா, எப்படி?
1: அதை கொடுத்துதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நம்ம அளவாட்டு கொடுத்து பண்றதுனால கொஞ்சம் சேவிங்ஸ் வருது, நஷ்டம் கிடையாது. ஆனா என்னன்னா கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் ஏதாவது கிடைக்கும்.
0: உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல முன்ன மாதிரி வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்களா, ஆள் பற்றாக்குறை இருக்கா, நீங்க என்ன மாதிரியான விதைப்பு முறைகள் விதைக்கிறீங்க, அதை பற்றி?
1: நம்ம வந்து ஆள் பற்றாக்குறை சுத்தமா ஆளே கிடையாது, நம்ம ஓனாட்டு தான் பண்ணணும். என்ன ரீசன்னா இந்த பஞ்சாயத்து வேலை, அதுல வந்து பாதி ஸ்கீம்ல லேடிஸ் எல்லாருமே அப்படி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு புதுசா விவசாயிகள்னு சொல்லிட்டு இளைஞர்கள் யாருமே வர்றது இல்ல. ஒரு பெயிண்ட் அடிக்க போனா 1000 ரூபாய் சம்பளம் இருக்குது, விவசாயத்துக்கு வந்தா அது ஒரு குறைச்சலா பாக்கக்கூடிய காலங்கள் ஆயாச்சு. இது போக இப்ப நாங்க பண்றது எல்லாமே மிஷின் நடுவுதான், இயந்திர நடவுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். போக இப்ப எல்லாமே நம்மளே பண்ணிட்டு இருக்க, டிராக்டர் நமக்கு ஓட்ட தெரியும், சம்பளத்துக்கு ஆள் போட்டா கட்டுப்படி ஆகாது.
0: அந்த வேற ஆளுகளுக்கு செய்யக்கூடிய வேலையை நீங்களே இறங்கி செய்வீங்க.
1: அந்த சம்பளம் நமக்கு கடைசியா சேவிங்ஸ்ல வரும், அந்த ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து நமக்கு கடைசியா நம்ம செய்த வேலைக்குள்ள கூலி நமக்கு தனியா கிடைக்கும்.
0: அதனால நீங்க வந்து நீங்களாவே முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஆள் இல்லாட்டாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க.
1: ஆமா, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு, இவ்வளவு நாள் அப்படி அந்த லைன்லயே தான் போயிட்டு இருக்குது. ஆளுக்கும் கிடைக்காது, கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்ல, மத்த மாவட்டங்கள்லயும் இப்ப வந்து விவசாய வேலைகளுக்கு ஆள் குறைவாயாச்சு. இப்ப எங்களுக்கு நாத்து பாவறதுக்கு, மிஷின் நாத்து பாவறதுக்கு அம்பாசமுத்திரத்துல இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க.
0: இப்போ இந்த எந்திரமயம் மக்களுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லாபகரமா இருக்கா, எப்படி?
1: எந்திரமயம் ஆகுதலுக்கு முன்னாடி வரைக்கும் லாபம் கூடுதலா இருந்திருக்கு, அவங்க பணத்தை அவங்களே வச்சிருந்திருக்காங்க. இப்ப எந்திரமயம் ஆனதுனாலதான் இந்த மக்கள் அவ்வளவு அந்த தொழில விட்டு வெளியே போயிருக்காங்க, மொத்த டோட்டலாட்டுமே அப்படியே வெளியே வந்திருக்காங்க. எந்திரம் இருந்தனா இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு ஏக்கர் டிராக்டர்ல ஒரு மணி நேரத்துல உழுதுறலாம், அன்னைக்கு எப்படின்னா ஒரு 4 மாடு ஜோடி மாடு வச்சிருப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க, அதை நம்மள்ட்ட இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க மாடு. அப்படிங்கிற ஒவ்வொரு இயந்திரம் மாட்டும் நம்மள்ட உள்ள புகுத்தா போய் நம்மளும் அந்த இதுல இருந்து சோம்பேறியா மாறிக்கிட்டோம்,
0: அந்த பாரம்பரியம்
1: மாறிக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு ஒரு இயந்திரம் வேணும்னா, நாளைக்கு சப்போஸ் டீசலோ மின்சாரமோ இல்லைன்னா விவசாயமே கிடையாது, அந்த லெவலுக்கு நம்ம இன்னைக்கு வந்தாச்சு. எந்திர வீட்டுகள்ல ஒரு மாடோ இதே இல்லாம மாதிரி ஆயிட்டு. விவசாயத்துல இப்ப நெல் விவசாயத்தை பொறுத்தவரையில ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே இயந்திரத்தை நம்பி மட்டும்தான் இருக்க வேண்டியதா இருக்கு. வரப்போட்டுறதுக்கு இயந்திரம் வேணும், வயல் நடுறதுக்கு இயந்திரம் வேணும், களப்பறைக்கிறதுக்கு இயந்திரம் வேணும், அப்புறம் இப்ப உரம் போடுறதுக்கு புதுசா வந்திருக்கு, உரம் போடுறதுக்கும் குச்சிக்கொல்லி தெளிக்கிறதுக்கும் ட்ரோன் வந்திருக்கு, அதுக்கடுத்து அறுவடைக்கு மிஷின் வந்தாச்சு, அதுக்கப்புறம் வைக்கல் கட்டுறதுக்கு மிஷின் வந்திருக்கு, அந்த வைக்கல கட்டி மேல தூக்கி வைக்கிறதுக்கு மிஷின் வந்தாச்சு. இந்த வைக்கோல் என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது மொத்தத்துல. அவ்வளவு
0: நெல்லை விட வைக்கோலுக்கு தான் விலை அதிகம்னு வேற சொல்றாங்களே.
1: விலை வருன்னா அது வந்து தொழில் ரகமாட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அட்டை தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரி மதிப்பு கூட்டுதலுக்கு போகுது, அது சாதாரண விவசாயிகளுக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்காது.
0: ஆனா நிறைய விவசாயிகள் வந்து நம்மகிட்ட பேசும்போது வந்து நெல்லு கிடைக்கக்கூடிய விலையை விட மழ சமயம் இல்லாம இருந்தா எங்களுக்கு வந்து வக்கீலுக்கு அதிக விலை கிடைக்கும், அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு லாபமாட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க.
1: இல்லமா, அது இன்னொரு காரணம் சொன்னோம்னா, இப்ப ஒரு ஏக்கர் வக்கீல் வந்து நமக்கு வந்து மினிமம் ஒரு குறுநிக்கு எங்க ஏரியால சொல்றது 200 ரூபாய்க்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு, ஆனா 4000 ரூபா வரும். அதை வச்சு ஒரு வியாபாரி தான் பெரிய ஆளாக முடியுமே தவிர விவசாயிக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. இதை அவர் சப்போஸ் எடுக்காம வயல்லே போட்டு மக்க வச்சாங்கன்னா இயற்கையான உரமாட்டு கிடக்கும். ஆனா என்னன்னா நமக்கு அந்த ரூபாய்க்கு இது செலவுக்கு ஈடாயிருமான்னு நம்ம பாக்குறோம். அதை மண்ணுக்குள்ள வச்சா உரம் தான், அதுக்குள்ள டைமிங் நமக்கு கிடைக்காது, அது ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னா, இயந்திரத்துல வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முதல்ல வரச்சமையும் அரை வைக்கல் கட் பண்ணி வரும், அந்த இயந்திரம் வந்துட்டு இருந்தது.
0: அப்ப மிச்சவளவு நம்ம மடக்கி உழுதுருவோம்,
1: துண்டு துண்டா வெட்டிடும், மக்களுடைய டைமிங் குறைவா இருக்கும். பெரிய இயந்திரம் வந்ததுனால முழு வைக்கலா உளுந்துரும், மக்களுக்கு டைம் ஆயிரும், அடுத்த சீசன் நடச்சமையும் அந்த பயிர் வந்து கொஞ்சம் அந்த பழைய வைக்கல் உள்ள சூட்டு தன்மையினால தழுக்கிறவுடைய தன்மை குறைஞ்சிரும், அதனாலதான் வைக்கல குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க.
0: அதாவது கும்பப்பூக்கும் கன்னிப்பூக்கும் விதைக்கிறதுக்கு போதிய இடைவெளி வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு.
1: ஆமா, கம்மியா இருக்கும். அப்ப அந்த வைக்கல எடுத்தாதான் நல்லதுங்கிறதுக்கு அது வியாபாரிகளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், விவசாயிகளுக்கு கொஞ்சம் கிடைச்சது ஏதோ கொஞ்சம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதையும் பத்து தூத்தல் மழை விழுந்துட்டுனா அதுவும் கிடையாது. அவங்க வைக்கக்கூடியதான் விலைங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு.
0: இப்போ நம்மளுக்கு வெளிநாடெல்லாம் பார்க்கும்போது அந்த நம்மளுடைய விவசாயத்தையே ஸ்மார்ட்டா அவங்க வந்து பண்றாங்க. ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி அடைய அடைய அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறினாதான் நம்மளுக்கு நல்லது.

0: ஏன்னா அந்த விவசாயத்தை பொறுத்த அளவுல நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு குறையாவே இருக்கு. அந்த ஆளுக்கு ஈடு செய்யறதுக்கு தான் நம்ம வந்து எந்திரங்கள் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து நம்ம இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலம் நம்ம பண்ணும்போது பொதுவா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலைகளுக்கும் எந்திரங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வயல்ல போய் நம்ம ரொம்ப நேரம் தண்ணீர நிக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறையும். அப்போ கொஞ்சம் இளைஞர்களும் நம்மளுக்கு விவசாயத்துல வர்றதுக்கு ஆர்வம் காட்டதானே செய்வாங்க.
1: நீங்க சொல்றது எப்படின்னா, வெளிநாட்டுல வந்து விவசாயத்துக்கு ஆள் பண்ற நம்ம வீடியோ பாக்குறோம் எல்லாம், அது எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளது, தனியார் சிறு விவசாயிகள் இருக்காது, கார்ப்பரேட் கம்பெனி. அன்னைக்கு வந்து இந்த உரங்கள்லாம் வெளியே வாங்கல, வயல் உழுதது ஆட்களே உழுதுருக்காங்க, அந்த நெல்லை சேமிச்சு வீட்டில தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அறுவடை பண்ணோன்னு எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, நாங்க ஒழுங்கா கொண்டு கொடுக்க தான் செய்யணும். ஒழுங்குமுறை விற்பனை கூடுதல் நெல் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், வடசேரில் ஒழுங்குமுறை விற்பனை. எங்க நெல் வயல அறுவடை பண்ணக்கூடிய டைம்ல கொஞ்சம் ஈரப்பதமா இருக்குது, எங்களால உள்ள கொண்டு ஸ்டாக் வைக்க முடியாது. ஒரு ஹீட்டர் போடுங்கன்னு நாங்களும் எத்தனையோ ட்ரிப்பு சொல்லியாச்சு. பிரைவேட் மில்லுல ஹீட்டர் இருக்குது, அவங்க எங்கள்ட்ட குறைஞ்ச விலைக்கு எவ்வளவு ஈரப்பதத்துல கொண்டு போறோமோ அந்த ஈரப்பதத்துக்கு குறைஞ்ச மாதிரி அவங்க ரேட்டை குறைச்சிருவாங்க, குறைச்சி அவங்க அது பெனிஃபிட் ஆயிரும். இந்த விவசாயிகளுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்கு, இதுல ஒரு ஹீட்டரை போட்டாங்கன்னா ஒரு கிலோக்கு இவ்வளவு ரூபாய், விவசாயி கொண்டு காய வச்சு தரதுக்கு இவ்வளவு ரூபான்னா எல்லா விவசாயியும் ஒழுங்குமுறை கூடத்துல வைப்பாங்க. அங்க இப்ப ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல என்ன ஆயிட்டுனா, வியாபாரிகளுக்குன்னு ஒரு பார்ட் ஒதுக்கிட்டாங்க. இப்ப அங்க விவசாயிகளே யாரும் வரல. இப்ப நான் ஸ்டார்டிங் வைக்க சமயம் ரெண்டு பேரும் என்னவாதான் இருந்தாங்க விவசாயிகள், மீதி மேக்சிமம் வியாபாரிகள் தான் வச்சிருக்காங்க. இப்ப விவசாயிகள் அடுத்த லெவலுக்கு அங்க உள்ளே வரமாட்டாங்க, காய போடணும், ஸ்டாக் வைக்கணும், இருப்பு வைக்கணும். அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா அதை சார்ந்து உள்ள டிபார்ட்மெண்ட்கள் தேவையில்லாம போகுது.
0: இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றீங்க.
1: ஆமா,
0: நீங்க சொன்ன மாதிரி நம்ம விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு அவங்க வந்து அந்த டிரையர் எல்லாம் நம்ம விவசாய கொள்முதல் நிலையத்திலேயே வச்சா இன்னும் கூட விவசாயிகள் பயனடைவாங்கன்னு சொல்றீங்க.
1: நெல் கொள்முதல் நிலையத்திலயும் வைக்கலாம், இல்ல ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது. நமக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இங்க வடசேரி கிருஷ்ணன் கோயில் இருக்குது, தேரூர்ல இருக்குது, திங்கள் நகர்ல இருக்குது, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இங்க திங்கள் நகர்ல மூணு இடம் இருக்கு, இதுல எதுலையுமே ஹீட்டர் கிடையாது. அப்ப அந்த ஏரியால உள்ள விவசாயிகள் நஷ்டம் தான் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க மேன் பவர் கிடையாது நெல்ல காய போடணும்னா, அப்ப அந்த உடனே மில்லுக்கு தான் விடுவாங்க. மில்லுல பாப்பாங்க ஈரப்பதம் கூடுதல், ரைட்டா குறைப்பாங்க, கொண்டு வந்தாச்சுல கொண்டு தட்டி விட்டுட்டு தான் போகணும், வேற வழி கிடையாது. இதனால விவசாயிகள் பின்னடைவு தான் வந்துட்டு இருக்கும்.
0: இப்போ ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து போதிய காய வைக்கிறதுக்கு வழிமுறைகள் வந்து நம்ம கிட்ட பாசிபிளா இல்லாதனால இந்த அரசு சொல்லக்கூடிய அந்த விலை நிர்ணயத்தில் உள்ள அமௌண்ட முழுமையான முறையில உங்களால பெற முடியல.
1: ஆமா, இப்போதைக்கு இன்னைக்கு 2400 ரூபாய் ரேட்டு, மில்லுல வந்து 1800, 750 இந்த மாதிரி தான் அன்னைக்குள்ள ரேட்டுகள் போயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு 600 ரூபாய் டிஃபரெண்ட் வருது
0: ஒரு கோட்டைக்கு.
1: ஆமா, 500 ரூபாய் 600 ரூபாய் வித்தியாசம் வர சமயம் இந்த விவசாயிகளால தாங்க முடியாது.
0: ஆனா விவசாயிகள் பாதி பேர் நீங்க சொன்னது மாதிரி பிரைவேட் மில்லுகளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கறாங்க.
1: ஆமா கண்டிப்பா, அவ்வளவு பேருமே பிரைவேட், பாதி பேர் இல்ல அவ்வளவு பேருமே மில்லுக்கு தான் கொண்டு கொடுக்கறோம்.
0: நீங்க அது சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த கொள்முதல் நிலையமோ அல்லனா அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயோ இல்லைனா நம்ம வாடகைக்கு கூட நம்ம எடுத்து அதை பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தா கூட ஒவ்வொரு விவசாயிகளும் அந்த மாதிரி காய வச்சு அந்த குறிப்பிட்ட ஈரப்பதத்தோட அவங்க சொன்ன நிர்ணயம் பண்ண அந்த ஈரப்பதத்துல கொண்டு கொடுக்கலாம்னு சொல்றீங்க.
1: ஆமா கண்டிப்பான முறையில் இப்ப கவர்மெண்டே இப்ப எங்கள்ட்ட ஈரப்பதம் சிவில் சப்ளைக்கு போறோம், ஈரப்பதம் கூடுதல் காய வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ட்ரையரே அவங்க வச்சுட்டாங்க, எங்களோட ஈரப்பதத்துக்கு என்ன ஈரப்பதம் இருக்குது அவங்க டிபார்ட்மெண்ட் கண் முன்னாடி செக் பண்ணலாம், இந்த ஈரப்பதத்துக்கு இந்த ரேட்டும் சொல்ல. இது பிரைவேட் மில்லுல சும்மா குந்தாங்குறையா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் ஈரம் இருக்குன்னு தெரியாது, அவங்க சொல்லக்கூடிய விலைக்கு தான் நம்ம கொடுக்க. இதனாலதான் சிறு விவசாயிகள் ஒரு 2 ஏக்கருக்கு வச்சிருக்காங்கல்ல, இவங்க ஃபுல்லாமே லாஸ் ஆகி அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போக முடியாது.
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதையும் அரசு வந்து ஒரு கவனத்துல எடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட விவசாயிகளுக்கு வருமான ரீதியான ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும் சொல்றீங்க.
1: ஆமா, முன்னேற்றங்கள் வரும். அன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஒரு 2 மாடாவது கிடக்கும், இன்னைக்கு அந்த செட்டப்பே கிடையாது. கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், டெவலப்மெண்ட்னு மாறிட்டு இருக்கோம்.
0: அதான் நீங்க சொன்னது மாதிரி பழைய காலத்துல எல்லார் வீட்லயும் வீட்டு பின்வாசல்ல வந்து அவங்க வந்து மாடுக்குன்னே தனியா ஒரு தொழுவம் கட்டி அப்படி வளர்த்து அவங்க வீட்டுக்கு தேவையான பாலையாவது அவங்க வந்து அவங்க சொந்த தேவைக்காவது பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு கூட 2, 3, 4 மாடுகள் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு வீட்டுல இருந்தே ஒரு வருமான நிலைமைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்ல.
1: அன்னைக்குள்ள விவசாயிகள் 2 மாடு வளர்த்தாங்கன்னா சத்தான பாலை குடிச்சிருக்கான், பின்னாடி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சாணம் கோமியத்தை வந்து வயலுக்கு தான் போட்டிருக்கான், உரமே வேங்கல, எந்த கெமிக்கல் ஐட்டமும் வேங்கல. இதை நம்மள்ட்ட பூத்தி இருக்காங்க, இயந்திரமான மாரி நம்மளை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது நமக்கு ஃபெயிலியராட்டு கொஞ்ச நாள் கழியில நமக்கு தெரியும்.
0: ஆனா இப்ப இயற்கை விவசாய முறைகளை நம்ம அரசு வந்து ஊக்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க.
1: ஊக்கப்படுத்துறாங்கன்னா இப்ப உங்கள்ட்ட எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இப்ப எனக்கு ஓனா லேண்ட் கிடையாது,
0: அப்பாட்டத்துக்கு தான் பண்ணிட்டு
1: இருக்கேன். அப்பாட்ட சொந்த லேண்ட் இருக்குது, நான் இன்னும் பாட்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு 6000 ரூபாய் ஸ்கீம் ஒண்ணு உண்டுல விவசாயிகளுக்கு, அந்த ஸ்கீம் எங்களுக்கு வராதுல்ல.
0: ஆமா, அது வந்து
1: லேண்ட்
0: இருக்கக்கூடிய

0: உங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் போகும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் 8 ஏக்கர் நிலம் வச்சிருக்கணும், உங்க ஏரியாவை பொறுத்தளவுல அந்த தண்ணிக்கு அப்புறம் அந்த விவசாயம் பண்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பாசிபிளா இருக்கா?
0: ஆமாம், எங்களுக்கு எங்கள் ஏரியாவை பொறுத்தவரை தண்ணிக்கு எந்த தட்டுப்பாடுமே கிடையாது, பேச்சுப்பாறை வந்துடும் எங்களுக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி வந்து எங்களுக்கு கூடுதல் எக்ஸஸாக தான் இருக்குது, எங்களோட லேண்ட் ஏரியா தான் குறைஞ்சிட்டு இருக்கே தவிர தண்ணி வந்துட்டு தான் இருக்குது.
1: இப்போ நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து வேதி உரங்கள் தான், இப்போ மண்ணாய்வு எல்லாம் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான உரங்களை குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கா?
0: இல்லை, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம்மா. எங்கள் ஊரில் தான் இந்த மண் பரிசோதனை நிலையம் இருக்குது, அங்கேருந்து நாங்கள் சாம்பிள் கொடுக்குறோம். ஒவ்வொரு வயலுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க சொல்லுவாங்க, சில வயல்களுக்கு சில உரங்களை குறைச்சி கொடுக்க சொல்லுவாங்க, அதனால நல்ல பயன்கள் தான் இருக்கு. அவங்கள்ட்ட எல்லாம் நம்மள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அது போக நோய் தாக்குதல் இருந்தால் நம்ம திருப்பைசாரம் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு, அங்கேருந்து நாங்கள் சொல்லுவோம், உடனே ஸ்பாட்ல வந்து பார்க்குறாங்க, அந்த ஹெல்ப்பிங்லாம் இருக்கு.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நெல்லுல வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதலும் இருக்கு, என்னென்ன பூச்சி தாக்குதல் வந்து வருது?
0: குருத்து பூச்சி அடுத்த சீசன்ல வரும், இந்த பனித்தொகை விழுந்தோம்னா குருத்து பூச்சி தாக்குதல் கூடுதலா வரும். அதுக்கு கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருக்கோம்,
1: கெமிக்கல் ஒன்று தான்
0: ஆமா
1: கொடுக்குறீங்க.
0: கெமிக்கல் ஒண்ணுதான், இயற்கையான முறை. நான் மட்டும் இயற்கையா பண்ணி வயல் மொத்தம் பத்துன்னு சொல்றாங்கல்ல, ஏழான்னு சொல்றாங்கல்ல, இந்த ஏழால நான் மட்டும் இயற்கையா பண்ணா சக்சஸ் ஆகாது, எல்லாரும் இயற்கைக்கு மாறணும், அது நடக்காது. இனி உள்ள சிச்சுவேஷன்ல நடக்கும், எப்படி நடக்கும்? இந்த வேதிப்பொருட்கள்லாம் கட்டானா அது நடக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க அந்த பூச்சி தாக்குதல் இருக்கு, நோய் தாக்குதல் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: பருவநிலை மாற்றம் இருக்கச்சுமே அந்த பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லா சீசனும் இருக்குன்னு சொல்ல முடியாது.
1: சில சீசன்ல இருக்கும்,
0: சில
1: சீசன்ல இல்லாமலும்
0: இல்லாம,
1: இருக்கலாம்.
0: எல்லா சீசனும் இல்லாமலே இருக்கும், ஏதாவது பர்டிகுலரா ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி ஏதாவது இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 50-16 ஒரு நோய் தாக்குதல் இருந்தது, இப்ப அந்த அந்த நெல் ரகத்தை கொஞ்சாள் போட்டிருக்கோம், பாதி பேர் TPS 5 திருப்பைசாரம் 5 அதுக்கு மாறிக்கிட்டோம், அதுல இருந்து அந்த தாக்குதல் நமக்கு கிடையாது, குறைஞ்சிருக்கு. அது என்னன்னா பருவநிலை மாற்றம் தான், என்னை மழை வேணுமோ அன்னை பெய்யாது, என்னை வெயில் அடிக்கணுமோ அன்னை வெயில் அடிக்காது, அப்ப அந்த பருவநிலைகள் மாறச்சுமே அந்த நோய் தாக்குதல் வரதான் செய்யும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க அந்த நான் 8 ஏக்கர் லேண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, கன்னிப்பூ அறுவடை முடிஞ்சு அடுத்தது கும்ப பூவுக்கும் விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்களா?
0: எங்களுக்கு எல்லாமே நடவு தான், சில ஆட்கள் விதப்பாங்க. விதைச்ச இந்த வால் நெல்லுங்கிற ஒரு நெல் வருது, இந்த நெல் தன்மை எப்படி, ஒரு நெல்ல இருந்து 70 நெல் தூர் கட்டிடும், அந்த உள்ள நல்ல பயிரையுமே அது கெட்டு போக வச்சிடும். வயல் ஃபுல்லாவே அந்த இடையில பேப்பர்ல எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வால் நெல்னு ஒரு இது.
1: ஆமா,
0: அது இந்த நேரடி விதப்பு உள்ள வயல்கள் தான் கூடுதலான முறையில அட்டாக் ஆகுது, அந்த ஒரு ரீசனுக்கு வேண்டி நாங்க நட்டுருவோம்.
1: இப்போ வந்து அந்த வால் நெல் வந்து நம்ம நடவு முறை நட்டோம்னா அந்த வால் நெல்லினுடைய அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காதா?
0: தாக்கம் குறவா இருக்கும், என்ன ரீசன்னா நம்ம வயல் நடவு செய்தோம்னா தண்ணியை வந்து சுத்தமா ட்ரை பண்ண மாட்டோம், 2 இன்ச்சுக்காவது நம்ம வயல் சமமா தண்ணி நிற்கும், அப்போ அந்த விதை நெல் வந்து முளைக்கும் தன்மை இருக்காது. நேரடி விதப்பில் வந்து விதை தூவின உடனே ட்ரை பண்ணிடுவோம், வயலில் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணுவோம், அப்போ அந்த 5 நாள் ட்ரையாக இருக்க சமயம் இந்த நெல் புதுசாக போட்ட விதை நெல்லுக்குள்ளோட வாசனையில் அந்த பழைய நெல் இருக்குதுல அதுவும் முளைச்சிரும், பயிராக இருக்க சமயம் எல்லாமே பச்சையாக இருக்கும், நமக்கு எது வால் நெல் எது நல்ல நெல்னே தெரியாது, கடைசி அது கதிர் வரக்கூடிய டைம் தான் அது தனியாக தெரியும். அந்த வால் நெல் இவ்வளோ கூடின காரணம் என்னன்னா மற்ற நெல் ரகங்களை காட்டிலும் அதுல தூர் கட்டும் தன்மை கூடுதலா இருக்கு.
1: இப்ப வால் நெல்னா அது ஃபுல்லாவே களை நெல் தானா?
0: ஆமா, களை நெல் தான், அதுக்கு மேல நெல்லுக்கு மேலேயே ஒரு மயில ரகம் மாதிரி ஒரு முடி ஒண்ணு இருக்கும், அந்த நெல்லை வாத்து கூட சாப்பிடாது, அதனாலதான் இவ்வளவு பெருகின காரணம். நல்ல நெல் கடந்துனா வாத்து பறவைகள் ஏதாவது சாப்பிட்டுரும், அதுல ஒரு முள்ளு மாதிரி இருக்கிறதுனால பறவைகள் தொண்டையில போய் நின்றுடும், அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு டெஸ்ட் பார்க்க 2வது பண்ணாது.
1: இப்போ நீங்க அந்த வால் நெல்லை வந்து நீங்க எடுக்கிறதுக்கு தனியாட்டு இப்போ களைக்கொல்லி அந்த மாதிரி வச்சுதானே எடுக்க முடியல?
0: அதுக்கு இது வரைக்கும் எந்த களைக்கொல்லியும் வரல,
1: நீங்க தனியா புடுங்கி தான் எடுக்கணும்.
0: புடுங்கி தான் எடுக்கணும், நடவு கை நடவு சொல்றாங்கல்ல வரிசை நடவு, இந்த நடவு நட்டு அந்த வயல்ல இருந்து கொஞ்சம் ஒதுக்கலாம்,
1: அப்படிதான்
0: பண்ண முடியும், கெமிக்கல்ல ஒதுக்கக்கூடிய சான்ஸ் இல்ல. வயல வந்து அடுத்து நேரடி விதப்பு இல்லாம ஒரு 3 சீசனோ 4 சீசனோ கண்டிப்பான முறையில நடவு தான் பண்ணணும், நடவு பண்ணி வயல ட்ரை ஆகாம பாத்து காஞ்சிட்டுனா அதுல இருந்து எப்படி முளைக்கதான் செய்யும். இந்த வருஷ நடவு நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு லைன்ல பார்த்தா நம்ம எத்தனை நெல் வச்சிருக்கோம்னு லைன்ல தெரியும், இடையில உள்ள கேப்ல வேற ஏதாவது முளைச்சிருந்தாலும் தெரிஞ்சிடும். அப்படி முளைச்சி மேன் பவர் இல்லைன்னா களை எடுக்கக்கூடிய இயந்திரம் இருக்குது, அதை வச்சு கூட எடுக்கும், இந்த கோணா வீடர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கூட கொஞ்சம் அழிச்சு எடுக்கலாம். நம்ம கலந்து நடவு ஆளை வச்சு சாதாரண நடவு நட்டோம்னா இந்த லைன் தெரியாது, மொத்தத்துல பச்சையா இருக்கும், உள்ள வந்திருந்தாலோ வரலையான்னு நமக்கு தெரியாது, அதுக்கு பெஸ்ட் வந்து லைன் நடவு மட்டும்.
1: வருஷ நடவு மிஷின்ல தான் நட முடியும்,
0: இதுல மிஷின்லயும் நடலாம்
1: மேன்
0: பவர்லயும் பண்ணலாம், அதுக்கு தனியா செக்ஷன்ல ஆள் இருக்கு, 2 நடவு ஆட்கள் இருக்காங்க, இவங்க வந்து இந்த லைன் நடவு நட மாட்டாங்க, அவங்க தனியா லைன் நடவு மட்டும் நடக்க ஆள்.
1: ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் கூலி வந்து கூடுதல்.
0: ஆமா, இதோட அதுல கொஞ்சம் ஒரு 50 ரூபா காஸ்ட் கூடுதலா வரும், சாதாரண நடவுக்கும் அதுக்கு ஒரு 50 ரூபா காஸ்ட் கூடுதலா வரும். இப்ப எல்லாமே அப்படிதான் இருக்குது, ரைட் ரைட், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு.
1: இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த வரிசை நடவு நட்டா நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம களை எடுக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பார்க்கலாம் நம்மளுக்கு.
0: ஆமா எல்லாமே.

0: அதெல்லாம் இயந்திரமாக்கும் நம்ம பேர்லாம். ஒரு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இயந்திரத்துக்கு நம்ம போகலாம்,
1: அப்பவும் இந்த நடவு பண்ணலாம்
0: பண்ணலாம்.
1: இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி 1 ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா சரியான பராமரிப்பு எல்லாம் கொடுத்து நம்ம வந்து நட்டோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து எவ்வளவு மேனி விளையும்.
0: அது வந்து ஒவ்வொரு சீசனை பொறுத்து இருக்கு. கொஞ்சம் நல்லா விளைஞ்சுனா 1.5 மணியும் விளையலாம்.
1: 1 ஏக்கர்ல
0: 1 ஏக்கர்ல 1 மணியும் விளையும், 3/4 விளையும். அது ஒவ்வொரு நிலத்தோட தன்மையை பொறுத்து, நம்ம பராமரிக்கிறத பொறுத்து. இப்போதைக்கு நார்மலா பார்த்தோம்னா எல்லா ஏரியாவும் 1.5 ஏக்கர் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கும். விதைப்புகள்ல இந்த வால் நெல் வந்த வயல்ல ஒரு மேனி நெல் இருக்கு, அதுல கொஞ்சம் ஃபெயிலியர் தான் அந்த நெல் வந்ததுனால.
1: இல்லைன்னா 1.5 மணி வர்றதுக்கான
0: 1.5 வாய்ப்புகள் இருக்கு. அது 2வது பூல கொஞ்சம் குறையும், ஃபர்ஸ்ட் கணிப்புல வந்து கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும்.
1: நீங்க சொன்னீங்க, நான் வந்து ஒரு இளைஞனா இருக்கேன், மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு விவசாயத்துல ஒரு ஆர்வத்தோட பண்ணிட்டு இருக்கேன். இளைஞர்களும் ஆர்வமா இந்த விவசாயத்துல வரணும் அப்படின்னா நம்மளுடைய அரசு வந்து நிறைய இன்னும் நிறைய விஷயங்களை ஊக்குவிக்கிற மாதிரி, இளைஞர்களை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் நம்மளுடைய விவசாயத்தை இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால எடுத்து போக முடியும் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருப்பதி சாரம் டி பாலசுப்பிரமணியன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார். அமுத சுரபி. இனி பிரதான் மந்திரியின் வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல் கேட்கலாம்.
2: ஏக்கா, காலையில பார்த்தேன் நீங்களும் உங்க பொண்ணு மட்டும் போனீங்க, இப்ப இந்த மத்தியானம் பாக்கச்சுல நீங்க அங்க போயிட்டு வரீங்க, ஃபைல் எல்லாம் இருக்கு, எங்க பேங்குக்கு எங்க போனீங்களாக்கா?
1: ஆமா தம்பி, நல்ல படிக்கக்கூடிய பொண்ணு, 12th நல்ல மார்க் எடுத்திருக்கா, அது உனக்கே தெரியும். அதுக்கு பிறகு இன்னும் மேலும் உயர்கல்வி படிக்கணும்னு சொன்னா, படிக்க வைக்கிறதுக்கான வருமான வாய்ப்புகள் நம்ம கிட்ட குறவா இருந்து, சரி என்ன பண்ணலாம் அடுத்து மேற்கொண்டு இவளை படிக்க வைக்கணும், அதுவும் நல்ல காலேஜ்ல படிக்க வச்சாதான் இவளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வரும், வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்துல படிக்க வச்சாதான் கிடைக்கும். அதுக்கு வந்து நிறைய ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து பேங்க்ல பிரதான் மந்திரியின் வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துல நம்ம வந்து எந்த விதமான, அதாவது நம்மளுடைய சொத்து பத்திரமோ வேற வீட்டு பத்திரமும் அடமானம் வைக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாம நம்முடைய மத்திய அரசு நல்ல படிக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய உயர்கல்விக்காக வேண்டி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குதான் பேங்க்ல போய் விசாரிக்கிறதுக்கு போனேன்ப்பா பிள்ளையும் கூட்டிட்டு.
2: அப்ப அந்த திட்டத்துல வந்து சேர்றதுக்கு அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்க போனீங்க?
1: ஆமா தம்பி, நான் அதுக்குதான் போனேன். ஏன்னா நம்மளுடைய பிரதான் மந்திரியுடைய வித்யாலட்சுமி அப்படிங்கிற திட்டம் வந்து நம்மளுடைய நாட்டுல மிக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் வந்து எந்த விதமான தங்கு தடையும் இன்றி கல்வி கற்பதற்காக வேண்டி நம்முடைய மத்திய அரசால் கொண்டு வந்த, அதாவது உத்தரவாதம் இல்லாத கல்வி கடன் திட்டம் பாயுது. இந்த கல்வி கடன் பெற எந்த விதமான நம்மளுக்கு அடமானம் எந்த விஷயங்களையும் நம்ம வைக்க தேவையில்லை. இதுக்கான கடன் உதவி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கடன் உதவி பெறலாம். 3% நம்மளுடைய அரசு வந்து மானியம் அளிக்குது. அது மட்டும் இல்லாம எந்தெந்த கல்வி நிறுவனங்கள்ல இதை சேரலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, NIRF சொல்லக்கூடிய தரவரிசையில், அதாவது முதல் தரவரிசையில 100 இடங்களை பிடித்த இந்த கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாநில அரசு நிறுவனங்கள், மத்திய அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் உட்பட 860 முன்னணி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் தான்ப்பா இந்த திட்டம். இந்த திட்டம் கண்டிப்பாவே நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்து இந்த மாதிரி நல்ல படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய அந்த திறனை ஊக்குவித்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஒரு அருமையான திட்டம் பாயுது.
2: ஆமாக்கா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்காக்கா, யந்திரிமாக்கா, இந்தியாவில வந்து சில மாணவர்கள் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு வந்து மேல் படிப்புக்கு வந்து அவங்களுக்கு வந்து கல்வித்தொகை கொடுக்க முடியாம இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில இருக்க அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ வந்து பயன்பெறலாம்னு கூட சொல்றீங்க.
1: ஆமா தம்பி, இந்த திட்டத்துல நாம விண்ணப்பிக்கிறதுக்கு நாம இணையதளம் மூலமாவும் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம, அதாவது ஆதார் அட்டை, அப்புறம் வந்து குடும்ப வருமான சான்றிதழ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவையா இருக்குது. இத வந்து நம்மளுடைய மத்திய அரசு வந்து 2024 நவம்பர் 6 தான் நம்மளுடைய உயர்கல்விய அந்த ஏழை மாணவர்களும் வசதி வாய்ப்புகள் இல்லாத அந்த மாணவர்களும் எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனங்களையும் படிக்கிறதுக்கான விஷயங்களை நம்மளுடைய அரசு கொண்டு வந்திருக்கு. இது வந்து 2024-25 2030-31 வரைக்கும் 3600 கோடி ரூபாய் வந்து அந்த குழந்தை

0: கல்வி கடனுக்காக வந்து நம்முடைய அரசு ஒதுக்கி இருக்கு. இதுல வந்து
1: சரி.
0: இந்த காலகட்டத்தில் 7 லட்சம் புதிய மாணவர்கள் வந்து இந்த வட்டி மானியத்தில் அவங்க வந்து பலன் பெறுவாங்கப்பா.
1: ஆமாக்கா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து வருடத்துக்கு வருமானம் பார்க்கும்போது சில குடும்பங்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு வருமானம் குறைந்த வருமானம் இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த படிப்பு செலவுக்கு வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கறது. ஒரு மாணவர்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் வரையிலான கடன் உதவி கொடுக்கறாங்க. அந்த கடன் கூட பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வட்டி இல்லாத கடன் கூட வந்து அந்த மானிய திட்டம் மூலம் வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து சில பிரிவு மாணவர்களுக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 3% மானிய திட்டத்துல கூட வந்து அந்த கடன் உதவி கூட கொடுக்கறாங்க. சரியக்கா, இது வந்து எந்தெந்த வங்கியில இருந்து வந்து நம்ம அந்த கடன் பெறணும்?
0: அதாவது இந்த திட்டத்துல எந்தெந்த வங்கிகள்ல வந்து நம்ம கடன் உதவி பெறலாம் அப்படின்னு நீ பாத்தீங்கன்னா, அதாவது பிராந்திய கிராமப்புற வங்கிகள், தேசிய உடமையாக்கப்பட்ட வங்கிகள், அதுக்கப்புறம் வந்து கூட்டுற வங்கிகள், இந்த மாதிரி வங்கிகள்ல தான் பிரதான மந்திரியினுடைய வித்யாலட்சுமி இந்த திட்டத்துக்கு வந்து கடன் உதவி அளிக்கிறாங்கப்பா.
1: இந்த படிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கி?
0: தம்பி, இதுக்கு ஆண்டு வருமானம் குறைஞ்சது 8 லட்சம் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு வேறு எந்த அரசு உதவி தொகையாகட்டும் இல்லது வட்டி மானிய திட்டத்துல அவங்க சலுகை பெற தகுதி அற்றவர்களுக்கும் தான் 10 லட்சம் வரையிலான அந்த கடனுதவி வந்து 3% வட்டி மானியத்துல வழங்குறாங்க. இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழே படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் வந்து 1 லட்சம் மாணவர்களுக்கு அந்த வட்டி மானிய விகிதம் வந்து அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டம் வந்து ஒரு எளிமையான திட்டம், வெளிப்படையான திட்டம், மாணவர்களுக்கு ஏற்ற அமைப்பின் மூலம் இது வந்து என்ன செய்யறாங்க, நிர்வகிக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து முற்றிலும் இப்ப வந்து என்னன்னா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இருக்கு. இதுவரை பிரதான் மந்திரியின் வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல் கேட்டீர்கள்.
2: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் உழவர் செயலியின் நன்மைகள் குறித்த தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள்.
3: விவசாயிகள் வேளாண்மை தொடர்பான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள மாநில அரசால் உருவாக்கப்பட்ட உழவர் செயலியை தங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பண்ணை மானியங்கள், இயந்திர வாடகை, விதைகள் மற்றும் உரங்களின் இருப்பு, பயிர் காப்பீடு, வானிலை தகவல்கள், விலை விவரங்கள் போன்றவற்றை உழவர் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த வேளாண்மை துறையில் வழங்கப்படும் மானிய திட்டங்கள் பற்றியும் தெரிந்து கொண்டு உழவர் செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம். செயலியை ஆண்ட்ராய்ட் கைபேசிகளில் பிளே ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: நுட்பங்கள் கேட்டீர்கள்.
4: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: இன்னும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். இன்னும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூங்கொடிகள் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: பட்டாம் பூச்சிகளாய்
3: பண்பலை 101
2: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
3: தினந்தோறும் இரவு 8:05
2: பட்டாம் பூச்சிகள்.
3: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றாா்.

0: உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:05. ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க குழந்தைகள் பங்கேற்கணும்னா அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722 முன்னிணைப்பாக 04652. அலைபேசி எண் கூட இருக்குதுங்க, 8903257039. நிகழ்ச்சியில இணைக்கூடிய முதல் குழந்தை யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னமா? சரி, நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? பாட்டா? என்ன சொல்ல போறீங்கம்மா? கிளியரா இல்ல. பாட்டு பாட போறீங்களா? சரி, பிள்ளை பாடுங்க பாப்போம். பாடுங்க. பிள்ளை பாடுறது ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதே அக்காக்கு. இன்னும் ஒருக்க கூட பாடுறீங்களா அக்காக்காக? பாடுங்க. பாடுங்க. சரி பாப்பா, ரொம்ப அழகா பாடுறீங்க, பட் எனக்கு கேட்க முடியல, ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. ரொம்ப அழகா பாடுறீங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. சரி, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? சரி, சூப்பரா பண்ணீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க, கேக்கலாம்.
4: ஒரு ஊர்ல சோள சோள காட்டு பொம்மை நினைச்சு, அப்ப அங்க காக்கமோ குருவியா வந்துச்சான். அப்ப அந்த காகம நினைச்சு, இது உண்மையான மனுஷன், இவ இருந்த நம்மள துரத்து விட்டுருவான், நம்மளால சோளத்தெல்லாம் தின்ன முடியாது, திரும்ப கிளம்பி போயிட்டாங்களா. அப்ப ஒரு நாள் நல்லா கன

0: மழை பெஞ்சா அந்த மழையில அந்த சோழ கொல பொம்மைக்க துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. அப்ப அங்கிருந்த காக நினைச்சிச்சு, இந்த இந்த இந்த நேரத்துல அவருக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து தின்னலாமேன்னு சொல்லிட்டு நினைச்சு, பக்கத்து இந்த வீட்டுல இருந்து ஒரு வேட்டியும் அடுத்து ஒரு கருப்பு சட்டையும் எடுத்துட்டு வந்து குடிச்சிச்சு. ஆனா அது சோழ கொழுவது பொம்மைனால அது போடவே இல்லை. அதுக்காக நினைச்சிச்சு, என்னை இவர் இந்த துணிய கலத்தவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து திரும்பி மழை பெஞ்சு ஆனா அவர் வீட்டுக்கும் போகலன்னு நினைச்சு பார்த்தா காகம் அந்த அவருக்கு அவருக்கு மண்டையில காலை வச்சுச்சு. அப்படி வச்சும் அது நறுகிறதுனால எல்லா காகத்தையும் கூட்டு சோளத்தை எல்லாம் எடுத்துட்டு போச்சு.
1: அவ்வளவுதானா?
0: ஆமா.
1: சரி, சூப்பரா கதை சொன்னீங்க, உங்களுக்காக ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம்.
0: தம்பி பேசுறான்.
1: தம்பி பேசுறானா? சரி பேசட்டும். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
0: அருள் ரித்விக்.
1: அருள் ரித்விக். அருள் ரித்விக், எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா?
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, வெரி குட். சரி, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க பிள்ளை?
0: திருக்குறள்.
1: சொல்லுங்க.
0: அகர முதல்

0: சோழரனு மலமிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீந்து வாழ்வம்.
1: அவ்வளவுதானா? வேண்டுதல் வேண்டாமை. அடுத்த
0: திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இடநடி சேர்ந்தாக்கு வாவும்
1: யாண்டும்
0: இல்ல.
1: அதுக்கப்புறமா
0: இல்ல
1: அவ்வளவுதானா?
0: ஆமா.
1: சரி, பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். சூப்பரா சொன்னீங்க.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னமா? கிளியரா கேட்க மாட்டேங்குதுமா? என்னமா இன்னும் ஒருக்க கூட சொல்றீங்களா? வெண்ணிலாவா? சரி, உங்க சரி உங்க பேர் சொல்லியாச்சு, நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்கம்மா? பாட்டு பாட போறீங்களா? சரி பாடுங்க கேக்கலாம். அவ்வளவுதானா? பாடிட்டீங்களா? சரி, அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும். சரி, சூப்பரா பாடினீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
1: Thank you.

0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? சரி பாடுங்க, கேக்கலாம். சூப்பரா பாடுனீங்க தன்ஸ்ரீ, உங்களுக்காக ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம்.

0: கதையானது குட்டி பிசாசு திரைப்பட பாடல். நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க பிள்ளை?
1: கதை.
0: கதை சொல்ல போறீங்க. சரி சொல்லுங்க.
1: ஒரு ஒரு

0: போறீங்க? சரி சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வதை சுட்டுட்டு இருந்தாங்களாம். நரி வந்து அந்த வடைய கப்பிட்டு ஒரு மரத்துல போய் இருந்து சாப்பிட்டு இருந்தா.
0: அப்புறம்
1: நரி வந்துச்சா, பாக்கா நீ ஒரு அழகா ஒரு பாட்டுலாம் பாட்டு ஒரு பாட்டு பாடு அக்கா பாட்டு
0: பாடிச்சான். சூப்பரா கதை சொன்னீங்க, உங்களுக்காக ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். சரி, நிகழ்ச்சியில பங்கேற்று சூப்பரா கதை சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: உங்க குழந்தைகள் பங்கேற்கணும்னா அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907222 முன்னிணைப்பாக 04652. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சரி பிள்ளை, என்ன சொல்ல போறீங்க? கடி ஜோக்ஸ் சொல்லுங்க. கோழிய முட்டை போடுதா? தெரியல பண்ணினே சொல்லுங்க. அடுத்து தெரியலையே. சரி, அவ்வளவுதான். சரி சூப்பரா எங்களுக்காக வந்து சொல்லிருக்கீங்க, கடி ஜோக்ஸ் சொல்லிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம். சரி, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி. தேங்க்யூ. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னமா?
0: லக்ஷிகா ஸ்ரீ. சரி, இன்னைக்கு பிள்ளை என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? சரி, பக்கத்துல இருந்து யார் சொல்லி கொடுக்காங்க உங்களுக்கு? ஆச்சி சொல்லி கொடுக்கறாங்களா? சரி புள்ள, வந்து பாடுறீங்களா? பாடுங்க. பாடுங்க. பாடுங்க. இணைப்புல இருக்கீங்க, பாடுங்க. சரி, இணைப்பில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன்.

லக்ஷிகா ஸ்ரீ வந்து அழகா பாடணும் அப்படின்னு வந்தாங்க, ஆனா இணைப்புல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, அதனால அவங்களால பாட முடியல. சோ நெக்ஸ்ட் டைம் இங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாடணும், சரியா? இணைப்புல இணையக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம், பாடுங்க லக்ஷிகா ஸ்ரீ.

நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நிறைய குழந்தைங்க பாட்டு படிச்சாங்க, கதை சொன்னாங்க, ஒரு பொண்ணு கடி ஜோக்ஸ் சொன்னாங்க. சூப்பரா நிகழ்ச்சியை கொண்டு போனாங்க. நிகழ்ச்சியில பங்கேற்ற குழந்தைகளுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த குழந்தைகளுக்கும் குமரி எஃப்எம் 101 சார்பாக நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. நேரம் 8:30.

FM 101 ஆரம்பமாகுது திரை இசை. முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கராஜா மியூசிக்ல கே எஸ் சித்ரா, ஸ்ரேயா கோஷல், யுவன் சங்கராஜா பாடிய தில்லாலங்கடி திரைப்பட பாடல்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: குமரி FM 101 இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில அடுத்ததாக மீசை முறுக்கு திரைப்படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா பாடியது.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: அடுத்ததாக சந்தோஷ் கரிகரன், நீச்சி மோகன் மற்றும் சரண்யா கோபிநாத் பாடிய வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்திலிருந்து.
1: ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 8:45 நிமிடம் ஆகியாச்சு. குமரி எஃப்எம் 101ல இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை இசை. அடுத்ததாக டி இமான் இசையில ரஞ்சித் சுஜாதா பாடிய திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்பட பாடல்.

0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யாரடி நீ மோகினி?
1: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
2: இந்த வாயால வட சுடுற வேலையே வேண்டாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி எஃப்எம் 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.
3: ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட,
4: பரட்டி பரட்டி புரட்டி புரட்டி அடிச்சு புடிச்சு வாமா.
3: நீ ஓடி போகலாகாது, ஓடி போகலாகாது.
0: திரை இசையில நிறைவாக அனிருத் சிவகார்த்திகேயன் பாடிய காக்கி சட்டை திரைப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. India reaffirms commitment to deepening economic cooperation with UK. Targets doubling bilateral trade by 2030. Centre urges states and union territories to ensure prominent display of rate lists by clinical establishments.

0: இருக்கு. ஒரு நாட்டின் பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசணுங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வாயிலாக சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்?
1: இதுக்கு மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு அரசியல் தலைவருமே தங்களுக்கான ஒரு கருத்துக்களை, அதாவது சொந்த கருத்து, அதே சமயத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்து, அவருடைய கொள்கைகள், அவருடைய பார்வை, அவருடைய திட்டங்கள், எதிர்காலம், இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வாயிலாக செய்வது என்பது ஒரு வழக்கம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உலக தலைவர்கள் யாரெல்லாம் இம்மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஸ்வெல்ட் அவர் வந்து ஃபயர் சைடு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இந்த மாதிரி ஒரு உரையை வந்து அவர் தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறார். அதே மாதிரி பின்னாடி பிபிசியில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வந்து இதே மாதிரியான ஒரு உரைகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறார். நீண்ட காலம் இதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி ஒரு 12 ஆண்டுகள் அது மாதிரிலாம் அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நமது பிரதமர் அவர்கள் இந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு செய்திகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த உரையை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியான இந்த ஒரு அரை மணி நேர உரை என்பது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்க தோராயமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரத்திலும் குறைஞ்சபட்சம் 6-8 விஷயங்களை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த 6-8 விஷயங்களுக்குள்ள அரசியல் கிடையாது, அல்லது அரசியல் ரீதியா வந்த விமர்சனங்களுக்கு பதில் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா சோசியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ், இந்த ஒரு தேசியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை எடுத்து பேசுவது மட்டும்தான் பிரதமர் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இதுல இருந்தது. இது அரசியல் கலப்பில்லாத முழுசான ஒரு உரையாக இருந்திருக்கு. இந்த 12 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலகட்டம். இந்த காலகட்டத்துல பொருளாதார ஏற்றம் இருந்திருக்குது, தளர்வு இருந்திருக்கிறது, அதே மாதிரி மிக முக்கியமான கொரோனா போன்ற மிக குழியமான நோய் தொற்று இருந்திருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன, சமூக ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இவை அத்தனைக்குமே இவருடைய உரையின் வாயிலாக நீங்கள் வந்து பல்வேறு சமயங்களில் பதில் கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அதே சமயத்தில் நாட்டு மக்களுக்கு எதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ, எவற்றுக்கெல்லாம் அவர்களை தயார்படுத்த வேண்டுமோ, எவற்றையெல்லாம் அவர்கள் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அவற்றையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 138 உரைகளில் வந்து வழங்கியிருக்கிறார். இந்த உரைகளை பற்றிய மிக விரிவான ஆய்வுகள் வந்து இந்தியாவில் பல இடங்களில் நடைபெற்று இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம என்ன புரிந்து கொள்ளணும்னா, கன்சிஸ்டன்டா ஒரு வேலையை வந்து பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியா மக்களோடு பேசுவது, மக்களிடம், மக்களோடு, மக்களை பற்றி, மக்களிடம் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான ஒரு கருத்தை ஒரு தலைவராக முன்னின்று பேசுவது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டினுடைய தலைவர் என்ன செய்திகளில், அரசாங்கம் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறது, அவர் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார், அவர் எந்த திசையில் இந்த நாட்டை அழைத்துச் செல்ல போகிறார் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உரைகளை குறிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த உரைகளில் அவர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது மக்களிடம் இருந்து என்பதை பற்றிய ஒரு குறிப்புகள், இவை எல்லாம் இந்த உரைகளில் இருந்து இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் வந்து இதுல அவர் பயன்படுத்தின ஒரு குரல் தொனி, அது வந்து ரொம்ப முக்கியம். அரசியல் மேடைகளில் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத் பேச்சுகளில் நாம் பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு சக மனிதராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, அல்லது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவராக எப்படி பேசுவாரோ, கிராமத்து தலைவராக வச்சுப்போமே, அப்படி பேசக்கூடிய அந்த அணுக்கமான துணி தான் மொத்த 138 உரைகளிலும் நாம் பார்க்க முடிகிறது.
0: எடுத்தவுடனே எனதருமை நாட்டு மக்களின் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க குறிப்பிடுறீங்க.
1: ஆமா, அதே சமயத்துல திருப்பியும் பாயோன் பகனோ அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே நானும் நீங்களும் பேசுகிறோம், நான் உங்களிடம் வந்து என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன், உங்களிடமிருந்தான் இந்த விவரங்களை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நீங்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், தேர்வுக்கு இப்படி தயாராக வேண்டும், மாணவர்களுக்கு சொல்கிறார். கொரோனா காலகட்டத்தில் வந்தபோது அதற்கு வேறு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். இப்ப பொருளாதார ரீதியாக நடைபெற வேண்டிய முன்னேற்றங்களை பற்றி பேசும்போது அதை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். ஆத்ம நிர்பர் பாரத் விஷயங்களை பற்றி பேசும்போது, நம்ம சுய தொழில், தனிப்பட்ட அளவில் நம்முடைய ஒரு உள்நாட்டு உற்பத்தி, இவற்றை பற்றி பேசும்போது எந்த ஒரு துறை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அதில் ஒரு நெருக்கமான துணி, ஒரு அணுக்கமான துணி, சக மனிதர் நம்மோடு உட்கார்ந்து பேசுவது போன்ற ஒரு துணியை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த துணி தான் அவரை பற்றி நம்மிடம் பேப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிம்பம். அதாவது இந்த உள்ளடக்கம் என்பது ஒரு தனி செய்தி, அதை வந்து நாம் தனியாக அணுக வேண்டும், ஆனால் அவர் மேற்கொண்டிருந்த குரல் என்பது, அந்த துணி என்பது மிக மகத்தான ஒரு விஷயம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து நாம் அதில் இருக்கக்கூடிய சாதனைகளையும் அதில் செய்யப்பட வேண்டிய

விஷயங்களையும் எடுத்து பேசும்போது இந்த நெருக்கமான அணுக்கமான நண்பன் போல மூத்த குடும்ப உறுப்பினர் போல பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த துணியை அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன். மூன்றாவது அம்சம், எப்படி வந்து இதை நாடெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய விதமாக மாற்றுவது. பெரும்பாலும் முன்னாடி இருந்த ரூஸ்வெல்ட்டையோ அவர்கள் நாம் சர்ச்சில் அவர்களோ எடுத்தால் அவர்களுக்கு இருந்த செய்திகள் என்பவை ஒன்றுதான். அப்போ நீங்க போர்க்காலம் இல்லது பொருளாதார சிரமம், இந்த காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கானதை மட்டும்தான் அவர்களால் இன்றைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு பரந்துபட்ட மாநிலங்கள், ஏராளமான வேற வேற விதமான சிக்கல்கள் அல்லது வேற வேற விதமான சாதனைகள், வேற வேற விதமான புதிய இஷ்யூஸ்க்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதிலும் ஏராளமான ஒரு பன்மைத்தன்மைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் அத்தனை

0: ஒரு பன்மைத்தன்மைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கி அனைவருக்கும் போய் சேர வேண்டிய செய்திகளை தேடி தேடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மன் கி பாத்தை வழங்கியிருக்கிறார். அப்போ இது வந்து எப்படி நாம வரலாற்றுல இன்னைக்கு பின்னாடி பார்க்கும்போது, அதுதான் நான் குறிப்பா சொல்வேன், இன்றிலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் கழித்து அல்லது இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகள் கழித்து இந்த ஆவணங்கள் நிச்சயமாக என்றைக்கா இருந்தாலும் பதிவாகத்தான் இருக்க போகிறது. அது எழுத்து வடிவத்திலும் இருக்கும், குரல் வடிவத்திலும் இருக்கும், எப்படி வேணா இருக்கும். அந்த வடிவங்கள் என்ன சொல்ல போகிறது என்றால், இந்த 12 ஆண்டுகள் அல்லது இன்னும் எத்தனை ஆண்டுகள்ல வந்து அவர் தொடர்ச்சியாக பேசுவார் என்பது பொறுத்து, அந்த ஆண்டுகளினுடைய ஒரு கைரேகையாக, அந்த ஆண்டுகளினுடைய அடிப்படை ஆவணமாக இந்த உரைகள் இருக்கும். எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து அவர்களுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்களை நாம வந்து இன்னைக்கும் நாம குறிப்பிட்டு பாராட்டுகிறோமோ, அது வந்து எப்படி ஒரு வரலாற்று பொக்கிஷமாக நேரு அவர்களுடைய கடிதங்கள் இருந்தனவோ, அந்த மாதிரி ஒரு வரலாற்றினுடைய ஆவணங்களா, அன்றைக்கு அது கடிதங்களாக இருந்தன, எழுத்து வடிவத்தில் இருந்தன, இன்றைக்கு இது ஒளி வடிவத்தில் இருக்கிறது. இந்த ஒளி வடிவத்திலிருந்து இது எழுத்து வடிவத்திற்கு மாறும். ஆனால் இந்த ஒளி வடிவத்தில் இவை சேமிக்கப்பட்டிருக்கும் பொழுது இவை நிச்சயமாக ஒரு காலத்தினுடைய ஆவணமாக, ஒரு காலத்தினுடைய மிக முக்கியமான முன்னேற்றங்கள் என்னவோ, அதுவும் குறிப்பாக இந்தியா சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்னவோ, அவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணங்களாக இவை வருங்காலத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அந்த வகையில் இந்த ஒரு 12 ஆண்டு கால இந்த 138 உரை என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமா சார், இந்த 138 அத்தியாயம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை உருவாக்குச்சு அப்படின்றத நீங்க வந்து சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமும் சரி, டிஜிட்டல் கட்டமைப்பும் சரி, ரொம்ப வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஊடகமா வானொலியே ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கடைக்கோடி பாமரனுக்கும் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஊடகமா இது இருக்கு அப்படிங்கறதுனாலயா, எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: மிக எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் இன்னும் வந்து இதர ஊடகங்கள் இன்னும் போய் சேராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று, இரண்டு, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரல் என்பது, நீங்க வந்து காட்சி குரல் இவற்றுக்கும் மிக முக்கியமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்சி பல சமயங்களில் உங்களுக்கு போதுமான ஒரு நெருக்கத்தை அணுக்கத்தை தராமல் போகக்கூடும். ஆனால் ஒளி என்பது, குறிப்பாக வானொலி, அதுவும் வந்து நீங்க பேச்சு என்பது ஒரு மிகுந்த ஒரு நெருக்கத்தை, அதாவது ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை. ஏன் நாம இன்னைக்கு நம்ம பாடல்களை வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த பாடல்கள் ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஒளி தான். அந்த ஒளி வந்து நம்முடைய மனதிற்குள் ஆழமாக போய் பதிந்துவிடும். அப்போ இயல்பாகவே பிரதமர் அவர்கள் இதை உணர்ந்து கொண்டுதான் இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருக்கிறார், குறிப்பாக வானொலியை தேர்வு செய்திருக்கிறார், குரலை தேர்வு செய்திருக்கிறார். அந்த குரலின் வாயிலாக தான் என்ன விதமான ஏற்ற இறக்கத்தோடு எந்த செய்தியை, நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் கவனித்திருக்க வேண்டும், அவருடைய உரை தயாரிப்பு என்பது ஒன்றாக இருக்கும், பின்னர் அந்த உரையை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அவர் நிச்சயமாக ஒரு கவனத்தோடு தான் இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்போ எந்த இடத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ஒரு இடைவெளியை கொடுக்க வேண்டும், பாஸ் கொடுக்க வேண்டும், என்ன இடத்துல வந்து அழுத்தி சொல்ல வேண்டும், வலியுறுத்தி சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உணர்வுகளை எப்படி கடத்த வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த வானொலியின் வாயிலாக பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக செய்திருக்கிறார். அப்போ இயல்பாகவே அழகான ஒரு வடிவத்தை அவர் வந்து தேர்வு செய்தது என்பதே இந்த வடிவத்தினுள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. இது நெருக்கத்தை உருவாக்குவது, மனதிற்குள் போய் பதிவது, ஞாபகத்தில் நிற்பது. மிக முக்கியமாக அவர் சொன்ன பல வரிகளை பல பேர் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வரிகளாக இவை வந்து மாறிவிடுகின்றன. அப்போ இவை எல்லாவற்றையும் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குரல் வடிவம்தான் மக்களிடம் போய் சேரும், அவர்கள் மனத்தில் தங்க முடியும், அவர்களிடம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன்.
1: நிச்சயமா சார், இப்போ இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சங்கள்லாம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
0: இதுல வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்கள் த்ரூ அவுட் இந்த ஒரு 138 உரைகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6-8 சப்ஜெக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அதிகமாக பேசியிருக்கிறார், எதை வந்து அதிகமாக தொற்றுக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. குறிப்பா அவர் அதிகமாக தொற்றுக்கக்கூடிய கல்வி, அதே சமயத்தில் பெண்களுடைய வளர்ச்சி, பெண் கல்வியை வந்து மிக முக்கியப்படுத்தியிருக்கிறார், பெண்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு, நம்ம நாட்டினுடைய கூட கலைகள், இதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இவற்றை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு வரலாற்று ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு இடத்தை, நம்முடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, குறிப்பாக இளைஞர்கள், அவர்களைத்தான் அவர் வந்து மையப்படுத்தி பேசுகிறார். அவர்கள் தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும், குறிப்பா இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா

0: மாணவர்கள், அந்த இளைஞர்களுடைய ஒரு பகுதியாக மாணவர்கள், மாணவர்களுடைய தேர்வுக்காக அவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்திற்காக எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும், எப்படி வந்து தங்களை வந்து தேர்வுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கும் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மொத்தமாக இளைஞர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்கிக் கொள்வதற்கு, எப்படி தங்களை ஸ்கில் பண்ணிக்கணும், இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதன் மூலமாக எப்படி வந்து நாட்டிற்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும், மிக முக்கியமாக நாம் நம்முடைய நாட்டுக்காக என்ன வகையான பங்களிப்பை செய்வதன் வாயிலாக இந்த நாட்டை முன்னேற்ற முடியும், இந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தையும் இங்கிருக்கூடிய கலைகளையும் அல்லது இதர அம்சங்களையும் எப்படி வளப்படுத்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்கள் வாயிலாக, பல்வேறு செய்திகளின் வாயிலாக பிரதமர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு குளோபலா இது எல்லாத்தையும் நாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையிலையும் நம்ம இதை பார்க்கணும், ரீஜன் வைஸ் எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னக பகுதிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார சின்னங்கள் தான் அவரை வந்து மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றன. இன்னொன்று வடகிழக்கு மாநிலங்கள், ஸோ எட்டு மாநிலங்களையும் உள்ளடக்கி நீங்கள் அஷ்டலட்சுமி என்ற பெயர், ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை வந்து அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாடு, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள், அதே சமயத்தில் அந்த ஊர்களில் செய்யப்படக்கூடிய இவை அனைத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியாக தொட்டிருக்கிறார். அப்போ பகுதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுதி, தனிப்பட்ட மாநிலங்கள் என்று பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. இதில் வந்து அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போய் சொன்னாலும் அவர் தமிழகத்தை தொடாமல் இருந்ததில்லை, திருக்குறளை தொடாமல் இருந்ததில்லை. இங்கே இருக்கக்கூடிய
1: சுற்றுலா தலங்களை பற்றி
0: சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இங்கே இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இங்கே இருந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், உலக அளவில் இவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பின் காரணமாக, இந்திய அளவில் அதை வந்து அத்தனை பேருக்கும் கவனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் காரணமாகவும், இயல்பாகவே அவரிடம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் தமிழகம் வளமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை பண்பாடு, கல்வெட்டியல் அல்லது கோவில் அல்லது இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் அம்சங்கள் எல்லாமே அவருக்கு வந்து மிக மிக வளமான ஒரு அம்சங்களாக தெரிகின்றன. அதை பற்றி மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்து பல்வேறு சமயங்களில் அவர் வந்து அதிகமாகவே பேசியிருக்கிறார். நாம் அந்த வகையில் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் மன் கி பாத்தில் அதிகமாக இடம்பெற்றவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், தமிழகம் தான் என்பதில் உறுதியாக நாம் சொல்லலாம்.
1: தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராரு. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 9:30.

ஆல்பமாவது 90களில் வலம் வந்த சூப்பர் ஹிட் திரைப்பட பாடல்கள். மனதை வருடும் மெல்லிசை, காதலை சொல்லும் இனிய இசை, சுஜாதாவின் தேன் குரலில் இதயங்களை வருட வரும் அழகிய பாடல்தான் இது. இசை எஸ் ஏ ராஜ்குமார், வரிகள் பழனி பாரதி, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூவே உனக்காக.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: தென்றலாய் சுமந்து இதயத்தின் ஓரம் இசையாய் கலந்து ஹரிஹரனின் குரலில் மனதை மயக்க இதோ வருகிறது மூவேந்தர் திரைப்பட பாடல். இசை சிற்பி, வரிகள் அறிவுமதி.

நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 9:40 ஆகியாச்சு. திரை இசையில 90களில் வலம் வந்த திரைப்பட பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: கேட்டது ஹரிஹரன் குரலில் வானத்தை போல திரைப்பட பாடல்.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
0: செல்ல செல்ல குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
0: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
0: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்,
0: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிட்டு

0: அவள் வருவாளா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 10:01. ஆரம்பமாவது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்க அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602420.

மற்றும் ஒரு எண் 290722 முன்னிணைப்பாக 046552. அலைபேசி எண் கூட இருக்குதுங்க, 8903257039. இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: 101ல நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நிலாமுச்சம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்ப பாடலை இந்த இரவு நேரத்துல கேக்குறீங்களா?
1: மன்னவன் வந்தான் அடி
0: நீங்க கேட்ட பாடல உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் இதோ நம்ம குமரி பண்பலை 101.

0: இரவோடு பேசும் இனிய இரவு நேரம், நேயர்களின் விருப்ப பாடல்களோடு மனம் மகிழும் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த
1: பாடல். குமரி மாவட்டம், படம் வந்து நடுவரத்துல இருந்து சிவாஜி நடித்த உத்தமன் படம். அந்த உத்தமன் படத்தை வந்து நாளை நாளை பாட்டு, இந்த பாட்டு வந்து எங்க வீட்டு பேட்டியும்
0: கண்டிப்பா போடுங்க.

0: ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 10:12 ஆகியாச்சு. நிலவின் ஒளியில் இசைமழை பொழியட்டும், நேயர்களின் விருப்பத்தில் இனிய பாடல்கள் ஒலிக்கட்டும். உங்கள் மனம் கவரும் பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
0: மணி சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்றீங்களா?
1: படம் வைரல் நெஞ்சு. அதுல இருந்து செந்தமிழ் பாடல் சந்தன காட்சி தொடங்கக்கூடிய பாடல் மேடம்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

செயல்படுத்துகின்றோம் நேயர்களே. நாளை காலை 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்க்கை அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம். படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம். கேட்க தவறாதீர்கள்.

0: சங்கமிக்கும் இன்னிசை நேரம் இது. நேயர்களின் விருப்பங்கள் சங்கமிக்கும் இனிய தருணம் இது. உங்கள் மனம் விரும்பும் பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நன்றி
0: மேடம்.

பண்பலை 101 நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

0: மடியில் தவழும் இரவு நேரம், இசையின் வழியே இதயங்கள் இணையும் இனிய நேரம். உங்கள் விருப்ப பாடல்களுடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: புள்ளி நகர்
0: சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் வந்து தாய்மொழி.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் இதோ நம் குமரி பண்பலை 101.
1: ரொம்ப நன்றி
0: நன்றி சார்.

குமரி பண்பலை 101 நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் உண்ண வேண்டிய உணவுகள் எவை, இதை குறித்து பெண்கள் அனைவரும் பேச வேண்டும். இதற்காக அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722 முன்னிணைப்பாக 04652 அலைபேசி எண் 8903275709.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி எஃப்எம் 101. நேரம் 10:31. குமரி எஃப்எம் 101ல நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நிலா முற்றும் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ராஜகுமாரி.
0: ராஜகுமாரி அம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்றீங்களா?
1: மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடல், கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல், யார் தருவார் இந்த அரியாசனம்.
0: ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.
2: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை மாலை 5:30 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் வாழ்வற்ற கோஷ்டம் மகிஷாசுர மர்த்தினி ஆலயத்தில் இருந்து நேரலை நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 10:38. இரவின் மடியில் இசை தவழும் நேரம், இதயங்கள் விரும்பும் பாடல்கள் சங்கமிக்கும் நேரம். உங்கள் விருப்பமும் உங்கள் ரசனையும் இணையும் இந்த இனிய பொழுதில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் என்ன பாடல் கேக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் உதயகுமார்
0: சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: பாடல் வந்து காயத்ரி, அதுல வாழ்வே மாயமா.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடலை இதோ நம் குமரி பண்பலை 101.
1: நன்றி
0: நன்றி சார், நன்றி.

K101 நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு

0: கேட்கலாம். வணக்கம்.
1: அறிவிப்பாளருக்கு இனிய இர வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சண்முகம், மேற்கு சிறப்பள்ளம்.
0: சொல்லுங்க சண்முகம் சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் சரஸ்வதி சபதம். அகர முகர எழுத்தெல்லாம் அறிய வைத்தாடி தேவி.
0: சரிங்க சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி, நன்றி.
2: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.

0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கலில் ரகுமன் தற்செயலின் சென்னையில இருந்து பேசுறோமா?
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: ஆமா, சிவன் தம்பன். இனி டிஎம்எஸ் ஐயா சிக்கலம்மா பாடுங்க.
0: உங்களுக்காகவும் நம்மளுடைய குமரி பண்பலை நேயர்களுக்காகவும் இதோ நம் குமரி பண்பலை 101.
1: வாய்ப்புக்கு நன்றி அம்மா.
0: நன்றி சார். நன்றி.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்போதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: எனக்கு தாய் வெட்டது கட்டி தங்கம் வெட்டி எடுத்து என்கிற இனிய பாடல் தான்.
0: ஓகே சார், உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நீங்க கேட்ட அந்த பாடல் நம்ம குமரி பண்பலை 101 ஒலிக்க போகிறது.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி சார்.

போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்பக் கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்பக் கோட்டைக்கு

0: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஜிம்மாங்கிறது ராதாமா.
0: ராதாமா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: சரஸ்வதி சாதர்.
0: ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.

0: பண்பலை 101 இதுவரை கேட்ட நிகழ்ச்சி நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் குமரி FM 101 சார்பாக நன்றி. இன்றைய இரவு இனிமையாய் முடியட்டும், நாளைய பொழுது நம்பிக்கையோடு விடியட்டும், புது நாளின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாய் நிறையட்டும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு மு ஆஷா. வணக்கம் நேயர்களே, தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழ் FM 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி FM 102.1 கோயம்புத்தூர் FM 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை FM 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்
1: தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். என்ன நேயர்களே, இதோ உங்கள் செவியின் கதவுகள் திறக்கும் நேரம், நல்லிசை பிறக்கும் நேரம். ஆம், புது ராகம் படைப்பதாலே நானும் உங்களில் ஒருவன். அப்படித்தானே? எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினோடு பாடியுள்ள பாடல் பாடல் வாலி இசை இளையராஜா இதோ இவ்நேரத்தில் உங்களுக்கான துள்ளலாம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பினேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசமித்து வாலி ஏற்றி எஸ்பி பாலசுனியும் எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல். இதோ இந்த இரவு வேளையில் இன்னும் ஒரு துள்ளலான பாடலை கேட்டு

என்ன நேயர்களே, பாடலை கேட்கும்போது மலரும் நினைவுகள் நிழலாடியதா? இந்த பாடலை கேட்கும்போது வார்த்தை இல்லை விவரிக்க, மௌனத்தை எப்படி மொழியாக பெயர்ப்பது என்று சொல்லும்போது இதோ அடுத்து வரும் பாடல் இந்த மேகம் நம் வீட்டு முற்றத்தில் பார்க்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவோடு பாடியுள்ள பாடல், பாடல் முத்துலிங்கம், இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் உதயகீதம்.

அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுமி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் காக்கிச்சட்டை. இதோ அமாவாசையோ இப்போதான் போனது, இதோ இந்த வானிலே இந்த தேனிலா எப்படி ஆடுகிறது, கொஞ்சம் எட்டிதான் பாருங்களேன்.

இனிசையாய் மெல்லிசையாய் தேனிசையாய் இம்மூன்றும் கலந்து கொண்டு உங்கள் செவிகளில் வருகின்றது. மனசு மயங்கும். இப்பொழுது நமது அன்பு நேயர்கள், இசையை ரசித்துக் கொண்டே தூக்கத்

இப்பொழுது நமது அன்பு நேயர்கள் இசை ரசித்துக் கொண்டே தூக்கத்தையும் மறந்து விவித் பாரதி தமிழகம் 102.3 முகநூல் வழியாக தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லி வருகிறார்கள். பதிவு செய்கின்ற ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இனிய பாடல்களோடு இந்த இரவு நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பினியர்களே, இனிய இசையில் இன்பம் தருகின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் சட்டம் என் கையில். ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர் இது. இசையோடு ரசிக்கலாமா?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இது அடுத்து வரும் பாடல் கேஜி ஏசுதாஸ் குரலில் இளையராஜாவின் இசையமைப்பில் மூடுபனி படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக. நிலவை பொன்னாய் பார்க்கும்போது அது மிளிருமா அல்லது உங்களிடம் கை சேருமா?

அன்பு நேயர்களே, மனதில் உள்ள பாரங்கள் குறைய வேண்டுமா? இசையும் வார்த்தைகளும் பாடகர்களின் குரலும் கைப்பிடித்து அழைத்து செல்லும் போது நிச்சயம் மனதில் பாரம் குறையும் அல்லவா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

பகல் நிலவு படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானியுடன் இணைந்து பாடிய பாடல். கங்கையமரன் இயற்றியது இந்த பாடல். ஆம் நேயர்களே, இந்த இரவு வேளையில் பூமாலையை தோல் சீர்க்கலாமா?

0: பயணங்கள் முடிவதில்லை. இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜா இசையமைப்பில் இதோ இந்த இரவு வேளையில் இளைய நிலாவை ரசிப்போமா?
1: இளைய நிலா பொழிகிறதே.

அன்பு நேயர்களே, இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் பாடல் வாலி. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கீதாஞ்சலி. இதோ மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் மயங்கிக் கொண்டிருக்கும் போது யார் உங்களை அழைப்பது?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இசையை ரசித்துக் கொண்டு ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். சாந்தி ரமேஷ் என்ற அன்பினேயர், அவரை தொடர்ந்து பர்வதவர்த்தினி என்ற அன்பினேயர், ரங்கராஜன் என்ற அன்பினேயர் தீனிலிருந்து தித்திக்கு மினியர் வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் விவித் பாரதி தமிழகம்க்கு நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். விழுப்புரம் முரளிதரன் அவர்கள் பாடல்களை முதல் வரியை பதிவிட்டு அருமையான பாடல்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அடுத்து வழக்கம் போல தியாகராய நகர் ரமா ரவி அவர்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து நாமக்கல்லிருந்து செல்வராஜ் என்ற அன்பினேயரம் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பினேயரும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து ஏழுக்கிணர் அபுதாகிர் என்ற அன்பினேயர், அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பினேயர், அவர்களைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கம் அந்துன்ராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய பாடல்கள் தொகுப்புக்கு பாராட்டுகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜ் என்ற அன்பினேயரும் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் பாடல் வரிகள் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது மகிழ்ச்சி அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அல்லி நகர் மிஸ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். மாதவரம் வீரராகவன் அவர்கள் தேன் சிட்டு பாடல்கள் அனைத்தும் வானலை உலாவர ஆனந்தம், நீலாம்பரி ராகம் நித்திரை வரும் நிறைவுடன் கேட்டிட பண்பலை தரும் நீல நிற வானில் நிழா பொழிய மனசமயம் நிகழ்ச்சி மனதில் வடிய வாழ்த்துகிறேன் கேட்டு மகிழ்கிறேன் நன்றி என தெரிவித்திருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து இன்பா இலக்கிய அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். புவனகிரிலிருந்து சுமதி பாபு அவர்களும் மனசு மயங்கும் மௌன கீதம் என்று பாடல்தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஆனால் மனசு மயங்கும் நிகழ்ச்சி எங்களையே மயக்கி விடுகிறது என சொல்லியிருக்கின்றார். இதோ நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னவென்று கேட்கலாமா?

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை கேட்போமா? அன்பு நேயர்களே, விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் கங்கை அமரன் ஏற்றி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. ஆம் நேயர்களே, நேரம் 11:55 நிமிடம் 20 நொடி. நிறைவான பாடல் உங்களுக்காக

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.